0: 8:03 இரண்டாவது மடத்தில் நாங்கள் வந்திருக்கின்றோம். தொடர்ந்தும் நாங்கள் மணிந்து கொள்ளப் போகிறோம். அதேபோல எங்களுடைய நிகழ்ச்சிகளை FM 102.7 ஈஸ்ட் FM.co.in மணிந்திருக்கீர்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் FM தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் FM 102.7.
1: ஈஸ்ட் FM தொடர்புகளுக்கு அழைக்கலாம் 416-824-1212 மற்றும் ஈஸ்ட் FM 102.7@gmail.com எனும் மின்னஞ்சல் ஊடாகவும் தொடர்பு கொள்ள முடியும்.
0: அதுபோல வெளியே 16 டிகிரி செல்சியஸ், 15 டிகிரி செல்சியஸ் உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது.
1: டொரண்டோ மற்றும் GTA பெரும்பாகத்தில் வாகன எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 12 மணி முதல் ஒரு சதத்தால் குறைவடைய போகின்றது.
0: சரி, இரண்டாவது மனத்தாலும் நாங்களும் இன்று 8 மணிக்கு சொன்னது போலவே நிகழ்ச்சி ஆரம்பமாக இருக்கிறது. யார் அந்த பிரபலம் 3 கூட்டுகளை திறப்போகிறோம்? அந்த கூட்டை நாங்கள் வைத்துக்கொண்டு நீங்க அந்த பிரபலம் யாருன்னு சொல்லி தெரிந்தால் நேரடியாக அழைத்து சொல்லலாம். இன்றைய நாளின் பிரபலத்துக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கின்ற 3 கூற்றுகள் இதுதான்.
1: முதலாவது கூற்று, சிறந்த ஆன்மீகவாதியாகவும் கத்தோலிக்க பாதியாராகவும் சமூக சேவையாளராகவும் மனித உரிமைவாதியாகவும் யாருக்கும் பயப்படாது கருத்துக்களை துணிந்து தெரிவித்த ஒரு மாபெரும் மனிதர். இரண்டாவது கூற்று, போர் நெருக்கடி மிக்க காலத்தில் மிக கடுமையாக இரவு பகலாக பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் மக்களின் துன்பத்துயரங்களை வெளி உலகிற்கு கொண்டு வருவதற்கும் நன்கு கடுமையாக உழைத்தவர். மூன்றாவது கூற்று, மக்களின் ஒட்டுமொத்த தந்தையாகவும் காத்து நின்று மண்ணின் விடுதலைக்கும் மக்களின் விடுதலைக்கும் மிகப்பெரும் பங்காற்றிய அடிகளார் ஆவார்.
0: சரி, இதுதான் நாளில் நாங்கள் தந்திருக்க இந்த 3 கூட்டு. இந்த 3 கூட்டை வைத்துக் கொண்டு இந்த பிரபலம் யார் என்று சொல்லி நீங்கள் தெரிந்தால் நேரடியாக அழைத்து சொல்லலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-5544-0 ஊடாக அழைத்து இந்த 3 கூட்டுகளை வைத்துக்கொண்டு இந்த பிரபலம் யாருன்னு சொல்லி எங்களோடு அழைத்து சொல்லலாம்.
1: மீண்டும் அந்த கூற்றை பார்க்கலாம். முதலாவது கூற்று, சிறந்த ஆன்மீகவாதியாகவும் கத்தோலிக்க பாதியாராகவும் சமூக சேவையாளராகவும் மனித உரிமைவாதியாகவும் யாருக்கும் பயப்படாது கருத்துக்களை துணிந்து தெரிவித்த ஒரு மாபெரும் மனிதர். இரண்டாவது கூற்று, போர் நெருக்கடி மிக்க காலத்தில் மிக கடுமையாக இரவு பகலாக பாதிக்கப்பட்ட மக்களுக்காக மக்களின் துன்பத் துயரங்களை வெளி உலகிற்கு கொண்டு வருவதற்கு நன்கு கடுமையாக உழைத்தவர். மூன்றாவது கூற்று, மக்களின் ஒட்டுமொத்த தந்தையாகவும் காத்து நின்று மண்ணின் விடுதலைக்கும் மக்களின் விடுதலைக்கும் மிகப்பெரும் பங்காற்றிய அடிகளார் ஆவார்.
0: சரி, இதனுடைய நாளில் நாங்கள் தந்திருக்கிற 3 கூட்டு. இந்த 3 கூட்டுகளை வைத்துக்கொண்டு இந்த பிரபலம் யாருன்னு சொல்லி தெரிந்தால் நேரடியாக அழைக்கலாம். 416-5544-0

0: 8:09 நிமிடம் எஃப்எம் 102 தசமங்கள் ஊடாக அணிந்திருக்க மீண்டும் அந்த கூட்டி நினைவுபடுத்திக் கொண்டு நாங்கள் நேர்களை எடுத்துக் கொள்ளப் போகிறோம்.
1: முதலாவது கூற்று, சிறந்த ஆன்மீகவாதியாகவும் கத்தோலிக்க பாதியாராகவும் சமூக சேவையாளராகவும் மனித உரிமைவாதியாகவும் யாருக்கும் பயப்படாது கருத்துக்களை துணிந்து தெரிவித்த ஒரு மாபெரும் மனிதர். இரண்டாவது கூற்று, போர் நெருக்கடியை மிக்க காலத்தில் மிக கடுமையாக இரவு பகலாக பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் மக்களின் துன்பத்துயரங்களை வெளியுலகிற்கு கொண்டு வருவதற்கும் நன்கு கடுமையாக உழைத்தவர். மூன்றாவது கூற்று, மக்களின் ஒட்டுமொத்த தந்தியாகவும் காத்து நின்று மண்ணின் விடுதலைக்கும் மக்களின் விடுதலைக்கும் மிகப்பெரும் பங்காற்றிய அடிகளார் ஆவார்.
0: இதாண்டிய நாளில் நாங்கள் தந்திருக்கின்ற மூன்று கூற்றுகளும் இந்த மூன்று கூற்றுகளை வைத்துக் கொண்டு இந்த பிரபலம் யாருன்னு சொல்லி தெரிந்தால் நேரடியாக அழைக்கலாம். 4565444000 எடுத்துக் கொள்ள போகிறோம். உங்களோட இணைப்பில்
2: வணக்கம்.
0: யார் பேசுறீங்கள்?
3: வணக்கம்.
0: யார் பேசுறீங்கள்?
1: சுதர்ஷன், எப்படி இருக்கீங்க? நாங்களும் நல்ல சுகமா இருக்கோம் சுதர்ஷன்.
0: சொல்லுங்க சுதர்ஷன், நீங்கள் யார் நினைக்கிறீங்கள்? ஆண்டகை அடிகளால் அப்படின்னு சொல்லிக்கோங்க. உங்களோட பதிலும் குறித்திருக்கிறோம். நன்றி எங்களோட இணைந்து கொண்டதுக்கு. நன்றி. அடுத்த நேரம் சொல்ல போறோம். அடுத்த நேரம் யாருன்னு சொல்லி பார்க்கலாம். எங்களோட இணைப்பில் வணக்கம்.
4: வணக்கம் தேவகுமார்.
0: தேவகுமார், எப்படி இருக்கிறீங்கள்?
4: நலமா இருக்கிறோம். நீண்ட ஒரு இடைவெளி.
0: அதுதானே, நல்ல நீண்ட இடைவெளி எடுத்திருக்கிறீங்க. சரி,
4: ஆமாம்,
0: சொல்லுங்கள் தேவகுமார். மூன்று கூற்று, இந்த பிரபலம் யாருன்னு நினைக்கிறீங்க?
4: நான் நினைக்கிறேன் இது அருத்தந்தை பிரான்சிஸ் ஜோசப் நினைக்கிறேன்.
0: பிரான்சிஸ் ஜோசப் அப்படின்னு சொல்லுங்கள். உங்களை பதிலும் குறித்திருக்கிறோம். பார்க்கலாம் தேவகுமார் எங்களோட இணைந்து கொண்டதுக்கு.
1: முதலாவது கூற்று, சிறந்த ஆன்மீகவாதியாகவும் கத்தோலிக்க பாதியாராகவும் சமூக சேவையாளராகவும் மனித உரிமைவாதியாகவும் யாருக்கும் பயப்படாத கருத்துக்களை துணிந்து தெரிவித்த ஒரு மாபெரும் மனிதர். இரண்டாவது கூற்று, போர் நெருக்கடி மிக்க காலத்தில் மிக கடுமையாக இரவு பகலாக பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் மக்களின் துன்பத்துயரங்களை வெளியுலகிற்கு கொண்டு வருவதற்கும் நன்கு கடுமையாக உழைத்தவர். மூன்றாவது கூற்று, மக்களின் ஒட்டுமொத்த தந்தையாகவும் காத்து நின்று மண்ணின் விடுதலைக்கும் மக்களின் விடுதலைக்கும் மிகப்பெரும் பங்காற்றிய ஒருவர்.
0: இதாண்டிய நாளில் நாங்கள் தந்திருக்கின்ற மூன்று கூற்று, இந்த மூன்று கூற்றுகளை வைத்துக் கொண்டு இந்த பிரபலம் யாருன்னு சொல்லி தெரிந்தால் நீங்கள் அழைக்கலாம். 4165444000.
5: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணும். இது இஸ்டஃபம்.
6: உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரேஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித்தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரேஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 4167271930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன், 4167271930. கிரேஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ்.
7: நீங்கள் ஒரு ரெஸ்டோரன்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 4165806591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனினை பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 4165806591.
5: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள். இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20 மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள் வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா. மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் Kerala, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kairalitaste.com. எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
3: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்
3: என்னது?
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
8: 2 நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்சாலியாகுங்கள்.
9: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
8: அசத்தலான டிசைன் நகைகளை 1 இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
9: 416-900-4599.
6: இந்த கூடை இனிய இசையோடு வரவேற்க நீங்கள் தயாரா? ஸ்பார்க் லைன் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026 கலைமாமணி, அனுராதா ஸ்ரீராம், முன்னணி இடப்பாடுகள் சத்ய பிரகாஷ், சூப்பர் சிங்கர் அபிலாஷ். June 6 மாலை 6:01 பிக்கரிங் கேசினோ ரிசோர்ட்டில். எழுதிய விவரங்களுக்கு 6473365529.
10: இந்த நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகளை ticketmaster.ca, மார்னிங் சன் ஷிப்பர் சந்திப்பில் ரூச் பேக்கரி, வார்டன் அண்ட் லாரன்ஸ் சந்திப்பில் போட்டோ ஃபாஸ்ட், மார்க்மென் ஸ்டீல்ஸ் ஆரஞ்சு பில்டிங்கில் ஜூசி ஹப், மார்க்மென் டெக்னிக்கல் சந்திப்பில் ஹை ஃபைவ் பாபுஷா, பிக்கரிங்கில் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், ஓஷோவில் டாண்டரன் ரிட்ஸ் அண்ட் சந்திப்பில் ஃப்ரீ டாப்பிங்ஸ் பீட்சாவில் பெற்றுக்கொள்ளலாம். எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் அண்ட் டிவைன் பை ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் இன்க்.
5: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
0: 8:15 அடுத்த நேரம் கேட்டு பார்க்கலாம் என்ன பதில் சொல்லி எங்களோட இணைப்பில். வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: நான் மணிவாசகர்.
0: மணிவாசகர், எப்படி இருக்கீங்கள்?
2: இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருவரும்?
1: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன யாருன்னு நினைக்கிறீங்க?
2: மன்னராயர் ஜோசப் ராயப்பு தான்.
0: ஜோசப் ராயப்பு என்று சொல்லி சொல்லிக்கீங்க. உங்களோட பதிலும் கொடுத்திருக்கிறோம். நன்றி மணிவாசகர்களோடு இணைந்து கொண்டதுக்கு.
2: நன்றி. நன்றி.
0: நன்றி. அடுத்த நேரம் சில போறோம் எங்களோட இணைப்பில். வணக்கம்.
11: இதுவரைக்கும் வணக்கம். ஸ்காப்ரோ குமார், எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறோம் ஸ்காப்ரோ குமார். உங்களை மாதிரி உற்சாகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
11: நல்ல சுகமா இருக்கிறேன். நல்ல ஒரு இன்னைக்கு கேள்வி ஒன்றை கொண்டு இருக்கிறீங்க. மன்னார் மாவட்ட மலை மாவட்ட தலைவரான் ராசப்பு ஜோசப்
0: அடிகளார். சரி, உங்களோட பதிலும் கொடுத்திருக்கிறோம். பார்க்கலாம். எங்களோட இணைந்து கொண்டதுக்கு நன்றி ஸ்காப்ரோ குமார்.
11: இருவருக்கும் நன்றி.
1: நன்றி.
0: நன்றி. நன்றி. 8:16 மீண்டும் அந்த கூட்டி நாங்கள் தருகிறோம். நீங்கள் மணிந்து கொள்ளலாம். உங்களுக்கான நேரம் கூட காத்திருக்கிறது. 4165544
1: சிறந்த ஆன்மீகவாதியாகவும் கத்தோலிக்க பாதியாராகவும் சமூக சேவையாளராகவும் மனித உரிமைவாதியாகவும் யாருக்கும் பயப்படாத கருத்துக்களை துணிந்து தெரிவித்த ஒரு மாபெரும் மனிதர். போர் நெருக்கடி மிக்க காலத்தில் மிக கடுமையாக இரவு பகலாக பாதிக்கப்பட்ட மக்களுக்காக மக்களின் துன்பத்துயரங்களை வெளியுலகிற்கு கொண்டு வருவதற்கு நன்கு கடுமையாக உழைத்தவர். மக்களின் ஒட்டுமொத்த தந்தையாகவும் காத்து நின்று மண்ணின் விடுதலைக்கும் மக்களின் விடுதலைக்கும் மிக பெரும் பங்காற்றிய ஒருவர்.
0: இதாண்டி நாளில் நாங்கள் தந்திருக்கிற 3 கூட்டுகள் நேர்கள் மனதின் பதிலை தந்து கொண்டிருக்கார்கள். என்ன பதில் ஆழ்ந்த பிரபலமான சொல்லி தெரிஞ்சா நீங்களும் அழைக்கலாம். 4165544

0: நேயர்கள் இணைந்திருக்கும் அடுத்த நேரையும் நாங்கள் எடுத்துக் கொள்ள போறோம். என்ன பதில் கேட்டு பார்க்கலாம். உங்களோட இணைப்பில் வணக்கம்.
1: இருவருக்கும் வணக்கம். ஜசோ, எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சோமா இருக்கிறோம். ஜசோ, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்க சோமா இருக்கிறோம். மன்னர் பேசாலை என்று நினைக்கிறேன்.
0: யார் அவருடைய பேர் என்று சொல்லி நினைக்கிறீங்க?
2: நல்ல
0: சோமா இருக்கும். தியாகராஜா, நீங்க எப்படி
2: இருக்கீங்க? நலமா இருக்கும், நலமா இருக்கிறோம். இதுல எங்கள் மன்னாராயர் ராசப்பு அவர்களைத்தான் நாங்கள் கூடுதலாக இது பண்றோம். நீங்க கொண்டு வந்த பதில் சரியா இருக்குமானே தெரியலன்னா, மாம்பழம் சுவாமியும் இருக்கிறார். அவரும் அவர் மன்னார்ல தான், அவருமே இருந்தவருங்க, மன்னார்ல அடமன்ல இருந்தவருங்க. எங்களுடைய தேசத்திலே அவரும் அருமையான ஒரு ஃபாதர். அந்த நேரத்திலே எங்களுக்கு சகல இதுக்கும் அவர் தான் இது பண்ணி அவரையெல்லாம் தேடி தெரிஞ்சார்கள். அவர் இங்க வந்து மறைந்து விட்டார். இதுல இருவரில் ஆறா இருக்குமோ தெரியவில்லை. உங்கள் பதிலுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இருக்கு மாலை வணக்கங்கள். முன்னு சந்திப்பன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி. எங்களோட இணைந்து கொண்டதுக்கு 8:24 ஏராளமான பதில்கள்லாம் வந்து கொண்டிருக்கிறது. சரி, நாங்கள் அந்த பிரபலம் யார் என்று சொல்றதுக்கு முன்ன மூன்று வந்த கூற்றுகளை நாங்கள் சொல்லிக்கொண்டு நாங்கள் சொல்ல போகிறோம்.
3: முதலாவது கூற்றாக தந்திருந்தோம், சிறந்த ஆன்மீகவாதியாகவும் கத்தோலிக்க பாதியாராகவும் சமூக சேவையாளராகவும் மனித உரிமைவாதியாகவும் யாருக்கும் பயப்படாத கருத்துக்களை துணிந்து தெரிவித்த ஒரு மாபெரும் மனிதராக இருந்தவர். போர் நெருக்கடி மிக்க காலத்தில் மிக கடுமையாக இரவு பகலாக பாதிக்கப்பட்ட மக்களுக்காக மக்களின் துன்பத் துயரங்களை வெளியுலகிற்கு கொண்டு வருவதற்கு நன்கு கடுமையாக உழைத்தவர். மக்களின் ஒட்டுமொத்த தந்தையாகவும் காத்து நின்று மண்ணின் விடுதலைக்கும் மக்களின் விடுதலைக்கும் மிக பெரும் பங்காற்றிய ஒருவராக இருந்தவர்.
0: சார், இந்த மூன்று கூற்றுகளை தான் நாங்கள் தந்திருந்தோம். இந்த மூன்று கூற்றை வைத்துக் கொண்டு நாங்கள் பிரபலம் யார் என்று சொல்லி கேட்டிருந்தோம். நேர்கள் இருந்து கொண்டு பதிலை தந்திருக்காங்க. ஆனால் நாங்கள் கொண்டு வந்திருந்த கூட்டுக்கு உரியவர் அல்லது சொந்தக்கார் யாருன்னு சொன்னால், கிளி ஃபாதர் என செல்லமாக அழைக்கப்பட்ட கருணாரட்னம் அடிகளார் அவர்கள் தான் இந்த கூட்டுக்கு சொந்தக்கார். இடம்பெயர்ந்த மக்களின் தன்னை ஆழமாக அர்ப்பணிப்போடு ஈடுபடுத்தினார். போரினால் ஏற்பட்ட துன்பங்களையும் வடுக்களையும் ஆற்றுவதற்கு பல்வேறு நிகழ்ச்சி நிரலுடன் சர்வதேச நிறுவனங்களை நாடினவர்.
3: வெரிதாஸ் தமிழ் பணிக்கு வடபகுதி தொடர்பாளராகவும் பணியாற்றி மக்களின் துன்ப துயரங்களை வெளியுலகிற்கு கிறிஸ்தவ மக்களுக்கும் தெரியப்படுத்தினார். 1998 அரசு சார்பற்ற நிறுவனங்களின் இணையதலைவராக இருந்து மக்களுக்கு பல்வேறு நிவாரணங்களையும் வழங்கியவர்.
0: தாயகத்தில் சுதந்திரமாக செயற்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட வடக்கு கிழக்கு மனித உரிமைகள் அமைப்பின் தலைமை பொறுப்பினை இறுதியாக கையெற்றி மிகவும் சிறப்பாக பணியாற்றினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 24/2008 வவனிக்குளம் வன்னிவுலாங் பகுதியில் ஸ்ரீலங்கா படையினின் ஆழ ஊடுறும் அணியின் கிளைமோர் தாக்குதலில் கொல்லப்பட்டார் கிளிஃபாதர் என செல்லமாக அனைவராலும் அழைக்கப்பட்ட கருணாரட்னம் அடிகளார் அவர்கள். இன்றைய பிரபலமாக நாங்கள் அழைத்து வந்தது கிளிஃபாதர் என சொல்லப்படுகின்ற கருணாரட்னம் அடிகளார் அவர்கள். இணைந்தோடு சிறப்பித்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றிகளை சொல்லிக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்த புதன்கிழமை ஒரு பிரபலம் உங்களை சந்திக்கும்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: ஃபிஃபா உலக கிண்ணம்
0: 102.7
2: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: ஃபீஃபா உலகக்கிண்ண உதைபந்தாட்ட போட்டிகளை நடத்துவதற்கு $1 பில்லியன் மேலாக கனடா செலவு செய்வதாக பாராளுமன்ற வரவு செலவு திட்ட அலுவலகம் தெரிவித்துள்ளது. இதில் $473 மில்லியன் கனேடிய மத்திய அரசு பங்களிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. டொரண்டோவிலும் வேங்குவரிலும் மொத்தம் 13 போட்டிகள் இடம்பெறவுள்ள நிலையில் ஒரு போட்டிக்கு சராசரியாக $82 மில்லியன் செலவாகின்றது. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசின் அடுத்த கட்ட அமைச்சரவை விரிவாக்கம் நாளை இடம்பெறும் என நம்பப்படுகின்றது. இதற்காக ஆளுநர் நாளைய தினம் சென்னை வருவதாக செய்திகள் கூறுகின்றன. இந்த விரிவாக்கத்தில் தமிழக காங்கிரசுக்கு 2 அமைச்சு பதவிகள் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்துடன் ஆட்சி அமைப்பதற்கு வெளியிலிருந்து ஆதரவு வழங்கிய விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள், இந்திய தேசிய முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளுக்கும் அமைச்சரவையில் பங்கேற்கும் அழைப்பினை தாவைக்க அரசு விடுத்துள்ளது. இவ்வழைப்பினை கட்சி நிர்வாகக் குழுவில் ஆராய்ந்து வருவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். இலங்கையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் பின்னர் சிறையில் அடைக்கப்பட்ட முன்னாள் பிரதியமைச்சர் பிள்ளையானை மகிந்த ராஜபக்ஷ, நாமல் ராஜபக்ஷ மற்றும் பசில் ராஜபக்ஷ ஆகியோர் நேரில் சந்தித்ததாக சட்டமாதிபர் நீதிமன்றக்கு அறிவித்துள்ளார். கோட்டபாய ராஜபக்ஷ ஆட்சி அமைத்து ஒரு வாரத்துக்குள் பிள்ளையானை வெளியில் கொண்டு வருவதாக அவர்கள் உறுதியளித்தமை தெரிய வந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக் எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
3: Millennial Mortgage Experts Inc. உங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட், கமர்ஷியல் மோர்கேஜ் எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் பேங்க்ரப்சி அல்லது ப்ரொபோசல் செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் பர்ச்சேஸ் அல்லது ரீபினான்சிங் வங்கியூடாக பெற முடியும். அலையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியம் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அலையுங்கள் ஜானிஸ் ஷான், 6478910742.
4: ஸ்காப்ரோவில் மாடர்ன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
5: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
4: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
5: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
4: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், சுவீட் 6A, ஸ்காப்ரோ, 416-649-6388.
6: IP கோல்ட் ஹவுஸ், திருமணம், பூ புனித நீராட்ட விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
7: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரி?
8: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
7: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
9: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
10: East FM 102.7 கேட்டாலே. 102.7.

0: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca.
1: பொண்ணை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருதே தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
2: புதிய வீடு வாங்க நினைக்கின்றீர்களா? நீங்கள் 130,000 வரை சேமிக்கலாம். முதன் முறையாக வீடு வாங்குபவர்களாக இருந்தாலும் அல்லது தற்போது வீடு வைத்திருப்பவர்களாக இருந்தாலும் அரசாங்க திட்டங்கள் மூலம் GST நீக்கம் மற்றும் HST குறைப்பு கிடைக்கலாம். முக்கியமாக இது கடன் அல்ல, நேரடி பண சலுகை. பலருக்கு இந்த வாய்ப்பு இருப்பதே தெரியாது. இது ஒரு குறுகிய கால சலுகை, தவற விடாதீர்கள். மேலதிக விவரங்களை அறிய அழையுங்கள். நவி கனகலிங்கம், 416-371-3998. Bespoke Real Estate.
3: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங், 416-626-8421, 416-626-8421.
4: ஸ்காம்புரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
5: என்ன யோசினை?
6: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
5: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
7: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
8: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
9: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம், 102.7 East FM.

0: ஒழித்துகின்ற பாலோடும் நாங்கள் நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்திருக்கின்றோம். இரண்டு விஷயங்கள் நினைவுபடுத்திக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்ய போகின்றோம்.
1: டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் வாகன எரிபொருளின் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் நள்ளிரவு 12 மணி முதல் 1 சதத்தால் குறைவடைய போகிறது.
0: வெளியே 16 டிகிரி செல்சியஸ், 15 டிகிரி செல்சியஸ் உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாளை குறிப்பாக வியாழக்கிழமை 13 டிகிரி செல்சியஸ், வெள்ளிக்கிழமை 14 டிகிரி செல்சியஸ், சனிக்கிழமை 10 டிகிரி செல்சியஸ், 20-25 மில்லிமீட்டர் மழைக்கான சாத்தியம் தென்படுகின்றது. ஞாயிற்றுக்கிழமை 14 டிகிரி செல்சியஸ். நிகழ்ச்சியில் இணைந்து பயணித்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சி விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள்
1: நிபாஜினேஷன் முகவே
0: ஜீவரஞ்சன். இனிமையான இரவு வணக்கம்.
1: நன்றி. வணக்கம் நேர்களே.

East FM 102.7. ஒ சன்னதி குடி, ஒ சன்னதி குடி.

0: The station with the best music.
1: It's East FM.
2: It's East FM.
3: Feel the power. Feel the bass.
4: 102.7 FM.
5: Dream Door Inc. ஷியாமின் பிரதான அனுசரணையில் கனேடிய TMS VS தேவேந்திரனின் ராஜகீதம் எதிர்வரும் ஜூன் மாதம் 6 மாலை 6:30 மணிக்கு சைனீஸ் கல்ச்சரல் சென்டர் மண்டபத்தில் ஹரிஹர சுதன்,
6: கலர் ரிப்பன்,
5: சுரேஷ்,
7: சங்கீத மேகம்,
5: கிருத்திகா உட்பட பிரபல கனேடிய கலைஞர்கள் 7 இசையில் வழங்கும் ராஜகீதம். மேலதிக விவரங்களுக்கு 289-272-9563.
8: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
9: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
8: Business vaithirpor mattum business aarambipporukana business loan and business line of credit.
10: 10% down udan commercial mortgage.
8: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
11: Commerce Ventures 416-457-0651.
10: 416-457-0651. Some conditions may apply.
12: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் மே 21, 22, 23 தேதிகளில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 RVR-களை 10 வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான VIP லிஸ்டில் முன்கூட்டியே இணையுங்கள். லிமிடெட் இடங்களே உள்ளதால் தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின், 4378607002.
13: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22-carat 1-gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22-carat 1-pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22-carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
5: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லெமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTA-க்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில், குட் லைஃப் ஃப்ளோரிங். 416-293-0550. 416-293-0550. goodlifeflooring.ca.
14: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் FM. ஈஸ்ட் FM.

0: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
1: 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165082 4165 6477 8 4 6 4 7 7 8 7 3 7 8 4.
2: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
3: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
2: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
3: Mortgage Solutions, Kiruba Thanabalasingam, 416-298-2777. MortgageSolutions.ca.
4: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோர்ட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர் துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
5: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணு. இஸ் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: இஸ் எஃப்எம் 102.7.
2: நீங்கள் ஒன்டாரியோ ஹெல்த் கேர் துறையில் ஒரு நம்பகரமான வேலையை தேடுகின்றீர்களா? இதோ உங்களுக்கான ஓர் அரிய சந்தர்ப்பம். JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ். நீங்கள் ஒரு குவாலிஃபைட் டயட்டரி எய்ட் அல்லது ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கராக இன்றே அழையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான ஜாப் செக்யூரிட்டியுடன் கூடிய புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அழையுங்கள். JRS காலேஜ், 416-292-2455.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
4: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
5: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடம் அருது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
6: மிக நீண்ட காலமாக இயங்கி வரும் PPS குரூப் இங்க் நிறுவனம் விடுக்கும் முக்கிய அறிவித்தல். ஜெனரல் லேபருக்கு உடனடியாக ஆட்கள் தேவை, தகுந்த சம்பளம் வழங்கப்படும். ஒர்க் பெர்மிட் உள்ளவர்கள் மட்டும் உங்கள் பெயர், முகவரி, தொலைபேசி இலக்கம் என்பவற்றை info@ppsgroupinc.ca என்ற மின்னஞ்சல் ஊடாக அனுப்பலாம், அல்லது தொலைபேசி ஊடாக அழைத்து பதிவுகளை மேற்கொள்ளலாம். 416-471-4465. PPS குரூப் இங்க், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 9, ஸ்கார்போரோ. PPS குரூப் இங்க்.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
7: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
8: FM 102.7
7: East FM.ca.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப் பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710 6472682710.
2: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோர்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்கி இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகல விதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ப்ரோடி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம், 6476694663 6476694663. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோர்கேஜ் பெற்று தருகிறார் ரவி ஆனந்தமணி, 6476694663 6470 My Home.
3: பிரைட் விஷன் ரியாலிட்டி இங்க், வர்ணா கணபதி பிள்ளை. வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்கவும் விற்கவும் தற்போதுள்ள வீட்டு சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப உங்கள் தீர்மானங்களை சரியாக தெரிவு செய்ய ஆலோசனைகள் வழங்குவதுடன் உங்களுக்கு தேவையான மோகேஜை பிரதான வங்கி ஒன்றிடமிருந்து பெற்றுத் தருவதிலும் மற்றும் வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்க அல்லது விற்க அனைத்து தேவைகளுக்கும் உங்களுக்கு உதவுகிறார் பிரைட் விஷன் ரியாலிட்டி இங்க், வர்ணா கணபதி பிள்ளை. 416-844-7390
1: All My Blinds, சகல விதமான பிளைன்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள் All My Blinds. நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 Avenue, Unit 15, Scarborough, 416-841-5301 416-841-5301.
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue, East, Scarborough.
5: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 416-284-7000 Cash Point.
6: The station with the best music.
7: It's East FM.
8: It's East FM.
9: Feel the power. Feel the bass. 102.7 FM.

0: நாட்டுக்கொரு பண்பலை East FM 102.7
1: ராமன் ஹோம் கம்ஃபர்ட் உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர் லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச்சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லஸ் வாடகிரர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட் 416-332-2989. Some conditions may apply.
2: நீங்கள் ஒரு ரெஸ்டோரண்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனினை பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
4: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபிட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
0: என்றும் இசையுடன் உங்களுடன் 102.7.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
2: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
1: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
2: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
1: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
3: செய்யலாம்.
4: என்ன யோசினை?
5: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
4: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
6: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
1: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
7: ஈஸியா டியூன் பண்ணுங்க. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல். ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன், பியூர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல. கல்யாண பட்டு சிலைகளுக்கு கைராசியான இடம் விவாஹா டொராண்டோ, மார்க்கமேன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாஹா டொராண்டோ. அழகோ அழகு. 6477873784.
1: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், ரெசிடென்சியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்றுக் கொள்வதில் சிரமம் சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சால்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656.
2: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம்
3: 102.7. அழகாக சிரித்தது அந்த நிலவு,
4: அதுதான் எதுவோ
3: அனலாக கொதித்தது இந்த மனது.

வணக்கம் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புலரும் பொழுது

அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பு நேயர்களே, மகிழ்ச்சியான ஒரு காலை பொழுது புலர்ந்திருக்கிறது. இந்த காலை ஒலிபரப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க

எங்கள் அன்புக்கினிய நேயர் பெருமக்களே, உங்களோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சிகளை உங்களுக்கு வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. எங்கும் சந்தோஷம் நிறையட்டும்.

இந்த நகரத்திலே பணியாற்றுகின்ற துப்புரவு தொழிலாளர்கள். அவர்கள் இந்த நகரத்தை மிக தூய்மையாக வைத்திருப்பதால் தான் எம்மால் அதனை சொர்க்கமாக உணர முடிகிறது. ஆகவே அந்த தொழிலாளர்களுக்கு நமது மனதால் நன்றி சொல்வோம். இந்த நகரம் சிறப்பாக இயங்க பணியாற்றுகிற அத்தனை துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் அத்தனை துறை சார்ந்த விற்பனர்களுக்கும் நாம் நன்றி சொல்வோம். அனைவருக்கும் காலை வணக்கம்.

உங்களோடு இணைந்திருந்து இந்த காலை பொழுதிலே நானும் இசை வெள்ளத்திலே நினைந்திருக்கிறேன். மிக இன்பமான ஒரு காலை பொழுது. உங்கள் எல்லோருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும்.

நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் எஃப்எம் 102.7 காசலைகளினுடைய சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று மே மாதம் 21 2026 வியாழக்கிழமை புத்தமதிய காலை பொழுதொன்று மலர்ந்திருக்கிறது. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு ராமணன், சந்திரசேகரமூர்த்தி. இனிமையான காலை வணக்கம்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். வெளியில் வெப்பநிலை 10 பாகை செல்சியஸ், உணர்நிலை 7 இருக்கிறது. சூரியொளி பிரகாசமாக இருக்கின்ற காலை பொழுதொன்றில் இணைந்திருக்கிறோம். இன்றைய கூடுதல் வெப்பநிலையாக 14 பாகை செல்சியஸ் வெப்பநிலை உணரப்பட இருக்கிறது. நாளைய தினம் வெள்ளிக்கிழமை 15 பாகை செல்சியஸ், பெரும்பாலும் முகில் கூட்டம் நிறைந்திருக்கக்கூடிய நாளாக இருக்கும். சனிக்கிழமை மழையுடன் கூடிய நாள், 5 முதல் 10 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. நாள் முழுவதும் மழைப்பொழிவுடன் கூடியதாக இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை 16 பாகை செல்சியஸ் வெப்பநிலையாக இருக்கப் போகிறது. திங்கட்கிழமை 18 பாகை செல்சியஸாகவும், செவ்வாய் 22 பாகை செல்சியஸாகவும், புதன் 22 பாகை செல்சியஸாகவும் வெப்பநிலை இருக்கும். வியாழக்கிழமை 21 பாகை செல்சியஸ் வெப்பநிலை இருக்கப் போகிறது. வெள்ளிக்கிழமை 22 பாகை செல்சியஸ். இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறல்.
2: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: நேரம் 7:12, இது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

கனேடிய செய்திகள். கிழக்காபிரிக்க நாடொன்றில் இருந்து கனடாவிற்கு வந்த ஒருவர் எபோலா வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பதாக கனேடிய சுகாதார அமைப்பு தெரிவித்திருக்கிறது. அவர் தொடர்ந்தும் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாக சுகாதார அமைச்சின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆன்டாரியோ மாகாணத்திற்கு வருகை தந்துள்ள கிழக்கு ஆபிரிக்க நாட்டைச் சேர்ந்த ஒருவருக்கு எபோலா தொற்று இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக ஆன்டாரியோ சுகாதார அமைச்சின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கிறார். இந்த விடயம் தொடர்பில் தாம் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருவதோடு அவரை தனிமைப்படுத்தி வைத்திருப்பதாகவும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். கொங்கோ குடியரசில் ஏற்பட்டுள்ள எபோலா தொற்றின் காரணமாக 134 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 500 அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பது அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் எபோலா தொற்றுடன் கூடியொருவர் கனடாவிற்குள் வருகை தந்துள்ளமை மிகப்பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தியிருக்கிறது. கொங்கோவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பணிகளை வழங்குவதற்காகவும் அங்கு நிவாரண சேவைகளை முன்னெடுப்பதற்காகவும் கனடாவைச் சேர்ந்த தொண்டர் அமைப்புகள் தன்னார்வலர்களை அங்கு அனுப்பியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. கனேடிய செஞ்சிலுவை சங்கத்தின் உறுப்பினர்கள் கொங்கோ நோக்கி பயணமாகி இருப்பதாகவும் எபோலா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான மனிதாபிமான உதவிகளை மேற்கொள்வதற்காக அவர்கள் அங்கு சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டித் தொடருக்காக கனடாவிற்கு 1 பில்லியன் டாலருக்கும் அதிகமான பொது நிதி செலவிடப்படும் என கணக்கிடப்பட்டுள்ளது. மத்திய அரசின் வரவு செலவு கண்காணிப்பு அமைப்பின் அறிக்கையொன்றின் அடிப்படையில் 2026 ஆண்கள் உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளுக்காக கனடா 1 பில்லியன் டாலருக்கும் அதிகமாக செலவிடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஒவ்வொரு போட்டிக்கும் உத்தேச செலவு 82 பில்லியன் டாலர்கள் என நாடாளுமன்ற நிதிநிலை அதிகாரி கணித்துள்ளார். இந்த தொகை உலகக்கோப்பை நிகழ்வுகளுக்கான கடந்த கால செலவினங்களுடன் ஒத்துப்போவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா, மெக்சிகோ ஆகிய நாடுகளோடு இணைந்து கனடாவும் இம்முறை உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளை நடத்துகிறது. கனடாவில் June 11 முதல் July 19 வரை போட்டிகள் நடைபெறும் என்றும் ட்ரோண்டோ மற்றும் வென்கூர் ஆகிய முக்கிய நகரங்களில் இந்த போட்டிகள் நடத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதில் 7 வென்கூரிலும் 6 ட்ரோண்டோவிலும் நடைபெற ஏற்பாடாகியுள்ளன. இந்த 13 போட்டிகளின் மொத்த செலவினம் 1.07 பில்லியன் டாலர்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது. அதில் 473 மில்லியன் டாலர் மத்திய அரசாங்கத்திடமிருந்தும் மீதமுள்ள தொகை இனிய மற்ற அரசாங்கங்களிடமிருந்தும் செலவு வைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் மாத நிலவரப்படி ட்ரோண்டோ நகரம் $380 மில்லியன் செலவிட திட்டமிடப்பட்டுள்ளது. இதில் தற்போதுள்ள மத்திய அரசின் மானியங்களும் அடங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை பிரிட்டிஷ் கொலம்பியா $578 மில்லியன் செலவிட திட்டமிடப்பட்டுள்ளது. பார்சிலோனாவில் குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ளும் 3 ட்ரோண்டோ காவல்துறை அதிகாரிகளும் ஊதியத்துடன் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள். ட்ரோண்டோ காவல்துறை தலைவர் மைரோன் டெபிக்வி வானொலிக்கு வழங்கிய சபையில் இதனை உறுதிப்படுத்தினார். அவர்கள் 3 தற்போது கனடா திரும்பியுள்ளதாக குறிப்பிட்ட மைரோன் அவர்கள் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டதை உறுதிப்படுத்தினார். ட்ரோண்டோ காவல்துறையின் செயல்முறைகளை ஆரம்பிப்பதற்கு தேவையான விவரங்களை பெறுவதற்காக ஸ்பெயின் காவல்துறையினருடன் தொடர்பு கொள்ள முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பணியில் இல்லாத 3 அதிகாரிகள் மீது சுமத்தப்பட்ட கடுமையான குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து அவர்கள் வழக்குகளை எதிர்கொண்டிருப்பதாக ட்ரோண்டோ காவல்துறை தெரிவித்திருந்தது. ஸ்பெயினில் விடுமுறையில் இருந்த 3 ட்ரோண்டோ காவல்துறை அதிகாரிகள் ஒரு பாலியல் தொழிலாளியை பாலியல் ரீதியில் துன்புறுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டிருப்பதாக ஊடகங்கள் சுட்டிக்காட்டியிருந்தன. அவர்கள் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ பணிக்காகவும் அங்கு செல்லவில்லை எனவும் ட்ரோண்டோ காவல்துறையின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். இந்த 3 May 15 கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இந்த குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுவதற்கு முன்பு நடைபெற்ற சம்பவங்கள் குறித்த விவரங்கள் குற்றச்சாட்டுகள் எதுவும் வெளியிடப்பட்டிருக்கவில்லை. இதில் நீதிமன்ற நடவடிக்கைகள் நடைபெற்று வருவதால் அதிகாரிகளின் அடையாளங்களை வெளியிட முடியாது என ட்ரோண்டோ காவல்துறை தெரிவித்துள்ளது. ட்ரோண்டோ காவல்துறை சங்கம் தமது 3 உறுப்பினர்கள் தொடர்பான சம்பவம் குறித்து அறிந்திருப்பதாக தெரிவித்துள்ள போதிலும் எழுதிய விவரங்கள் எதனையும் வெளியிடவில்லை. இந்த குற்றச்சாட்டுகள் பணியில்லாத நேரத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவம் தொடர்பானது என்பதால் இதுகுறித்து மேலும் கருத்துக்களை வெளியிட முடியாது எனவும் அது தெரிவித்தது. ஆன்டாரியோ லிபரல் கட்சியின் ஸ்காப்ரோ சவுத் வெஸ்ட் தொகுதி வேட்பாளர் தெரிவு குறித்த கட்சியின் அதிகாரப்பூர்வ மேன்முறையீட்டு விசாரணை நேற்று நடைபெற்றது. ஸ்காப்ரோ சவுத் வெஸ்ட் தொகுதி ஆன்டாரியோ லிபரல் கட்சி உறுப்பினர்கள் இடைத்தேர்தலுக்காக தமது வேட்பாளரை 9 தேர்ந்தெடுத்தனர். இந்த வேட்பாளர் தெரிவு நியாயத்தன்மை குறித்து வேட்பாளர்களில் ஒருவரான லிபரல் நாடாளுமன்ற உறுப்பினரான நேட் எஸ்கின் ஸ்மித் சந்தேகம் எழுப்பினார். நியமன தேர்தல் குறைந்த எண்ணிக்கை வாக்கு வித்தியாசத்தில் அஷ்னோ ஹஃபீஸிடம் தோல்வியடைந்த அவர் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பின்பு இந்த செயல்முறை மீதான சந்தேகத்தை எழுப்பியிருந்தார். இந்த நியமன தேர்தலில் வாக்காளர் அடையாள அட்டைகளில் சிக்கல்கள் இருந்ததாக கூறிய அவர் தேர்தல் முடிவினை எதிர்த்து மேன்முறையீடு செய்த நிலையில் கட்சியின் அதிகாரப்பூர்வ மேன்முறையீட்டு விசாரணை முன்னெடுக்கப்பட்டது.
முன்னாள் ஆண்டாரியோ மாகாண சபை உறுப்பினரும் அமைச்சருமான டேவிட் சிமித் தலைமையில் இந்த அதிகாரப்பூர்வ மேன்முறையீட்டு விசாரணை நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. அவரும் ஸ்காப்ரோ சவுத் வெஸ்ட் தொகுதி வேட்பாளர் தெரிவுடன் எந்த தொடர்பும் இல்லாத இனி இரண்டு நடுவர்களும் நேட் எஸ்கின் ஸ்மித் முன்வைத்த குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்தார்கள். இந்த மேன்முறையீட்டு விசாரணையின் முடிவுகள் எப்போது வெளியிடப்படும் என்ற விவரம் இதுவரையில் அறிவிக்கப்படவில்லை. கனேடிய செய்திகள் கேட்டீர்கள். 7:21, இது குட் மார்னிங் கனடா.

0: 7:26.
1: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
2: உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
3: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
2: ஓபன் 7 days a week, காலை 8 முதல் 8 வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்ட்மெண்ட்ஸ் வெல்கம்.
3: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள். மெடிக்கல் சர்வீசஸ் நவ் ஓபன், டென்டல் சர்வீசஸ் ஓபனிங் இன் March 2026.
2: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Avenue East, Suite 6A, Scarborough, 416-649-6388.
4: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
5: மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க் உங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட், கமர்ஷியல் மோர்கேஜ் எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் பேங்க்ரப்சி அல்லது ப்ரொபோசல் செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் பர்ச்சேஸ் அல்லது ரீபினான்சிங் வங்கியூடாக பெற முடியும். அலையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அலையுங்கள் ஜானிஸ் ஷான், 6478910742.
6: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
7: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
6: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
4: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே. 416-291-3232.
8: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
1: என்றும் இசையுடன் உங்களுடன்

இலங்கை செய்திகள். தையிட்டியில் சட்டவிரோத பீகாரை அமைந்துள்ள காணிக்குள் கையகப்படுத்தப்பட்டுள்ள பிரதேச சபைக்கு சொந்தமான வீதியை மீட்கும் நடவடிக்கையினை பிரதேச சபை கைவிட வேண்டும் என பலாலி காவல்துறையினர் மல்லாகம் நீதவா நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கிற்கான கட்டளை எதிர்வரும் ஜூன் மாதம் 25ஆம் தேதி வழங்கப்படும் என நீதிமன்றம் அறிவித்துள்ளது. குறித்த கட்டளை இன்றைய தினம் வழங்கப்படும் என கடந்த 11ஆம் தேதி மன்று திகதியிட்டிருந்த போதிலும் இன்றைய தினம் வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கட்டளை ஜூன் மாதம் 25ஆம் தேதியே வழங்கப்படும் என மன்று மறு திகதியிட்டது. தையிட்டி சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள பகுதிக்குள் வலிகாமம் வடக்கு பிரதேசமைக்கு சொந்தமான பவானி வீதி காணப்படுகிறது. இந்த வீதியினை விடுவிக்கும் நோக்குழு கடந்த ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி வீதி அளவீடு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. அதனையடுத்து குறித்த வீதியினை இடைமறித்து அடைக்கப்பட்டுள்ள வேலியினை விகாராதிபதி அகற்ற வேண்டும் எனவும் தவறும் பட்சத்தில் பிரதேசபை வேலியினை அகற்றும் வேலி அகற்றும் செலவினத்தை விகாராதிபதி பிரதேசபைக்கு வழங்க வேண்டும் என்றும் தவிசாளர் மூலம் விகாராதிபதிக்கு அறிவித்தல் விடுக்கப்பட்டது. அதனையடுத்து பிரதேச சபையினர் விகாரையின் வேலியினை பலவந்தமாக அகற்ற முற்படுவதாக பலாலி காவல் நிலையத்தில் விகாராதிபதி முறைப்பாடு செய்தார். இந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் தவிசாளரை பலாலி காவல்துறையினர் அழைத்து வேலியினை அகற்றினால் இனங்களுக்கிடையில் பிரச்சனைகள் ஏற்பட்டு நல்லிணக்கத்திற்கு பாதிப்பு உருவாகும், எனவே வேலியை அகற்றும் பணிகளை கைவிட வேண்டும் என அச்சுறுத்தும் துணியில் எச்சரித்தனர். அதற்கு தவிசாளர் மறுப்பு தெரிவித்து பிரதேசபைக்கு சொந்தமான வீதியினை விகாராதிபதியே பலவந்தமாக கையகப்படுத்தி இருப்பதாகவும் வீதியை விடுவிக்க நடவடிக்கை எடுப்போம் என உறுதிபட தெரிவித்தார். இந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை வலிகாமம் வடக்கு பிரதேசபை வீதியினை மீட்கும் பணியினை கைவிட வேண்டும் என்றும் அதற்கு எதிராக நீதிமன்றம் தடை உத்தரவு வழங்க வேண்டும் என்றும் பலாலி காவல்துறையினர் மல்லாகம் நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார்கள். இந்த மனு மீதான விசாரணையின் போது ஒருதலை பட்சமாக விசாரணை செய்ய முடியாது என கூறிய மன்று வலிகாமம் வடக்கு தவிசாளர் மற்றும் பிரதேசபையின் செயலாளர் ஆகியோரை கடந்த 11ஆம் தேதி மன்றில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுத்தது. அதன் அடிப்படையில் தவிசாளர் மற்றும் பிரதேசபையின் செயலாளர் ஆகியோர் அன்றைய தினம் மன்றில் முன்னிலையான நிலையில் அவர்கள் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரனும் முன்னிலையாகி தமது தரப்பின் வாதங்களை முன்வைத்திருந்தார். இதனையடுத்து இந்த வழக்கின் மீதான கட்டளைக்காக இன்றைய தினத்திற்கு மன்று திகதியிட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் கட்டளையை எதிர்வரும் ஜூன் மாதம் 25ஆம் தேதி வழங்குவதாக மன்று மறு திகதியிட்டு அறிவித்துள்ளது. உயிர்த்தஞ்சாறு தாக்குதல் தொடர்பாக பிரான்சில் உள்ள இலங்கை தூதரகத்தில் அசாத் மௌலானா வாக்குமூலம் வழங்கிய நிலையில் இது தொடர்பான தகவல்கள் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பேரிசினால் சமர்ப்பிக்கப்பட்டன. கடந்த காலத்தில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேச துறை சந்திரகாந்தன் மட்டக்கிடப்பு சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே, நாமல் ராஜபக்சே மற்றும் பெசல் ராஜபக்சே ஆகியோர் அங்கு சென்றதாகவும் 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் கோட்டபாய ராஜபக்சே ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் பிணையில் அவரை விடுவிப்பதாக உறுதிமொழி வழங்கியிருந்ததாகவும் தற்போது தெரிய வந்துள்ளது. கோட்டபாய ராஜபக்சே ஜனாதிபதியாக பதவியேற்று ஒரு வாரத்திற்குள் அவரை பிணையில் விடுவிப்பதற்கான திட்டங்கள் மற்றும் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டதாக பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பேரிஸ் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றில் வெளிப்படுத்தினார். பிள்ளையானின் முன்னாள் தனிப்பட்ட செயலாளரான அசாத் மௌலானாவிடமிருந்து பெறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த தகவல் பிரதி சொலிசிட்டர் ஜெனரலால் நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டது. இந்த விடயங்கள் தொடர்பில் மேலதிக விவரங்கள் மற்றும் வாக்குமூல ஆவணங்களும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. பிள்ளையானை சிறையில் சந்தித்தது ரகசியமான விடயம் ஒன்றல்ல என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். தனது உத்தியோகபூர்வ எக்ஸ்தலத்தில் அவர் இது தொடர்பான பதிவொன்றை இட்டுள்ளார். 2018-19ஆம் ஆண்டுகளில் தான் சிறையில் இருந்தபோது பிள்ளையான அறியப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தனை சந்தித்தது ஒரு ரகசியமான விடயம் அல்ல என்றும் அவரை சந்தித்ததற்கான சிறைச்சாலை பதிவுகள் மிக தெளிவாக ஆதாரங்களுடன் கிடைக்கப் பெற்றுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே தெரிவித்திருக்கிறார். அந்த காலப்பகுதியில் 2015 ஜனாதிபதி தேர்தலிலும் 2018 உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் எம்மோடு போட்டியிட்ட அரசியல் கூட்டணியின் ஒரு அங்கமாகவே அவர் செயல்பட்டதாகவும் நாமல் ராஜபக்சே தெரிவித்தார். உயிர்த்தஞ்சாறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வுத் திணைக்களம் பிரான்ஸ் வரை பயணம் செய்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நடவடிக்கை தற்போதைய அரசாங்கத்தின் முன்னுரிமைகள் குறித்து பல்வேறு கேள்விகளையும் எழுப்புகிறது. தான் பிள்ளையானை சந்தித்ததை உறுதிப்படுத்துவதற்காக மட்டும்தான் அதிகாரிகள் அவ்வளவு தூரம் பொதுப்பணத்தை செலவு செய்து பயணம் செய்துள்ளார்கள் என்றால் அந்த பொது நிதியை முற்றாக வீணடிக்கும் செயல் என நாமல் ராஜபக்சே சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது பிள்ளையான் உயிர்த்தஞ்சாறு தாக்குதல்கள் தொடர்பாக காவலில் வைக்கப்படவில்லை. அப்படி இருக்கும்போது இவ்வாறான ஊடக ஆரவாரங்கள் மற்றும் நாடகங்கள் மூலம் இந்த அரசாங்கம் யாரை நம்ப வைக்க முயற்சிக்கிறது எனவும் நாமல் ராஜபக்சே கேள்வி எழுப்பியுள்ளார்.
நாடாளுமன்ற வளாகத்தில் பெண் ஒருவரிடம் முறைகேடாக நடந்து கொண்டதாக ராமநாதன் அர்ஜுனா முன்வைத்துள்ள குற்றச்சாட்டை நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நாடாளுமன்றத்தில் நிராகரித்துள்ளார். இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர், நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா குறிப்பிடும் அந்த பெண்ணை தான் இதுவரை சந்தித்ததே இல்லையெனும், எனக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் நோக்குடன் இவ்வாறான போலி குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதாகவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவிற்கு எதிராக உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என சபாநாயகரிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். மட்டக்களப்பிற்கு விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி அனுர்குமார் தேசநாயகவை நேரில் சந்தித்து கலந்துரையாடியதை அடுத்து அவருக்கு தனது முழுமையான ஆதரவை வழங்குவதாக ஆம்பிட்டிய சுமணரெண்ண தேரர் தெரிவித்தார். தாம் இனிமேல் ராஜபக்ஷ நிகாய என்பதில் இருந்து முற்றாக விலகி செயல்படப் போவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பின் பின்னர் அவர் வெளியிட்டுள்ள காணொலி அறிக்கை ஒன்றில் இதனை தெரிவித்திருக்கிறார். ஜனாதிபதியின் மட்டக்களப்பு விஜயத்தின் போது அவரை தொடர்பு கொள்ள தாம் முயற்சிப்பதாகவும், அந்த முயற்சி தோல்வியடைந்தால் அடுத்த கட்டமாக தாம் ஒரு தீவிரமான நடவடிக்கையினை முன்னோக்கி எடுத்துச் செல்லப் போவதாகவும் முன்பு ஒரு செய்தியினை தேரர் பகிர்ந்திருந்தார். ஜனாதிபதியை சந்திப்பதற்கான வாய்ப்பு தமக்கு கிடைக்கும் என தாம் ஆரம்பத்தில் எதிர்பார்க்கவில்லை எனவும் அவர் கூறினார். தனது முந்தைய செய்தியடுத்து சிரேஷ்ட காவல்துறை அதிகாரிகள் மற்றும் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் அதிகாரிகள் தலையிட்டு ஜனாதிபதியுடனான சந்திப்பிற்கு ஏற்பாடுகளை செய்து கொடுத்த தேரர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் இருதரப்பினருக்கும் இடையில் சுமூகமான கலந்துரையாடல் நடத்த வழி ஏற்படுத்தப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது கிழக்கு மாகாணம் எதிர்நோக்கும் பல்வேறு முக்கிய பிரச்சினைகள் மற்றும் கவலைகள் குறித்து தாம் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு சென்றதாகவும், அவற்றிற்குரிய தீர்வுகளை வழங்குவதற்கு காத்திரமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என ஜனாதிபதி தனக்கு உறுதியளித்ததாகவும் தேரர் குறிப்பிடுகின்றார். தமது கருத்துக்களை பொறுமையுடன் சுமம் எடுத்ததற்கும் கலந்துரையாடுவதற்கான சந்தர்ப்பத்தை வழங்கியதற்கும் ஜனாதிபதி அனுர்குமார் திசநாயகவிற்கு தான் நன்றியினையும் வாழ்த்தினையும் தெரிவிப்பதாக ஆம்பிட்டிய சுமணர் தேரர் தெரிவித்துள்ளார். இலங்கை செய்திகள் கேட்டீர்கள். 7:40 நிமிடம் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியினை ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.

0: 7:46 நிமிடம். குட் மார்னிங் கனடாவோடு இணைந்திருக்கிறோம்.
1: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca.
0: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாகமன் ஷெப்பேடில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
2: Ganga Textiles and Fashion Valangum, closing sale. Sarees $400, shalwars $400, saree blouse $5, short top from $5, nighties from $10, men's shirts from $10, kaapukal, todikal, chains from $5. Innum aangal pengal siruvar sirumiyarukkana eeralam aadi therivugal, aabaranangal, parasu porutkal, poojai porutkal anaithum maaperum malivu vilaiyil. Ganga Textiles and Fashion Valangum, closing sale. 2950 Birchmount Road, Unit 5A, Birchmount and Finch, 416-474-1016.
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம், வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
4: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான, நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச் சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லஸ் வாட்டர் ஹீரர் மாதா மாத ரெண்டலிலும், சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
5: This is alarm kirkumisai. East FM 102.7.

0: 7:54 நிமிடம். இது குட் மார்னிங் கனடா. அனைத்துலக செய்திகள். அமெரிக்க மற்றும் ஈரானுக்கு இடையில் தற்காலிக அமைதி உடன்படிக்கைக்கான பேச்சுவார்த்தைகள் தீவிரமடைந்து வருகின்ற நிலையில் ஈரானுக்கு எதிராக மீண்டும் யுத்தத்தை ஆரம்பிக்க இஸ்ரேல் தீவிரமாக பரிசீலித்து வருவதாக இஸ்ரேலிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை ஈரான் அமைதி உடன்படிக்கைக்கு உடன்படாவிட்டாலும் அந்த நாட்டின் மீது மீண்டும் குண்டுவீச்சு நடத்தும் அமெரிக்காவின் முன்னிய எச்சரிக்கைகளில் இருந்து தற்போது வாஷிங்டன் பின்வாங்கியுள்ளது. இருந்த போதிலும் இஸ்ரேலின் அரசியல் வட்டாரங்கள் எவ்வாறாவது போரை தூண்டுவதற்கு காத்துக் கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இந்த நிலையில் ஈரானுடன் மீண்டும் யுத்தத்தை தொடங்க இஸ்ரேல் ஆர்வமாக இருந்த போதிலும் அமெரிக்காவின் அனுமதி இல்லாமல் அவர்களால் அதனை முன்னெடுக்க முடியாது என்ற யதார்த்த நிலையும் நீடிப்பதாக அவதானிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அதற்கான அனுமதி அமெரிக்காவிடமிருந்து விரைவில் கிடைக்காது எனவும் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். இஸ்ரேலின் கரிசனைகளை பொருட்படுத்தாமல் ஈரானுடன் தற்காலிக போர் நிறுத்தத்தை முன்னெடுப்பதற்கு வாஷிங்டன் முயற்சித்து வருவதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஆகியோருக்கிடையில் நேற்றிரவு தொலைபேசி உரையாடல் ஒன்று இது தொடர்பில் நடைபெற்றிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த உரையாடலின் போது டிரம்பின் நிலைப்பாட்டை கேட்டு நெத்தன்யாகு கடும் ஆத்திரமடைந்ததாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. வளைகுடா பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள மோதல்கள் காரணமாக ஹோமூஸ் நீரிணை மூடப்பட்டுள்ளமையானது உலகளாவிய விவசாய உணவு அமைப்பின் கடுமையான கட்டமைப்பு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆரம்பம் என ஐக்கிய நாடுகள் உணவு மற்றும் விவசாய அமைப்பு எச்சரித்துள்ளது. இது ஒரு தற்காலிக கப்பல் போக்குவரத்து தடையல்ல என்றும் அடுத்த 6 முதல் 12 மாதங்களுக்குள் உலகளாவிய உணவு விலைவாசி அதிகரிப்பை இது தூண்டும் எனவும் அது எச்சரித்துள்ளது. இதற்கான தடுப்பு நடவடிக்கைகளை எடுப்பதற்கான கால அவகாசம் மிக வேகமாக குறைவடைந்து வருவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வாஷிங்டன் மற்றும் தெஹ்ரான் இடையிலான பேச்சுவார்த்தைகள் முடக்கப்பட்டுள்ள நிலையில் கடந்த 24 மணித்தியாலங்களில் 26 வணிக கப்பல்கள் ஹோமூஸ் நீரிணை வழியாக பயணிப்பதற்கு இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை ஒருங்கிணைப்பு செய்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஈரானின் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஹோமூஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல் போக்குவரத்து அனைத்தும் ஈரான் கடற்படையின் அனுமதி மற்றும் ஒருங்கிணைப்புடன் மட்டுமே மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தது. இந்த 26 கப்பல்களில் எண்ணெய் கப்பல்கள் மற்றும் கொள்கலன் கப்பல்கள் அடங்கும் என்பதோடு சமீபத்தில் தென்கொரிய எண்ணெய் கப்பல் ஒன்றும் இதன் வழியாக பயணம் செய்ய அனுமதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் ஏற்பட்ட மோதல்களுக்கு பின்பு ஹோமூஸ் நீரிணையில் விதிக்கப்பட்ட கடுமையான கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் இந்த எண்ணிக்கை ஒரு குறிப்பிடத்தக்க அதிகரிப்பாக பார்க்கப்படுகிறது. இதேவேளை ஹோமூஸ் நீரிணையை முழுமையாக தமது கட்டுப்பாட்டினுள் கொண்டு வந்துள்ள ஈரான் வணிக கப்பல்கள் தமது பாதுகாப்பாகவும் உட்கட்டமைப்பை பராமரிப்பதற்காகவும் புதிய பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து கட்டணங்களை செலுத்த வேண்டும் எனவும் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையின் நேரடி அனுமதியை பெற வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளது. காசாவிற்கு மனிதாபிமான உதவிகளை கொண்டு சென்ற கப்பல் குழுவிலிருந்து கைது செய்யப்பட்டு வெளிநாட்டு ஆர்வலர்களை இஸ்ரேலின் தீவிர வலதுசாரி தேசிய பாதுகாப்பு அமைச்சர் ஒருவர் சீண்டி துன்புறுத்தும் காணொலி ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. கைகள் கட்டப்பட்ட நிலையில் ஆர்வலர்கள் தரையில் மண்டியிட்டிருக்க அவர்களுக்கு முன்னால் பென் கபீர் இஸ்ரேலிய கொடியை அசைத்து கூச்சலிடும் இந்த காணொலி சர்வதேச அளவில் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்திற்கு இத்தாலி, பிரான்ஸ், நெதர்லாந்து மற்றும் கனடா ஆகிய நாடுகளும் இஸ்ரேலிய தூதுவர்களை நேரில் அழைத்து தமது கடும் கண்டனங்களை பதிவு செய்துள்ளன. இதேவேளை இஸ்ரேலுக்கான அமெரிக்க தூதுவர் மைக் ஹக்பி டொனால்டு டிரம்ப் நிர்வாகத்தின் சார்பில் இதற்கு முதன்முறையாக பகிரங்க கண்டனம் வெளியிட்டார். உதவி கப்பல் பயணம் ஒரு முட்டாள்தனமான உத்தி, ஆனால் பென் குவேர் தனது நாட்டின் கண்ணியத்தையை காட்டிக் கொடுத்து விட்டார் என அவர் விமர்சித்தார். இருந்த போதிலும் இந்த ஆர்வலர்களின் கப்பல் குழுவிற்கு எதிராக அமெரிக்க நிதி திணைக்கிடம் தடைகளை விதித்த மறுநாள் அமெரிக்க தூதுவரின் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளதால் இது வெறும் வெற்று வார்த்தை என்றும் இஸ்ரேல் மீதான அமெரிக்காவின் இரட்டை நிலைப்பாட்டை இது எடுத்துக் காட்டுவதாகவும் சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர்.
1: அனைத்துலக செய்திகள் கேட்டீர்கள்.

குட் மார்னிங் கனடாவோடு இணைந்திருக்கிறீர்கள். தாழ்வு மனப்பான்மை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்பது பிறரோடு எங்களை ஒப்பிட்டு எம்மை நாமே தாழ்வாக பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை. இது எமது திறமைகளை குறைப்பதோடு எங்களை வெற்றியை நோக்கி பயணிக்க முடியாமல் தடுத்து விடுகிறது. தன்னம்பிக்கை குறைவு என்ற எண்ணம் அதிகரிக்கின்ற போது அது எளிதில் வளர்ந்து எங்களுடைய செயலை, எங்களுடைய உறவுகளை, எங்களுடைய மனநிலையை தொடர்ச்சியாக பாதிக்க தொடங்குகிறது. இந்த தாழ்வு மனப்பான்மை எங்களுக்குள் அடிக்கடி வந்து நிற்பதற்கு காரணம் நாம் எம்மை மற்றவர்களோடு ஒப்பிட்டுக் கொள்வதுதான். உண்மையில் இந்த உலகத்தில் வாழும் நாம் அனைவரும் தனித்துவமானவர்கள், யுனிக்கானவர்கள். யாருக்கும் யாரும் நிகரில்லை. ஒவ்வொருவரிடமும் ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது என்பதை எங்களுடைய மனதில் ஆழமாக நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். எங்களுடைய திறமைகளை நம்புவோம். நாம் வலிமையானவர்கள், திறமைசாலிகள், எங்களால் முடியும் என்ற தன்னம்பிக்கையை வளர்த்து சின்ன சின்ன வெற்றிகளை கொண்டாடி எங்களுக்குள் இருக்கக்கூடிய சிறப்பை உணர்வதே தாழ்வு மனப்பான்மையை தொலைப்பதற்கான ஒரு வழி. தாழ்வு சிக்கலை குறைப்போம், நம்பிக்கையான வாழ்க்கையை வாழ்வோம். இன்றைய நாள் சிறப்பாக இருக்கட்டும்.

எட்டு மணி எட்டு நிமிடம். இது ஈஸ்ட் எஃப்எம். இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். வெளியில் வெப்பநிலை 10 பாகை செல்சியஸ், உணர்நிலை 7 இருக்கிறது. சூரியொளி பிரகாசமாக இருக்கின்ற காலை பொழுதொன்றில் இணைந்திருக்கிறோம். இன்றைய கூடுதல் வெப்பநிலையாக 14 பாகை செல்சியஸ் வெப்பநிலை உணரப்படுகிறது. நாளைய தினம் வெள்ளிக்கிழமை 15 பாகை செல்சியஸ், பெரும்பாலும் முகில் கூட்டம் நிறைந்திருக்கக்கூடிய நாளாக இருக்கும். சனிக்கிழமை மழையுடன் கூடிய நாள், 5 முதல் 10 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. நாள் முழுவதும் மழை பொழிவுடன் கூடியதாக இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை 16 பாகை செல்சியஸ் வெப்பநிலையாக இருக்கப் போகிறது. திங்கட்கிழமை 18 பாகை செல்சியஸாகவும், செவ்வாய் 22 பாகை செல்சியஸாகவும், புதன் 22 பாகை செல்சியஸாகவும் வெப்பநிலை இருக்கும். வியாழக்கிழமை 21 பாகை செல்சியஸ் வெப்பநிலை இருக்கப் போகிறது. வெள்ளிக்கிழமை 22 பாகை செல்சியஸ். இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்வு கூறல். உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டித் தொடருக்காக கனடாவிற்கு 1 பில்லியன் டாலருக்கும் அதிகமான பொது நிதி செலவிடப்படும் என கணக்கிடப்பட்டுள்ளது. மத்திய அரசின் வரவு செலவு கண்காணிப்பு அமைப்பின் அறிக்கை ஒன்றின் அடிப்படையில் 2026 ஆண்கள் உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளுக்காக கனடா 1 பில்லியன் டாலருக்கும் அதிகமாக செலவிடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஒவ்வொரு போட்டிக்கும் உத்தேச செலவு 82 பில்லியன் டாலர்கள் என நாடாளுமன்ற நிதிநிலை அதிகாரி கணித்துள்ளார். இந்த தொகை உலகக்கோப்பை நிகழ்வுகளுக்கான கடந்த கால செலவினங்களுடன் ஒத்துப்போவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா, மெக்சிகோ ஆகிய நாடுகளோடு இணைந்து கனடாவும் இம்முறை உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளை நடத்துகிறது. கனடாவில் ஜூன் 11 முதல் ஜூலை 19 வரை போட்டிகள் நடைபெறும் என்றும், ட்ரோண்டோ மற்றும் வென்கூர் ஆகிய முக்கிய நகரங்களில் இந்த போட்டிகள் நடத்தப்படவுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதில் 7 போட்டிகள் வென்கூரிலும், 6 போட்டிகள் ட்ரோண்டோவிலும் நடைபெற ஏற்பாடாகியுள்ளன. இந்த 13 போட்டிகளின் மொத்த செலவினம் 1.07 பில்லியன் டாலர்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது. அதில் 473 மில்லியன் டாலர் மத்திய அரசாங்கத்திடமிருந்தும், மீதமுள்ள தொகை இனிய மற்ற அரசாங்கங்களிடமிருந்தும் செலவு வைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் மாத நிலவரப்படி ட்ரோண்டோ நகரம் $380 மில்லியன்களை செலவிட திட்டமிடப்பட்டுள்ளது. இதில் தற்போதுள்ள மத்திய அரசின் மானியங்களும் அடங்குமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை பிரிட்டிஷ் கொலம்பியா $578 மில்லியன்களை செலவிட திட்டமிடப்பட்டுள்ளது. தையிட்டியில் சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள காணிக்குள் கையகப்படுத்தப்பட்டுள்ள பிரதேச சபைக்கு சொந்தமான வீதியை மீட்கும் நடவடிக்கையினை பிரதேச சபை கைவிட வேண்டும் என பலாலி காவல்துறையினர் மல்லாகம் நீதவா நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கிற்கான கட்டளை எதிர்வரும் ஜூன் 25 வழங்கப்படும் என நீதிமன்றம் அறிவித்துள்ளது. குறித்த கட்டளை இன்றைய தினம் வழங்கப்படும் என கடந்த 11 மன்று திகதியிட்டிருந்த போதிலும், இன்றைய தினம் வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கட்டளை ஜூன் 25 வழங்கப்படும் என மன்று மறுதிகதியிட்டது. தையிட்டி சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள பகுதிக்குள் வலிகாமம் வடக்கு பிரதேசமைக்கு சொந்தமான பவானி வீதி காணப்படுகிறது. இந்த வீதியினை விடுவிக்கும் நோக்குடு கடந்த ஏப்ரல் 28 வீதி அளவீடு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. அதனையடுத்து குறித்த வீதியினை இடைமறித்து அடைக்கப்பட்டுள்ள வேலியினை விகாராதிபதி அகற்ற வேண்டும் எனவும், தவறும் பட்சத்தில் பிரதேசபை வேலியினை அகற்றும், வேலி அகற்றும் செலவினத்தை விகாராதிபதி பிரதேசபைக்கு வழங்க வேண்டும் என்றும் தவிசாளர் மூலம் விகாராதிபதிக்கு அறிவித்தல் விடுக்கப்பட்டது. அதனையடுத்து பிரதேச சபையினர் விகாரையின் வேலியினை பலவந்தமாக அகற்ற முற்படுவதாக பலாலி காவல் நிலையத்தில் விகாராதிபதி முறைப்பாடு செய்தார். இந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் தவிசாளரை பலாலி காவல்துறையினர் அழைத்து வேலியினை அகற்றினால் இனங்களுக்கிடையில் பிரச்சனைகள் ஏற்பட்டு நல்லிணக்கத்திற்கு பாதிப்பு உருவாகும், எனவே வேலியை அகற்றும் பணிகளை கைவிட வேண்டும் என அச்சுறுத்தும் துணியில் எச்சரித்தனர். அதற்கு தவிசாளர் மறுப்பு தெரிவித்து பிரதேசபைக்கு சொந்தமான வீதியினை விகாராதிபதியே பலவந்தமாக கையகப்படுத்தி இருப்பதாகவும், வீதியை விடுவிக்க நடவடிக்கை எடுப்போம் என உறுதிபட தெரிவித்தார். இந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை வலிகாமம் வடக்கு பிரதேசபை வீதியினை மீட்கும் பணியினை கைவிட வேண்டும் என்றும், அதற்கு எதிராக நீதிமன்றம் தடை உத்தரவு வழங்க வேண்டும் என்றும் பலாலி காவல்துறையினர் மல்லாகம் நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார்கள். இந்த மனு மீதான விசாரணையின் போது ஒருதலை பட்சமாக விசாரணை செய்ய முடியாது என கூறிய மன்று, வலிகாமம் வடக்கு தவிசாளர் மற்றும் பிரதேசபையின் செயலாளர் ஆகியோரை கடந்த 11 மன்றில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுத்தது. அதன் அடிப்படையில் தவிசாளர் மற்றும் பிரதேசபையின் செயலாளர் ஆகியோர் அன்றைய தினம் மன்றில் முன்னிலையான நிலையில், அவர்கள் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரனும் முன்னிலையாகி தமது தரப்பின் வாதங்களை முன்வைத்திருந்தார். இதனையடுத்து இந்த வழக்கின் மீதான கட்டளைக்காக இன்றைய தினத்திற்கு மன்று திகதியிட்டிருந்த நிலையில், இன்றைய தினம் கட்டளையை எதிர்வரும் ஜூன் 25 வழங்குவதாக மன்று மறுதிகதியிட்டு அறிவித்துள்ளது.
அமெரிக்க மற்றும் ஈரானுக்கு இடையில் தற்காலிக அமைதி உடன்படிக்கைக்கான பேச்சுவார்த்தைகள் தீவிரமடைந்து வருகின்ற நிலையில் ஈரானுக்கு எதிராக மீண்டும் யுத்தத்தை ஆரம்பிக்க இஸ்ரேல் தீவிரமாக பரிசீலித்து வருவதாக இஸ்ரேலிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை ஈரான் அமைதி உடன்படிக்கைக்கு உடன்படாவிட்டாலும் அந்த நாட்டின் மீது மீண்டும் குண்டுவீச்சு நடத்தும் அமெரிக்காவின் முன்னிய எச்சரிக்கைகளில் இருந்து தற்போது வாஷிங்டன் பின்வாங்கியுள்ளது. இருந்த போதிலும் இஸ்ரேலின் அரசியல் வட்டாரங்கள் எவ்வாறாவது போரை தூண்டுவதற்கு காத்துக் கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இந்த நிலையில் ஈரானுடன் மீண்டும் யுத்தத்தை தொடங்க இஸ்ரேல் ஆர்வமாக இருந்த போதிலும் அமெரிக்காவின் அனுமதி இல்லாமல் அவர்களால் அதனை முன்னெடுக்க முடியாது என்ற யதார்த்த நிலையும் நீடிப்பதாக அவதானிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அதற்கான அனுமதி அமெரிக்காவிடமிருந்து விரைவில் கிடைக்காது எனவும் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். இஸ்ரேலின் கரிசனைகளை பொருட்படுத்தாமல் ஈரானுடன் தற்காலிக போர் நிறுத்தத்தை முன்னெடுப்பதற்கு வாஷிங்டன் முயற்சித்து வருவதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஆகியோருக்கிடையில் நேற்றிரவு தொலைபேசி உரையாடல் ஒன்று இது தொடர்பில் நடைபெற்றிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த உரையாடலின் போது டிரம்பின் நிலைப்பாட்டை கேட்டு நெத்தன்யாகு கடும் ஆத்திரமடைந்ததாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. இன்றைய நாடின் முதன்மை செய்திகள்.

0: 8:20, குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
2: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை லஞ்ச் புஃபேயில் 20 மேற்பட்ட வகைகள், 16.99 புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பொராட்டா. ஒரு முறை வந்து சாப்பிட்டால் மீண்டும் மீண்டும் வர தூண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kindlytaste.com.
3: சாமான் வாங்கியும் பில் எவ்வளவு குறைவென்று பாத்தீங்களா?
4: சுத்தம் தரம் மலிவுடன் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட், டப்ஸ்கோட் அண்ட் ஃபின்ச், ஸ்கார்போரோ. இப்போது ஸ்கிப் ஊடாக ஆன்லைனிலும் ஆர்டர் செய்யலாம்.
5: ரோஜ் ரிவர் சொக்க கிளப்பின் பயிற்சி வகுப்புகள் ஆரம்பமாகின்றன. 4 முதல் 15 வரையான ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான வகுப்புகள். பெயர்களை பதிவு செய்ய இன்றே அழையுங்கள். 6479851132. ஸ்காப்ரோவில் 3 இடங்களில், பிரிந்தன் பார்க், கேன்மோ பார்க் மற்றும் மெலோவில் பப்ளிக் ஸ்கூல் ஆகிய இடங்களிலும், ஏஜாக்ஸில் ஃபிஷ்லாக் பார்க்கிலும் இடம்பெறுகிறது. ப்ரொஃபஷனல் கோச்சஸ், பிரைவேட் லெசன்ஸ் மற்றும் பல வசதிகள். விளையாட்டு வீரர்களுக்கான சீருடைகளும் வழங்கப்படுகின்றன. பெற்றோர் கலந்து கொள்ளும் விளையாட்டுகளும் இடம்பெறுகின்றன. அழையுங்கள். 6479851132.
6: வினோத இல்லம் ஸ்காப்ரோ பகுதியில் முதியோர்கள் தங்கி வாழ சகல வசதிகளோடும் இயங்குகின்றது. 24 கண்காணிப்பு, அனுபவம் வாய்ந்த PSW பணியாளர்களின் கனிவான பராமரிப்பு, மருத்துவர் வருகை, மருத்துவ ஆலோசனை, இரத்த பரிசோதனை, உடல் பயிற்சி, அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப உணவு மற்றும் அனைத்து வசதிகளும் அமைந்துள்ளன. முன்கூட்டியே பெயர்களை பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு நந்தன் 4165604351, கவிதா 6476638427.
1: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7.
0: நேரம் 8:22, இது குட் மார்னிங் கனடா.

0: 102.7 காச்சலைகளில் குட் மார்னிங் கேரளா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். தமிழர்களின் பாரம்பரியம் என்பது மிக தொன்மையானது. உலகின் நாகரீக வளர்ச்சிக்கு முன்பாகவே பெருவளர்ச்சி பெற்ற நாகரீகத்தை தமிழ் சமூகம் கொண்டிருந்ததாக ஆய்வாளர்கள் நம்புகிறார்கள். தமிழர்களின் செயல்பாடுகள் ஒவ்வொன்றின் பின்னாலும் ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கின்றன. வாழ்வியல் நெறிமுறைகள் நிறைந்து கிடக்கின்றன. அப்படியான தமிழர்களின் பண்பாட்டின் தொன்மையினையும் சிறப்பையும் விளக்குகிறார் பேராசிரியர் பாரதி கிருஷ்ணகுமார். கேட்டு பார்ப்போம்.
1: ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த வாழ்க்கை உங்கள் பெற்றோர்கள் தங்கள் வியர்வையால் குருதியால் கொண்டு வந்து உங்கள் கால்களில் கொட்டி அதில் வளரும் செடி நீங்கள், மறந்து விடாதீர்கள். இன்றைக்கு நீங்கள் அணிந்திருக்கிற உடை, நீங்கள் அமர்ந்திருக்கிற இந்த இடம் உங்கள் தனிப்பட்ட கல்வி அறிவினால் நீங்கள் பெற்றது அல்ல, ஒட்டுமொத்த சமூகத்தின் உங்கள் பெற்றோர்களின் கருணையால் உங்களுக்கு வந்தது, அவர்களின் அன்பினால் உங்களுக்கு வந்தது. இங்கிருந்து நீங்கள் பெற்று போகும் கல்வியும் நீங்களே தேடிக்கொண்டது அல்ல, இதோ கல்விக்கான தங்களை அர்ப்பணித்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலும் இல்லாமல், ஒரு ஜோசப் வாத்தியாரும் லில்லி டீச்சரும் இல்லாவிட்டால் பாரதி கிருஷ்ணகுமார் என்ற மனிதன் உருவாகி இருக்கவே மாட்டான். மை டீச்சர்ஸ் மேட் மீ, என் ஆசிரியர்கள் தான் என்னை உருவாக்கினார்கள். இன்னைக்கும் என் கல்லூரி ஆசிரியர் என்னோட தொடர்பில் இருக்கிறார்கள், நான் அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறேன், அவர்கள் எனக்கு எழுதுகிறார்கள். நீங்கள் உருவாவதற்கு உங்கள் சமூகம், உங்கள் பெற்றோர், உங்கள் ஆசிரியர்கள் எல்லாம் உழைவதற்கு நீங்கள் போட்டிருக்கிற ஒரு சட்டை, உங்கள் சொந்த பணத்தில் உங்கள் வீட்டில் உங்கள் உறவினர்கள் உங்கள் பெற்றோர்கள் வாங்கியதாக இருந்தாலும் கூட அந்த சட்டையில் இருக்கும் பருத்தியை உற்பத்தி செய்த ஒரு விவசாயியை உங்களுக்கு எனக்கும் தெரியுமா? தண்ணீர் இல்லாவிட்டால் பருத்தி வராது, விளைந்த பருத்தியில் தண்ணீர் பட்டால் நூலாக்க முடியாது, அவ்வளவு நுட்பம் இருக்கிறது. தண்ணீர் இல்லாவிட்டால் பருத்தி பூக்காது, பூத்த பருத்தியில் தண்ணீர் பட்டால் ஒண்ணுமே செய்ய முடியாது, அது குப்பை. தண்ணீர் வற்றாமல் ஒருவன் பார்த்துக் கொள்கிறான், அது பருத்தி ஆகிறது. அது வெடித்து பூக்கிற போது தண்ணீர் படாமல் ஒருவன் எடுத்துக் கொண்டு வருகிறான், அது இருக்கிற விதை தனியாக பஞ்சு தனியாக ஒருவன் பிரிக்கிறான், யாரோ ஒருவருடைய கைகள், அந்த கைகள் தான் பிரித்த பஞ்சை இன்னொருவனுக்கு தருகிறது. விதை நீக்கப்பட்ட அந்த இலவம் பஞ்சை அல்லது அந்த பருத்தியை ஒருவன் நூலாக மாற்றுகிறான், அவன் நூலாக மாற்றியதை ஒருவன் துணியாக ஆக்குகிறான், ஒருவன் துணியாக ஆக்கியதை நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கரங்கள், ஒருவன் துணியாக மாற்றியது ஒருவன் வண்ணம் சேர்க்கிறான், இன்னொருவன் தைத்துக் கொடுக்கிறான். நம் சொந்த பணத்தை, இதோ நான் போட்டுக்கிற சட்டை, என் சொந்த உழைப்பில் என் வருமானத்தில் நான் வாங்கியது என்றாலும் கூட நான் மானத்தோடு ஒரு சட்டை அணிந்து கொள்ள வேண்டும் என்றால் இத்தனை கண்ணுக்கு தெரியாத மனிதர்களின் உழைப்பு இல்லாமல் நான் ஒரு சட்டை கூட போட முடியாது. அதனால் தான் அன்றைக்கு தமிழன் எழுதினான், என்றைக்கும் உயிர் வாழும் தேவர்களின் அமுல்தத்தை கொண்டு வந்து கொடுத்தால் கூட தமிழன் தனியே சாப்பிட மாட்டான், ஏனென்றால் தான் வாழ்வதற்கு காரணமான எல்லோரோடும் சேர்ந்து உண்பதைத்தான் தமிழன் விரும்புவான். விருந்தோம்பல் என்ற ஒரு அதிகாரம் திருக்குறளில் இருக்கிறது, சீனத்தில் இல்லை, கிரேக்கத்தில் இல்லை, உலகத்தில் எந்த மொழியிலும் இல்லை. வந்தவனுக்கு பசி ஆறுவது, பசித்து வந்தவனுக்காக ஒரு அன்னசாலை அமைத்து இன்றைக்கு வரைக்கும் அந்த அடுப்பு அணையாமல் வந்தவனுக்கெல்லாம் உணவு போட்டுக் கொண்டிருக்கும் ஒரு தர்மசாலை வடலூரில் வள்ளல் பெருமான் உருவாக்கியது போல் உலகத்தில் எங்கே இருக்கிறது? அதுதான் தமிழ் கனவு. நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் உண்ணும் உணவு இந்த சமுதாயத்தின் கூட்டு உழைப்பில் வந்தது. நீங்கள் இடத்தில் பணம் இருக்கிறது, நான் வாங்கி சாப்பிட்டேன்னு நினைக்காதீர்கள். பணம் இருந்தாலும் கூட உணவு கிடைக்க வேண்டுமானால் அதில் பல நூற்றுக்கணக்கான மனிதர்களின் உழைப்பு இல்லாமல் உணவு கிடையாது. நீங்கள் உண்ணும் உணவு கூட்டு உழைப்பில் உருவானது, நீங்கள் உடுத்துகிற உடை கூட்டு உழைப்பில் உருவானது, நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை, இதோ இந்த கட்டிடம் ஏசி எல்லாம் கம்ஃபர்டபுளா உட்கார்ந்துருக்கும், இதை உருவாக்கிய தொழிலாளிகள், குருதி பொங்க ரத்தம் சிந்த காலில் அடிபட்டு இதை கட்டிய தொழிலாளிகள் இல்லாமல் நீங்களும் நானும் இந்த இடத்தில் கௌரவமாக உட்கார முடியுமா? நாம் உட்கார்ந்திருக்கிறோம் என்றால் அதற்கு பின்னே நூற்றுக்கணக்கான மனிதர்களின் உழைப்பு இருக்கிறது. ஒட்டுமொத்த சமூகத்தின் உழைப்பை தின்றுதான், ஒட்டுமொத்த சமூகத்தின் உழைப்பை அனுபவித்துத்தான், ஒட்டுமொத்த சமூகத்தின் உழைப்பை சுவாசித்துத்தான் நானும் நீங்களும் இங்கே ஒவ்வொருவரும் வாழ்கிறோம். அப்படியானால் ஒட்டுமொத்த சமூகத்தின் உழைப்பை தின்று, ஒட்டுமொத்த சமூகத்தின் உழைப்பை சுவாசித்து, ஒட்டுமொத்த சமூகத்தின் உழைப்பை பயன்படுத்தி வாழ்கிறவர்கள் ஒட்டுமொத்த சமூகத்தின் மேன்மைக்கும் பாடுபட வேண்டும். ஒட்டுமொத்த சமூகத்தை ஒட்டுமொத்த தமிழ் சமூகமாகத்தான் பார்க்க வேண்டும். இந்த பாடல் வரி இருக்கிறதே உயர் குணம் மேவிய தமிழா. உயர் குணம் என்பது என்ன? சமத்துவம். உயர் குணம் என்பது என்ன? அன்பு. உயர் குணம் என்பது என்ன? பிறரை துன்புறுத்தாமல் இருப்பது. உயர் குணம் என்பது என்ன? பிறரை மதிப்பது. உயர் குணம் என்பது என்பது பசித்தவனுக்கு சேர்ந்து உண்பது. அதுதான் உயர்குணம். இந்த பாடலின் முதல் வரி இருக்கிறது, புரட்சிகவி பாரதிதாசன் பாடினார், கொலைவாளினை எடடா மிக கொடியோர் செயல் அறவே, குகைவாழ் ஒரு புலியே எனும் குணமேவிய தமிழா என்பதுதான் பாட்டு. கொலைவாளினை எடரா என்ற பாரதிதாசன் எழுதியதற்கு நேரடி பொருள் கொள்ளக்கூடாது. கத்தியை உருவிக்கொண்டு, கம்பை எடுத்துக்கொண்டு, அருவாளை எடுத்துக்கொண்டு வீதியில் சமூக விரோதியாக திரிவது என்பதன் பொருள் அல்ல. கொலைவாள் என்று பாரதிதாசன் குறிப்பிட்டது இந்த சமூகத்திற்கு எதிரான தீமைகளை கொல்லும் வாள். அது எது? அறிவு. அது எது? பண்பு. அது எது? நாகரிகம். அது எது? சமத்துவம். அது எது? விருந்தோம்பல். அதுதான் தமிழ் கனவு. நான் நிறைவாக ஒன்று சொல்கிறேன், பார்த்தா கும்பிடுறோம் இல்லையா? ஜப்பானியர்கள் என்ன செய்வாங்க? உடம்பை வளைத்து வணங்குவார்கள். ஆங்கிலேயர்கள் இப்படின்வாங்க. அரேபியர்கள் இஸ்லாமியர்கள் கட்டித்தழுவி அன்பு சொல்வார்கள். வணக்கம் சொல்வதில் கூட ஒவ்வொரு நாட்டிலும் ஒரு முறை இருக்கிறது, ஒரு பண்பாடு இருக்கிறது. வட இந்தியாவில் அப்படி குனிந்து காலத்தொட்டு கும்பிடுவாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு மாதிரி இருக்கிறது, அது அவர்களுடைய பண்பாடு, கலாச்சாரம், வாழ்க்கை முறை. ஆனால் உலகத்தில் வேறு எங்கும் இல்லாத ஒன்றாக இரண்டு கரங்களையும் கூப்பி வணக்கம் சொல்லும் பழக்கம் தமிழகத்தில் தமிழர்களுக்கு உண்டு. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், தமிழ் கனவின் அடையாளமாக அன்பிற்குரிய நண்பர்களே, எதிர்காலத்தில் யாராயாவது வயதில் மூத்தவர்களை, இளையவர்களை, நண்பர்களை பார்த்தால் முகம் மலர்ந்த சிரிப்போடு இரண்டு கரங்களையும் கூப்பி வணங்க பழகுங்கள். பார்த்தவனே இப்படிங்கிறான், எதுக்கு நம்மளை பார்த்தா அவனுக்கு நெஞ்சு வரிக்குதுன்னு தெரியல. இது என்ன, இது எந்த ஒரு ஸ்டைல்னு எனக்கு தெரியவே இல்லை. இது என்ன பாவம் பண்ணிட்டேன்னு நெஞ்சில் கை வச்சு வச்சுருங்க. நம் பண்பாடு அல்ல, நம் கனவும் கலாச்சாரமும் அது அல்ல. நம்முடைய பண்பாடும் கலாச்சாரமும் இருகரம் கூப்பி வணங்குவது என்ன பொருள் தெரியுமா? நண்பர்களை குறித்துக் கொள்ளுங்கள், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கையால் சாப்பிடுகிறோம், இந்த கையால் உண்கிறோம், இந்த கையால் உடலை தூய்மைப்படுத்திக் கொள்ளும். உடலை தூய்மைப்படுத்துவதாலேயே இது இழிவானது என்று நாம் கருதுவதில்லை. உண்பதாலேயே இது உயர்வானது என்று யாரும் கருதுவதில்லை. நம் கரங்கள் இரண்டையும் நாம் எப்படி நடத்துகிறோம்? எப்படி நடத்துகிறோம்? சமமாக நடத்துகிறோம். உண்ணுகிற கையையும் தூய்மைப்படுத்துகிற கையையும் பாகுபாடு பார்க்காமல், சொல்லை கவனித்துக் கொள்ளுங்கள், பாகுபாடு பார்க்காமல், வேறுபாடு பார்க்காமல் சமத்துவமாக நடத்துவதன் பொருள் வணக்கம் என்றால், தன் எதிரே வந்து நிற்கிற ஒருவரை பார்த்து தமிழன் வணக்கம் சொன்னால் அதற்கு என்ன பொருள் தெரியுமா? உன் மதம் பார்க்க மாட்டேன், உன் ஜாதி பார்க்க மாட்டேன், உன் நிறம் பார்க்க மாட்டேன், நீ ஏழை பணக்காரனா என்று பார்க்க மாட்டேன், உனக்கும் எனக்கும் இடையில் வேறுபாடு பார்க்க மாட்டேன். பிறக்கும் போது குழந்தை, இறக்கும் போது பிணம், இடையில் வந்தது சாதி, இடையில் வந்தது மதம், இடையில் வந்தது வேறுபாடு. நான் அவைகளை ஒருபோதும் பொருட்படுத்த மாட்டேன். நீ மனிதன், நான் மனிதன், என் இரண்டு கரங்களையும் சமமாக நடத்துவது போலவே நான் உன்னை நடத்துவேன் என்று எதிரே வருபவனுக்கு தமிழன் உறுதி சொல்லும் தமிழ் கனவுதான் எது? எது? மிக உயர்ந்த ஒரு பண்பாட்டு கூறு மிகுந்த, உலகின் பல இனங்கள் கற்றுக்கொண்ட ஒரு பண்பாட்டு செயலை செய்ய போகிறோம். ஒருமுறை எல்லாரும் சேர்ந்து ஒருமை சொல்லுங்கள், வணக்கம்.

0: 8:42, இது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணும், இது ஈஸ்ட் எஃப்எம்
0: பிஸ்டாக், வளமான வாழ்விற்கு சிறப்பான நிதி ஆலோசனைகளை வழங்குகிறார் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம். இன்றைய பிஸ்டாக் நிகழ்ச்சியிலும் எங்களோடு ஜிடி புரோக்கர்ஸின் காப்புறுதி நிதி திட்டமிடல் ஆலோசகர் குணா துரைசிங்கம் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை நீங்கள் தொடர்பு கொள்வதற்கு 416-528-1407 வழியாக அழைக்கலாம். குணா, பொதுவாகவே எங்களுடைய சமூகத்தில் பலரும் இந்த முதலீட்டுக்கான வீடுகளை கொள்வனவு செய்து வைத்திருக்கிறார்கள், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். அவை குழந்தைகளுக்கு கைமாற்றப்படுகின்ற போது சில வேளைகளில் நிதிசார் சவால்களை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படலாம், அல்லது அவற்றை குழந்தைகளுக்கு மாற்றுகின்ற போது சில முக்கியமான விடயங்களில் கவனம் செலுத்த வேண்டிய அவசியமும் இன்று உணரப்படுகிறது. இவை குறித்து கூற முடியுமா? எவ்வாறான விடயங்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டும்? எப்படி ஒரு முதலீட்டுக்கான சொத்தை குழந்தைகளுக்கு பாதுகாப்பான முறையில் கைமாற்றலாம்?
2: ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, அதாவது வந்து ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் இல்லாட்டி ஒரு ரெண்டல் அப்பார்ட்மெண்ட் இல்லாட்டி ஈவன் கொமர்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, இப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸை வந்து அடுத்த தலைமுறையாக இருக்கக்கூடியவங்களோட பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு பல வழிமுறைகள் இருக்கின்றன. அதாவது வந்து ஒன்று வந்து ஒவ்வொரு வழிமுறையிலும் சில நன்மைகள் தீமைகளும் இருக்கின்றன. முதலில் நாங்கள் என்னென்ன ஆப்ஷன் என்று பார்ப்போம். முதலாவது வந்து ஜாயிண்ட் டெனன்சியாக மாற்றுவது. ஜாயிண்ட் டெனன்சி என்று சொல்லி சொன்னால், இப்போ லெட்ஸே நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் அந்த டைட்டிலில் இருந்தால், உங்கள் பிள்ளைகளையும் அந்த டைட்டிலில் கொண்டு வர்றது ஒரு ஆப்ஷன். இப்போ ஜாயிண்ட் டெனன்சி அல்லது டெனன்சின் காமன் என்ற ரெண்டு வகையாக ப்ராப்பர்ட்டின்ற டைட்டிலை ஒரு ஆள் பெற முடியும். ஜாயிண்ட் டெனன்சி என்பது வந்து ஒரு ஆள் இறக்கும் பட்சத்தில் இல்லாட்டி ரெண்டு பேர் இறக்கும் பட்சத்தில் அடுத்ததாக இருக்கக்கூடிய ஜாயிண்ட் டெனன்சியாக இருக்கும் அடுத்த நபர் ஆட்டோமேட்டிக்கலாகவே 100% ஓனராக அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வருவார். அதில் உள்ள நன்மை என்ன பார்த்தீங்களா, அது வந்து அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஜாயிண்ட் டெனன்சியாக இருக்கும் பட்சத்தில் அது உங்களுடைய எஸ்டேட் ப்ரோசஸுக்களாக போகாமல் டிரெக்டாகவே பிள்ளைகளுக்கு போகும். இது ஒரு ஆப்ஷன். இதில் நிறைய தீமைகள் இருக்கின்ற, நன்மைகள் இருக்கின்ற, அதை நாங்கள் இன்னொரு தடவை பார்ப்போம். இப்போ இந்த ஆப்ஷனை பார்ப்போம். அடுத்ததாக ஒரு ட்ரஸ்ட்டுக்கு மாற்றுறது, ஒரு ஃபேமிலி ட்ரஸ்ட்டுக்கு மாற்றி விடுறது, அதாவது இப்போ உங்களோட சொந்த பேரில் இருக்கிறது ஒரு ட்ரஸ்ட்டுக்கு மாற்றுறது, இதிலும் சில நன்மை தீமைகள் இருக்கின்றன, அதையும் பார்ப்போம். மூன்றாவது ஆப்ஷன் வந்து உங்களுடைய வில்லில் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணி விடுறது, இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இந்நாளுக்கு போகணும் என்று சொல்லி டிரெக்டாக பெனிஃபிஷரிக்கு போகிற மாதிரியோ, இல்லாட்டி அது நீங்கள் இறந்த பிறகு உங்களோட வில்லினூடாக அவங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு ட்ரஸ்ட் ஒன்றுக்கு போய் அந்த ட்ரஸ்ட்டில் இருந்து அவைக்கு இன்கமோ அல்லாட்டி இவென்ச்சுவலாக அவைக்கு போகிற மாதிரியான ஆப்ஷனும் இருக்கின்றது. அப்போ இந்த மூன்று ஆப்ஷனில் எது ஒரு ஆளுக்கு நன்மை என்று சொல்லி பார்த்தா, அது வந்து நிச்சயமாக ஒவ்வொருவருடைய பர்சனல் சிச்சுவேஷன்லையும் தாங்கி இருக்கின்றது. உதாரணத்துக்கு எடுப்போம், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கின்றார்கள், ஹஸ்பண்டின் பேரில் ரெண்டு மூணு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கின்றது. ஆனால் அந்த தனக்கு ஒன்று நடக்கும் பட்சத்தில் அது வந்து இவென்ச்சுவலாக பிள்ளைகளுக்கு தான் போய் சேர வேணும் என்று அவர் நினைத்தால், அதாவது வந்து தச்சலா மனைவி வந்து இன்னொரு ஆளை மறுமணம் செய்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கென்று பயப்பட்டால், அதுக்கு வந்து அவர் வந்து இந்த டெஸ்ட்ராமெட்ரி ட்ரஸ்ட் என்ற ப்ரோசஸ்க்கால போகணும். தென் ஓன்லி ஹீ கேன் மேக் ஷுர் ஹீ கண்ட்ரோல் தட் இவன்

0: 300,000 வாங்கின ப்ராப்பர்ட்டி இன்று வந்து 1,000,000 சொல்லி சொன்னால், இந்த மூன்று ஆப்ஷன்லையும் டெக்ஸ் கன்சிக்வன்சஸ் எப்படி ஃபேஸ் பண்ணுவது என்பதும் வந்து அடுத்தது. எனவே நாங்கள் இந்த மூன்று ஆப்ஷனையும் தனித்தனியாகத்தான் பார்க்க போகின்றோம்.
1: இது போன்ற சிறப்பான நிதி ஆலோசனைகளை பெற்றுக் கொள்வதற்கு நீங்களும் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கத்தை தொடர்பு கொள்ளலாம். 416-528-1407. ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம் 416-528-1407.

0: 8:52 பாட்டுக்கொரு பண்பலை வருமான வரி தாக்கல் பருவம் வந்துவிட்டது. உங்கள் மன நிம்மதி சரியான கணக்காளருடன் தான் தொடங்குகின்றது. தனிநபர் குடும்பங்கள் மற்றும் வணிகங்களுக்கான துல்லியமான வரி தாக்கல் அதிகபட்ச
1: கழிவுகள்
0: இப்போது வசதியான புதிய அலுவலகத்தில் சேவை.
1: 200
0: தனியாக சமாளிக்காதீர்கள். அர்ப்பணிப்பு மிக்க தொழில் முறையாளரை நம்புங்கள்.
2: ஸ்கேம்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
3: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office 416-666-7770.
4: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி. ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர். 416-558-2551.
5: சிவகுமரன் ராசையா, வீடு விற்பனை முகவர். வீடு வாங்க வேண்டும் என்ற ஆசை மோர்கேஜ் பேமெண்ட்டை நினைக்கும் போது ஓடி போகின்றதா? தற்போது ஏற்படுத்தப்பட்டுள்ள சட்ட மாற்றத்தால் உங்கள் கனவு சாத்தியப்படலாம். வீடு அமைந்துள்ள இடத்தில் மேலதிகமாக 2 அறைகள் கொண்ட கார்டன் சுயிட்டை அமைத்து மேலதிகமாக வருமானம் பெறலாம். மொத்தமாக 3-4 தொகுதிகள் வரை அமைக்கலாம். இவ்வாறான முதலீட்டு வாய்ப்புள்ள வீட்டுடன் சேர்ந்த காணிகளை தயார் நிலையில் வைத்திருக்கும் வீடு விற்பனை முகவர் சிவகுமரன் ராசையாவை அழையுங்கள். 416-219-0032. உங்களிடம் இவ்வாறான வீடுகள் இருந்தால் அதனை விரைவாக விற்க சிவகுமரன் ராசையாவை அழையுங்கள். 416-219-0032.
4: அழைக்கின்றது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். பலசரக்கு பொருட்களுக்கும் துரித பணமாற்று சேவைக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு நாடுவது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். ஸ்பீட் மணி டிரான்ஸ்பர் உலகில் அனைத்து நாடுகளுக்கும் சேம் டே சர்வீஸ், இருவழி சேவை. அத்துடன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் பார்ப்பதற்கான விவரங்களுக்கும் நாடுங்கள். சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், மார்க்கம் நாஷ்டின். 416-724-6666. 416-724-6666. சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், தரம் தராதரம் நிரந்தரம்.
6: பாட்டுக்கொரு பண்பலை இஸ்டெஃபம் 102.7.
0: குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை நாங்கள் இத்தோடு நிறைவு செய்கின்றோம். ஒலிக்கும் பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப்போகிறோம். தொடர்ந்து கலையகத்தில் மதுமிதா மற்றும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். அன்பு வணக்கத்தோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. இனிமையான நாளாக இன்றைய நாள் அமையட்டும்.

வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு புத்தம்புதிய காலை பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம் நூடாக இணைந்திருக்கின்றோம். 102.7 அலைவரிசை நூடாக ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். ஈஸ்ட் எஃப்எம் .ca என்ற இணையதள முகவரியிலும் அங்கிருந்தாலும் நீங்கள் நமது நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ முடியும். சூரிய வெளிச்சம் மிக்க மெல்லிய குளிரும் இருக்கின்ற ஒரு புதிய காலை பொழுதை நாங்களும் தொடங்கியிருக்கின்றோம். காலை 9:02, 12 வரைக்கும் இன்று இப்பொழுதும் நேற்று இன்று நாளை கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கும் நான் மதுமிதா. அனைத்து நேர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி ரமணன். 2026 ஆண்டின் மே மாதத்தின் 21 திகதிக்கு வந்து சேர்ந்திருக்கின்றோம். 21 திகதி வியாழக்கிழமை காலை வேளை. இன்றைய நாள் மே 21 திகதியில் பிறந்த நாள். திருமண நாள் விஷேட நாட்களை கொண்டாடுகின்ற நேர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் மரமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். புதிய அழகான இந்த நாளும் உங்களுக்கு சந்தோஷமாக தொடர வாழ்த்துக்கள். நீங்கள் செய்கின்ற செயல்கள் சிறப்பாக நிறைவரட்டும் என்றும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நேற்று இன்று நாளையை இப்போது ஆரம்பிக்கின்றோம். தொடர்ந்து மனிதர்கள் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு.

9:06 நேற்று இன்று நாளின் முதல் பாடல் ஒலித்து ஓய்ந்திருக்கின்றது. உற்சாகமான இந்த காலை பொழுதில் ஒரு அழகான சிந்தனை ஒன்றையும் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். முக்கியமான ஒரு செய்தி இங்கு சொல்லப்படுகின்றது. தனிமைக்கு என்று ஒரு வசீகரம் உண்டு. அது நம்மிடமே கேள்வி கேட்டு, நம்மிடமே பதிலை பெற்று, நம்மையே சிந்தனை சவுக்கால் அடிக்கும் விசித்திரம் கொண்டது. தனிமையை தவிர்க்காதீர்கள் என்பது சொல்லப்படுகின்றது. தனிமையை எங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஒரு சில சமயங்களில் நாங்கள் யார் என்பது தொடர்பாக அறிந்து கொள்வதற்கும், என்ன மாதிரியான மாற்றங்களை எங்களுக்குள்ளே நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்பது தொடர்பாக சிந்திப்பதற்குமான ஒரு வாய்ப்பை இந்த தனிமை மட்டுமே எங்களுக்கு வழங்கும். மனிதர்களோடு இருக்கின்ற போது ஏனைய மனிதர்களுக்கு ஏற்ற வகையில் எங்களை நாங்கள் காட்டிக்கொள்வதற்கு பெரும்பாலும் உட்படுகின்றோம். உண்மையான மனிதர் யார், நாங்கள் யார் என்பது தொடர்பாக சரியான வெளிப்படுத்தல் அங்கு இல்லாமல் போகின்றது. எனவே தனிமையாக ஒவ்வொரு நாளும் ஒரு சில நிமிட நேரமாவது நாங்கள் செலவிடுதல் மிக அவசியமாகின்றது. அது ஒரு வசீகரம் மிக்க தருணம் என்பதைத்தான் இந்த சிந்தனை எங்களுக்கு சொல்லுகின்றது. நாங்கள் வந்து மற்றவர்களிடம் காட்டக்கூடிய ஒரு முகம் சற்று வேறாக இருக்கும், ஆனால் உண்மையிலேயே நாங்கள் யார் என்பதும் கூட கொஞ்சம் வேறுபட்டதாக இருக்கும். எனவே நாங்கள் அந்த மாறுதல்களிலிருந்து சற்று விடுபட்டு இந்த மனிதன் யார் என்பது தொடர்பாக அறிந்து கொள்வதற்கான ஒரு சிறந்த வாய்ப்பை தனிமைதான் எங்களுக்கு வழங்குகின்றது. அல்லது நாங்கள் யாருக்கும் தெரியவில்லை என்று சொல்லி செய்திருக்கக்கூடிய ஒரு சில செயல்களாக இருக்கட்டும், அல்லது எங்களது மனதுக்குள் நிறைந்திருக்கின்ற தவறான நினைப்புகளாக இருக்கட்டும், இவை எல்லாவற்றையும் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு தருணமாகவும் கூட அந்த தனிமை கண்டிப்பாக அமைந்து விடுகின்றது. எனவே எங்களை நாங்கள் சிந்தனை சவுக்கால் அடித்து சீரமைக்கின்ற ஒரு பொழுதாகவும் கூட இந்த தனிமை பொழுது அமைகின்றது. வாழ்க்கையில் முழுமையாக தனிமை என்பது கண்டிப்பாக ஒரு பெரும் விரக்தியை கொண்டு வந்து சேர்க்கும். ஆனாலும் கூட இந்த சமூக வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையிலும் கூட எங்களுக்கான தனிமையான நேரம் சற்று தேவைப்படுகின்றது. எங்களை நாங்களே சீர்திருத்தம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு நேரமாகவும் கூட அந்த நேரம் கண்டிப்பாக இருக்கும் என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே ஒவ்வொரு நாளிலும் ஒரு சில நிமிட நேரமாவது நாங்கள் தனிமையில் கழித்தல் அவசியம். அந்த நேரத்தில் வேறு எந்த சிந்தனைகளுக்கும் இடம் கொடுக்காமல் எங்களை நாங்கள் அலசியாராய்ந்து பார்த்துக் கொள்ளுதல் மிக அவசியமாகின்றது. எனவே மாற்றங்கள் நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நினைத்தோம் என்று சொன்னால் அதை சாத்தியமாகக்கூடிய ஒரு உறுதியையும் கூட அந்த பொழுதில் நாங்கள் மனதுக்குள் எடுத்துக் கொள்ளலாம் என்பதைத்தான் இந்த அழகான சிந்தனை வந்து எங்களுக்கு சொல்லியிருக்கின்றது. தனிமைக்கு என்று ஒரு வசீகரம் உண்டு. அது நம்மிடமே கேள்வி கேட்டு, நம்மிடமே பதிலை பெற்று, நம்மையே சிந்தனை சவுக்கால் அடிக்கும் விசித்திரம் கொண்டது. எனவே தனிமையை தவிர்க்காதீர்கள் என்பது தொடர்பாக இன்றைய நாளின் அழகான சிந்தனையும் கூட காலை பொழுதில் சொல்லிக்கொள்ளலாம். தற்காலிகமான ஒரு கோடைக்கால மாற்றத்தை இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் சந்தித்து இப்போது மீண்டும் சற்று குளிர் இருக்கின்ற நாட்களுக்குள்ளே நாங்கள் நுழைந்திருக்கின்றோம். நேற்றைய தினம் தொடக்கம் வெப்பநிலை சரிவாக இருக்கின்ற நிலைமைகள் நீடிக்கின்றன. வார இறுதி வரைக்குமே இந்த நிலைமைகளைத்தான் நாங்கள் சற்று எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கு பிறகுதான் அடுத்த திங்கட்கிழமையிலிருந்து மீண்டும் இந்த ஸ்பிரிங்கின் நிறைவு பகுதியை நோக்கி நாங்கள் நகர்கின்ற அந்த ஒரு நிலைமையை உணரக்கூடியதாக இருக்கும். இப்போது 9 வெப்பநிலை, 7°C தான் நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்றது. தெளிவான ஒரு வானம் இருப்பதன் காரணமாக இன்றைய நாள் நிறையவே வெளிச்சத்தை எங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். கொஞ்சம்தான் முகிலிருக்கும். பிரதானமாக வெயில் நிறைந்திருக்கின்ற பகல் பொழுது தொடரும் என்பதுதான் எதிர்பார்க்கப்படுகின்றது. மழைக்கான வாய்ப்புகள் எதுவும் சொல்லப்படவில்லை. 13 வரை வெப்பநிலை உயர்ந்து 12°C பிற்பகல் வேளையிலே ஒரு 2 மணிக்கு பிறகு ஒரு சில மணி நேரம் நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். இரவு வேளை 7 வெப்பநிலை சரிந்து 4°C உணரப்போகின்றோம். சூரிய வெளிச்சம் பிரதானமாக இருக்கின்ற ஒரு பிரகாசமான பகல் பொழுது தொடர்ந்திருக்கும். இரவு 8:41 தான் சூரிய அஸ்தமனம் இன்றைய தினம் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து வரக்கூடிய நாளைய நாள் வெள்ளிக்கிழமை எப்படி என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் காலையில் கொஞ்சம் வெளிச்சம் அதிகம் இருக்கும். அதே பொழுதுக்கு பிறகும் கூட வெளிச்சத்தை காணலாம். ஆனால் முகில் கூட்டங்கள் சற்று அதிகமாக தென்படக்கூடிய நிலைமைகள் இருக்கலாம். நாளைய நாளில் 14 வரை வெப்பநிலை உயர்ந்து 12°C நாங்கள் உணரப்போகின்றோம். வெள்ளிக்கிழமை நாளைய தினம் தொடர்ந்து வீக்கெண்ட் மழையை கொஞ்சம் அதிகமாகவே சனிக்கிழமையில் எங்களுக்கு தர இருக்கின்றது. சனிக்கிழமை வந்து கடுமையான மழைக்கான வாய்ப்புகளை நாங்கள் சந்திக்கின்றோம். காலையில் 5 mm, மதிய பொழுதில் 5-10 mm, மாலை வழி 5 mm, இரவு பொழுதில் 5 mm சொல்லி சற்று அதிகமான மழையை எதிர்பார்க்கின்றார்கள் வருகின்ற சனிக்கிழமை. காலை பொழுதின் வெப்பநிலை உணர்நிலைதான் அதிகமானதாக இருக்கும். சனிக்கிழமை வந்து காலை வேளை 10 இருக்கும். 7°C உணரப்போகின்றோம். அதுக்கு பிறகு ஒரு 4°C உணர்நிலை இருக்கக்கூடிய நிலைமைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆனால் தொடர்ந்து மழைக்கான வாய்ப்புகள் தான் இப்போது எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. ஒரு சில மாற்றங்கள் கொஞ்சம் வந்தாலும் கூட மழையை தான் சனிக்கிழமை அதிகம் தரும் என்பது தொடர்பாகவும் சொல்லிக்கொள்ளலாம். ஞாயிற்றுக்கிழமை காலை மதியம் மழைத்தூரல் தான் இருக்கும். அதுக்கு பிறகு சூரிய வெளிச்சத்தை எதிர்பார்க்கலாம். கொஞ்சம்தான் மழை அன்றைய தினம் சொல்லப்பட்டிருக்கின்றது.
ஞாயிற்றுக்கிழமையின் வெப்பநிலை உயர்வாக 13 டிகிரி செல்சியஸ் இருக்கும். 13 நாங்கள் உணரப்போகின்றோம். திங்கட்கிழமை 16 உணரப்படும். சூரிய ஒளிச்சதும் இருக்கக்கூடிய பகல் பொழுதையும் எதிர்பார்க்கலாம். அடுத்த செவ்வாய்தான் மீண்டும் நாங்கள் 20 தொடுகின்றோம் வெப்பநிலையில். எனவே கிட்டத்தட்ட ஒரு வார காலம் வெப்பநிலை சரிந்து மீண்டும் உயரக்கூடிய அந்த நிலைமைகள் அடுத்த வாரத்தின் செவ்வாய்க்கிழமையில் இருந்துதான் எதிர்பார்க்கப்படுகின்றது. திங்கட்கிழமையில் முன்னேற்றம் இருக்கும், ஆனாலும் செவ்வாய்க்கிழமைதான் மீண்டும் 20 டிகிரி செல்சியஸை நாங்கள் தொடுகின்றோம். 21 உணரப்படும். பிரதானமாக வெயில் நிறைந்திருக்கின்ற பகல் பொழுதையும் எதிர்பார்க்கலாம். அடுத்த புதனும் 20-21 உணரப்படும். எனவே அதுக்கு பிறகு பெரும்பாலும் வெப்பநிலை ஒரு நல்ல நிலையில நீடிக்கக்கூடிய நிலைமைகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. 9:12 ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: கேட்டு நாலு விஷயம். FM 102.7 eastfm.ca.
1: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லாய் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லெமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTAக்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில், குட் லாய் ஃப்ளோரிங். 416-293-0550, 416-293-0550. goodlifeflooring.ca.
2: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி கார்
3: என்னது?
2: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்சாலியாகுங்கள்.
5: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
4: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி.
5: 416-900-4599.
6: இன்னும் வேலை தேடிக்கொண்டுதான் இருக்கின்றீர்களா? நீங்கள் நம்பியிருந்த வேலை பறிப்போய்விட்டதா? இப்போது செய்யும் வேலை மிகவும் கஷ்டமாக இருக்கிறதா? அடுத்தது என்ன என்று கவலையோடு இருக்கும் உங்களுக்காக JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் வர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ் இன்றே பதிவு செய்ய அலையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அலையுங்கள். JRS காலேஜ், 416-292-2455. 416-292-2455.
7: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபார்முலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம், 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபார்முலா ஹோண்டா. தற்போதைய டெரிவ் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம், 6478334998. 6478334998.
8: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வம் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 Road, Unit 5, Markham, New Delhi Dry Plaza, 905-667-7200.
9: Uppuludum kelungal. East FM 102.7.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 9:25 வியாழக்கிழமை இந்த காலை பொழுதில் போக்குவரத்து நிலைமைகளை பார்த்தால் தாமதங்கள் சற்று அதிகம் இருக்கின்ற ஒரு காலை வேளை என்பதைத்தான் சொல்லலாம். ஆங்காங்கே பொது கன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கூட பெருந்தெருக்களில் அல்லது உள்ளூர் வீதிகளிலும் கூட ஆரம்பித்திருக்கின்றன. இதன் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய வீதி மூடல்கள் பல இடங்களிலும் இடையிடையே தாமதங்களையும் கூட கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றது. 401 வெஸ்ட்பவுண்டை நாங்கள் பார்த்தோம் சொன்னால் நீல்சன் ரோட் தாண்டிய இடங்களிலிருந்து தாமதங்களை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடும். அதுக்கு பிறகு தொடர்ச்சியாகவே சற்று அதிகமான வாகன நெரிசல்களைத்தான் நீங்கள் இன்று இந்த காலை பொழுதில் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். நீல்சன் ரோட் தாண்டிய இடங்களில் எக்ஸ்பிரஸ் முதலில் தாமதங்களை எதிர்கொள்ள தொடங்குகின்றது. மாக்கம் ரோட் தாண்டிய பகுதிகளில் கலெக்டர்ஸிலும் கூட தாமதங்கள் ஆரம்பிக்கின்றன. கலெக்டர்ஸை பொறுத்தளவில் போர்டன் அவென்யூ தாண்டிய இடங்கள் வரைக்கும் அதிக தாமதங்களும், எக்ஸ்பிரஸ் வந்து டிவிபி வரைக்கும் மிக அதிகமான தாமதங்களும் இருக்கக்கூடிய நிலைமை இப்போது காணப்படுகின்றது. டிவிபி தாண்டி பயணிக்கின்ற போது இடையிடையே லெஸ்லி ஸ்ட்ரீட் மற்றும் பேவியூ அவென்யூ போன்ற இடங்கள் அந்த பகுதிகளுக்கு அண்மையில் வாகன நெரிசல்கள் சற்று அதிகரித்து அதுக்கு பிறகு தணிகின்ற நிலைமையை நீங்கள் இப்போது எதிர்பார்க்கலாம். மீண்டும் கீழ் ஸ்ட்ரீட் பகுதியில் தாமதங்கள் சற்று அதிகரிக்கின்றன. அதுக்கு பிறகு கொஞ்சம் தணிந்திருக்கின்ற நிலையில் குறைவான தாமதங்கள் மார்டின் க்ளோ ரோட் வரைக்கும் தொடர்ந்து காணப்படுகின்றது. 401 வெஸ்ட் பவுண்டில் 401 ஈஸ்ட் பவுண்ட் ஹைவே 47 பகுதிகளிலிருந்து தாமதங்கள் ஆரம்பிக்கின்றன. கிப்ளிங் வரைக்கும் அதிக தாமதங்கள், அதுக்கு பிறகு கொஞ்சம் தணிகின்றது. ஆனால் மீண்டும் வெஸ்டர்ன் ரோட் பகுதியிலும் கூட தாமதங்கள் உயர்கின்றது. கீழ் ஸ்ட்ரீட் வரைக்கும் அதிகமான வாகன நெரிசல்கள் நிலவக்கூடிய நிலைமை இப்போது காணப்படுகின்றது. அதன் பின்பும் கூட இந்த வேளையில் யங் ஸ்ட்ரீட் வரைக்குமே தாமதங்களை சற்று அதிகம் தான் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கு பிறகு குறைந்த தாமதங்கள் டிவிபி வரைக்கும் 401 ஈஸ்ட் பவுண்டிலே நீடிக்கின்றது. டிவிபி சவுத் பவுண்ட் 401 தாமதங்கள் அதிகமாக தொடங்குகின்றன. லோரன்ஸ் வரைக்குமே அதிக தாமதங்கள் நிலவுகின்றது. அதுக்கு பிறகு சற்று குறைவான தாமதங்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய நிலைமைகள் காணப்படுகின்றன. டிவிபி சவுத் பவுண்டை பொறுத்தளவில் நார்த் பவுண்டை பார்த்தால் எக்லிங்டனுக்கு முன்னர் தாமதங்கள் ஆரம்பிக்கின்றன. எக்லிங்டனுக்கும் லோரன்ஸுக்கும் இடைப்பட்ட பகுதியில் வாகன நெரிசல்கள் அதிகம் இருக்கின்றது. அதுக்கு பிறகு சற்று குறைவான தாமதங்களை நீங்கள் யோக் மில்ஸ் ரோட் வரைக்கும் எதிர்கொள்ளக்கூடிய நிலைமைகள் இருக்கின்றன. 404 சவுத் பவுண்டும் கூட இந்த வேளையிலன்னு சொல்லி பார்த்தால் ஸ்டீல் தாண்டிய பகுதிகளிலிருந்து 401 வரைக்கும் அதிக தாமதங்களையும் கொண்டிருக்கின்ற நிலைமை காணப்படுகின்றது. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு 1 May 2021 நாங்கள் எல்லோரும் கொண்டாடக்கூடிய ஒரு நாள் என்பதைத்தான் சொல்லலாம். இன்றைக்கு வந்து ஒரு கப் ஆஃப் டீயோடு நீங்கள் இந்த நாளை கொண்டாடிக்கொள்ளலாம். என்ன காரணம் சொன்னால் இன்டர்நேஷனல் டீ டேயாக இன்றைய தினம் வந்து சேர்ந்திருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். உலகம் முழுவதிலும் மிக அதிகமாகவே மனிதர்கள் விரும்புகின்ற பானங்களில் மிக முக்கியமான ஒன்று என்பதைத்தான் இந்த தேநீர் தொடர்பாக சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இந்த தேநீர் உற்பத்தி என்று சொல்லி பார்த்தால் இந்த தேயிலையை நாங்கள் சுவைக்கின்றோம். ஆனால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த உழைப்பு என்று சொல்லி பார்த்தால் அதனை தொடர்ந்து செய்யக்கூடிய அந்த தொழிலாளர்களும் சரி அல்லது தேயிலை உற்பத்தியாளர்களும் சரி மோசமான பணிச்சூழலையும் அல்லது குறைந்த ஊதியத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளுகின்றார்கள். எனவே அந்த ஒரு சிக்கல் தொடர்பாகவும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாகவும் இந்த நாள் பேசுகின்றது என்பதையும் சொல்லலாம். அதே நேரம் இந்த டீ தொடர்பான கொண்டாட்டங்களுக்கும் கூட இந்த நாள் வழிவகுக்கின்றது என்பதையும் கூட சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இந்த டீ இண்டஸ்ட்ரி என்று சொல்லி பார்த்தால் உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய மில்லியன் பில்லியன் கணக்கான அந்த மக்களுக்கு அந்த டீயை வந்து வழங்கி வருகின்றது. காலை நேரத்தில் நிறைய பேர் டீ குடிப்பார்கள். பெரும்பாலும் காஃபி என்று சொன்னாலும் அதிகமானவர்கள் டீயை விரும்பக்கூடியவர்களும் கூட இருக்கிறார்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகள் வந்து மிகப்பெரிய அந்த டீ உற்பத்தியாளர்களாக இருக்கின்றார்கள். அதில் இந்தியா, சைனா போன்றவை மிக முக்கியமானவையாக இருக்கின்றன. ஸ்ரீலங்காவும் கூட அதிக அளவிலான தேயிலையை உற்பத்தி செய்து உலகத்திற்கு வழங்கக்கூடிய நாடுகளில் ஒரு முக்கியமான ஒன்றாகத்தான் இருக்கின்றது என்பதையும் கூட இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அந்த டீ வந்து உருவாகி இருக்கக்கூடிய அல்லது நாங்கள் அதனை பயன்படுத்த தொடங்கியிருக்கக்கூடிய அந்த கதை வந்து சுவாரஸ்யமான ஒரு கதையாக போதும் சொல்லப்படுகின்றது. கிறிஸ்துக்கு முன் 2737 தானாம் டீ என்ற ஒரு அந்த தேயிலை என்ற ஒரு தாவரத்திலிருந்து நாங்கள் இந்த ஒரு சுவையான பானத்தை உருவாக்கி கொள்ளலாம் என்ற ஒரு அறிவு மனிதர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அதுக்கு வந்து ஒரு சைனீஸ் எம்பரர், சைனாவின் பேரரசர் ஷேன் நங் வந்து இன்றைக்கும் கூட நினைவு கூறப்படுகின்றார். அவர் ஒரு இடத்திற்கு சென்ற போது ஒரு மரத்தின் கீழ் அவருக்கு
சுடுநீர் வழங்குவதற்காக அவரது வேலையாள் அந்த சுடுநீரை கொதிக்க வைத்துக் கொண்டிருந்தாராம். காற்று வீசிய போது அந்த மரத்தில் இருந்திருக்கக்கூடிய தேயிலை இலைகள் வந்து அந்த கொதிக்க வைக்கப்படுகின்ற நீரில் தானாகவே சென்று வீழ்ந்திருக்கின்றது. எனவே அந்த இலைகளும் கூட கொதித்ததுக்கு பிறகு அதனை அந்த பேரரசர் அருந்திய போது என்ன இது சுவையாக இருக்கின்றது என்று சொல்லி அவர் நினைத்திருக்கின்றார். அதுக்கு பிறகுதான் அந்த இலைகளின் மூலமாக அந்த சுவை வந்து அந்த பானத்திலே வந்து சேர்ந்திருக்கின்றது என்று சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டு அதுக்கு பிறகு அந்த டீ வந்து மனிதர்கள் பொதுவாக விரும்புகின்ற ஒரு பானமாக உருவாகியது என்று சொல்லித்தான் அதன் ஆரம்ப வரலாறு சொல்லப்பட்டிருக்கின்றது. அதுக்கு பிறகு வர்த்தகர்களால் உலகம் முழுவதிலுமே அது கொண்டு சென்று சேர்க்கப்பட்டிருக்கின்றது. 1610 தானாம் கிட்டத்தட்ட ஐரோப்பாவை இந்த காஃபி வந்து சேர்வதற்கு ஒரு சில வருடங்களுக்கு முன்பே இந்த டீ வந்து சேர்ந்திருக்கின்றது, ஐரோப்பாவை சென்றடைந்திருக்கின்றது. அங்கு மக்கள் பாவிக்க தொடங்கியிருக்கின்றார்கள் அதனை என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்போது உலகம் முழுவதும் விரும்பப்படுகின்ற ஒரு முதன்மையான பானத்தில் ஒன்று என்பதைத்தான் சொல்லலாம். இந்த டீ வெரைட்டிஸ் என்று சொல்லி பார்த்தால் ஆயிரக்கணக்கான வகைகளாக நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பெரும்பாலும் இந்த கமீலியா சைனன்சிஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தாவரம், அதன் இலைகள் எப்படி பெறப்படுகின்றன, எந்த பருவத்தில் வந்து அவை அறுவடை செய்யப்படுகின்றன, அதுக்கு பிறகு அந்த டீயை உருவாக்குகின்ற ப்ராசஸ் என்று சொல்லி பார்த்தால் இந்த அது எப்படி ஆக்சிடைஸ் பண்ணப்படுகின்றது, எவ்வாறு அது கையாளப்படுகின்றது என்பதன் அடிப்படையிலும் கூட பல இனங்கள் அந்த வெரைட்டிஸ் வந்து அந்த டீயிலே உருவாகுகின்றன என்பது தொடர்பாகவும் சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் ஒரு ஆச்சரியமான ஒரு தகவல், ஒரு 1 pound ஆஃப் டீயை வந்து நாங்கள் உருவாக்குவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 2000 கைகளால் பறிக்கப்பட்டிருக்கின்ற சிறிய தேயிலை இலைகள் எங்களுக்கு தேவைப்படும் என்பதையும் கூட நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். காடுகளில் ப்ரூன் பண்ணாமல், அதாவது அந்த வெட்டப்படாமல் சீரமைக்கப்படாமல் வளரக்கூடிய அந்த தேயிலை தாவரங்கள் என்று சொல்லி நாங்கள் பார்த்தால் அது வந்து ஒரு 50 meters உயரமான பெரும் மரமாக கூட வளரக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த தேயிலை தோட்டங்களில் அதனை அந்த ப்ரூனிங் செய்வதன் மூலமாகத்தான் ஒரு சரியான ஒரு அளவிலே பராமரிக்கின்றார்கள். அந்த இலைகளை ஆய்வதற்கு வசதியாக என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் உலகம் முழுவதிலுமே என்று சொல்லி பார்த்தால் ரஃப்லி 3 billion கப்ஸ் ஆஃப் டீ ஒவ்வொரு நாளும் மக்களால் பருகப்படுகின்றது என்பது இன்னும் ஒரு ஆச்சரியமான தகவல் என்பதையும் கூட இந்த பொழுதில் சொல்லிக்கொள்ளலாம். 9:32 இஸ்டெஃபமின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன் ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன் ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
1: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் மே 21, 22, 23 தேதிகளில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லேண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான VIP லிஸ்டில் முன்கூட்டியே இணையுங்கள். லிமிடெட் இடங்களே உள்ளதால் தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின், 4378607002, 4378607002. டொரண்டோ ஸ்ரீ வரசித்தி விநாயகர் கருங்கல் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் May 25 திங்கட்கிழமை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. May 17 ஞாயிறு சமய தீட்சையினை தொடர்ந்து May 18 திங்கள் கிரியைகள் ஆரம்பிக்கின்றன. May 20 புதன் மாலை 6:30 முதல் நடைபெறும் திருவிளக்கு தீப பூஜையிலும், May 21 வியாழன் காலை 11:00 முதல் நடைபெறும் பால்குட அபிஷேகத்திலும் கலந்து கொள்ளும் அடியவர்கள் ஆலயத்தில் பெயர்களை பதிவு செய்யுமாறு வேண்டப்படுகின்றார்கள். May 22, 23, 24 வெள்ளி சனி ஞாயிறு 3 தினங்களும் எண்ணெய் காப்பு நடைபெற்று, May 25 திகதி திங்கட்கிழமை காலை 6:00 முதல் 7:00 வரை உள்ள சுப முகூர்த்தத்தில் மகா கும்ப அபிஷேகம் நடைபெறும். வரசித்தி விநாயகர் ஆலய தொடர்புகளுக்கு 4162918500.
2: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
3: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375 டாலர்கள். கெட் அப்ரூவல் வித் இன் 24 hours, ஃபண்டட் வித் இன் 72 hours.
2: மோர்கேஜ் ரீஃபைனான்சிங், ரினியூவல், கிரெடிட் இம்ப்ரூவ்மெண்ட் லோன் என அனைத்திற்கும் ஓர் பெயர்
3: மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ். கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca.
4: பொண்ணை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடம் அருது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
5: இந்த கோடையை இசையோடு அர்ப்பரிக்க ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026 June 6 மாலை 6:01 பிக்கரிங் காசினோ ரெசார்ட்டில்.
6: இந்த நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகளை ticketmaster.ca, Markman Steels, New Ranganas Jewelry, Orange Building, Josie Hub, Montessori Shepherd, Roach Bakery, Markman Mechanical, Hi-Fi Barbershop, Pickering Hill, Kartika Supermarket, Warden Lawrence, Photo Fast, Standard and Ritz and Oshawaville, Free Toppings Pizza. இந்த வெள்ளி சனி ஞாயிறு தினங்களில் Majestic City மோலிலும் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புகளுக்கு 6473365529. எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் அண்ட் ஈவன் பை ஸ்பார்க்லைட் என்டர்டெயின்மென்ட் இங்க்.
7: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்

அம்மன் வாசனை இத்திரைப்படத்திலிருந்து பாடல் அளித்திருக்கின்றது. 9:46 மீஸ்ட் எஃப்எம் காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறீர்கள். அழகான ஒரு குட்டி கதை ஒரு மிக முக்கியமான நல்ல செய்தி எங்களுக்கு சொல்லுகின்றது. ஒரு வகுப்பறை இருக்கின்றது. அங்கு இருக்கக்கூடிய ஆசிரியர் தனது மாணவர்களிடம் வெற்றுத்தாள்களை கொடுத்து ஒவ்வொருவரையும் வகுப்பில் உள்ள மற்ற மாணவர்கள் அனைவரின் பெயரையும் அதில் எழுத சொல்லுகின்றார். இதே நேரம் அந்த மாணவர்கள் எழுதக்கூடிய ஒவ்வொரு பேருக்கும் அடுத்த பேருக்கும் இடையே சிறிய இடைவெளியையும் கூட ஏற்படுத்துவதற்கும் அந்த ஆசிரியர் சொல்லுகின்றாராம். இப்போது அந்த பேர்கள் எழுதி முடிக்கப்பட்டவுடன் ஆசிரியர் மீண்டும் மாணவர்களுக்கு உத்தரவிடுகின்றார். ஒவ்வொரு பேருக்கும் அருகில் அவர்களிடம் நீங்கள் காணும் உங்களுக்கு பிடித்த நல்ல விடயம் ஒன்றை பற்றி எழுதுங்கள் என்று சொல்லியும் அந்த ஆசிரியர் உத்தரவிடுகின்றார். மாணவர்கள் ஒவ்வொருவரும் மிக அதிகமாகவே யோசிக்கின்றார்கள். தங்களுக்கு தோன்றிய மற்ற மாணவர்கள் தொடர்பான நல்ல விடயங்கள் எல்லாவற்றையும் எழுதி கொடுக்கின்றார்கள். வாரக்கடைசி வருகின்ற நிலையில் அந்த ஆசிரியர் வந்து ஒவ்வொரு மாணவனின் பேரிலும் ஒரு தாள் தயார் செய்கின்றாராம். அதில் ஏனைய மாணவர்கள் அந்த மாணவனை பற்றி எழுதியிருக்கின்ற உயர்வான வார்த்தைகளை வரிசையாக தொகுத்து எழுதி கீழே தனது கையெழுத்தையும் போட்டு அந்த மாணவர்கள் ஒவ்வொருவராக அழைத்து அவர்களது பெயரிட்ட தாளை கொடுக்கின்றார். இது அந்த மாணவர்களிடையே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு காரணமாக அமைகின்றது. அதே நேரம் அந்த மாணவர்கள் வந்து தங்களது பெயரிடப்பட்டிருக்கின்ற தாளை மற்றவர்கள் முன்னிலையில் படிக்கும் சத்தமாக படிக்குமாறும் கூட அந்த ஆசிரியர் கேட்டுக்கொள்ளுகின்றார்களாம். எனவே இந்த நிலையில் அந்த பட்டியலில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற தனது நல்ல குணாதிசயங்கள் பற்றி ஒவ்வொரு மாணவனும் மாணவியோ அறிந்து கொள்ளுகின்றார். அதே நேரம் தன்னிடம் அந்த ஒரு குணாதிசயம் அந்த நல்ல விடயம் சற்று குறைவாக இருக்கின்றதே என்று சொல்லி நினைக்கக்கூடிய அந்த மாணவர்களும் கூட அதனை வளர்த்து கொள்வதற்கான முயற்சியையும் கூட செய்கின்றார்களாம். எல்லா மாணவர்களுக்குமே தங்களை பற்றி நல்ல விடயங்கள் அங்கு சொல்லப்படுகின்ற போது ஒரு பெரும் மகிழ்ச்சியும் கூட ஏற்படுகின்றது. அந்த ஒரு வகுப்பு சூழ்நிலையே ஒரு ஆரோக்கியமான நல்ல உறவு இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு சூழலாக மாறிப்போகின்றது. தன்னை பற்றி உயர்வாக சொல்வதற்காக ஒவ்வொரு மாணவனுக்கும் சக மாணவர்கள் மேல் அன்பு அதிகரிக்கின்றது. இது ஒரு அழகான ஒரு சூழலை அங்கு உருவாக்கி கொடுக்கின்றது. இது ஒரு சாதாரணமான ஒரு விடயமாக இருக்கலாம். ஆனாலும் கூட மிக முக்கியமான ஒரு செய்தி இங்கு நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். இந்த வாழ்க்கை பாதை சற்று கரடு முரடாகத்தான் இருக்கின்றது. எங்கே தொடங்கும் எப்படி இருக்கும் எப்போது முடியும் என்று சொல்லி யாருக்குமே தெரிவதில்லை. இருக்கின்ற காலத்தில் எங்களோடு இருப்பவர்களை அவர்களின் நல்ல இயல்புகளுக்காக நாங்கள் நேசிக்க தொடங்குதல் என்பது மிக அவசியமாகின்றது. பெரும்பாலும் ஒருவரை நினைக்கின்ற போது அவர் செய்திருக்கக்கூடிய தீமையும் அல்லது அவரிடம் இருக்கக்கூடிய அந்த தீய குணங்களும் தான் எங்களுக்கு நினைவுக்கு வருகின்றது என்று சொன்னால் அவர் தொடர்பாக சரியாக நாங்கள் பார்க்க தொடங்கவில்லை என்பதுதான் அர்த்தமாகின்றது. இந்த பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் என்று சொல்லி நாங்கள் பொதுவாக பார்த்தால் நல்லதும் கெட்டதும் கண்டிப்பாக அவர்களிடம் கலந்திருக்கும். அதே நேரம் எங்களுக்கு பிடித்த விடயங்களும் இருக்கும், பிடிக்காத விடயங்களும் பல இருக்கும். இருந்தாலும் கூட ஒருவர் நாங்கள் விரும்பத்தகாத குணத்தை கொண்டிருந்தால் அதை நாங்கள் விரும்பவில்லை என்பதை பெரும்பாலும் அங்கேயே நாங்கள் வெளிப்படுத்தி விடுகின்றோம். ஆனால் அதற்கு மாறாக நாங்கள் அவரிடம் இருக்கக்கூடிய நற்பண்புகளை அல்லது நல்ல குணங்களை அவரிடம் வெளிப்படையாக பாராட்டத் தொடங்குவோமாக இருந்தால் அவர் வெளிப்படுத்தக்கூடிய அந்த விரும்பத்தகாத குணம் தானாகவே அகன்றுவிடும் என்பதுதான் இங்கு சொல்லப்படுகின்ற ஒரு அழகான உளவியல் உண்மையாகின்றது. யாரையுமே நாங்களும் காயப்படுத்தாமல் அவரிடம் நல்ல மாற்றங்களை கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பைத்தான் அவர்களுக்கு வழங்குகின்றோம் என்பதுதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே அழகான ஒரு விடயம் எப்போதும் நாங்கள் மாற்றத்தை கொண்டு வருதல் அவசியம். இந்த விடயத்தில் பெரும்பாலும் தவறுகளை சுட்டிக்காட்ட நாங்கள் முனைகின்றோம். ஆனாலும் ஒரு மனிதரிடம் இருக்கக்கூடிய நல்ல விடயங்களை நாங்கள் பார்க்க தொடங்குகின்ற போது அது எங்களுக்கும் மகிழ்ச்சி கொடுக்கும். அதே நேரம் மற்றவர்களுக்கும் கூட நாங்கள் தொடர்பான ஒரு மதிப்பு மரியாதை எல்லாம் கூட அதிகரிக்கும். எனவே ஒரு சுமூகமான உறவு சூழலையும் கூட இதன் மூலமாக நாங்கள் எங்களை சுற்றி உருவாக்கி கொள்ள முடியும் என்பதை அழகாக ஆழமாக சொல்லுகின்றது இந்த சிந்தனை. 9:50 ஆகியிருக்கின்றது. இஸ்எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: என்றும் இசையுடன் உங்களுடன் 102.7.
1: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோர்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்கி இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகலவிதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள். ரோட்டி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம், 6476694663. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோர்கேஜ் பெற்ற தருகிறார் ரவி ஆனந்தமணி, 6476694663 647 Oh My Home.
0: Ajax Nissan and Infinity il ippodu limited time 0% offers. 2026 Nissan Rogue S 0% lease for up to 3 years. 2026 Nissan Rogue Platinum 0% finance for up to 5 years. 2026 Nissan Leaf 0% lease and finance for up to 5 years. 2025 Infinity QX50 0% finance and lease for up to 5 years. Athudan 2 years free oil changes. Ungal credit low aga irundalum vaaganam ondrai perum vaippulladhu. Tamilil pesa Mohammad Lebe, 437-477-7960.
2: Prusha Law Professional Corporation.
3: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
2: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
3: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
2: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLP, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
3: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
4: Kairali, Taste of Kerala வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக Monday to Friday காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை Buffet with Unlimited தோசை, 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே, For kids $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி, டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 கெனடி ரோட், ஸ்கார்ப்ரோ, 416-288-0994, kairalitaste.com.
5: Dream Door Inc. ஷியாமின் பிரதான அனுசரணையில் கனேடிய TMS VS தேவேந்திரனின் ராஜகீதம் எதிர்வரும் ஜூன் மாதம் 6ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு சைனீஸ் கல்ச்சரல் சென்டர் மண்டபத்தில் ஹரிஹர சுதன்,
6: கலர் ரிப்பன்,
5: சுரேஷ்,
6: சங்கீத மேகம்,
5: கிருத்திகா உட்பட பிரபல கனேடிய கலைஞர்கள் 7 Notes இசையில் வழங்கும் ராஜகீதம். மேலதிக விவரங்களுக்கு 289-272-9563.
7: MJS Gold House
8: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது. MJS
7: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
8: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA Square Mall, MJS, 416-299-1630.
7: MJS Gold House,
8: மின்னிடும் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.

நேரம் காலை 10 மணியாக இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் காலை ஒலிபரப்பில் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212 ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com நமது இமெயில் முகவரி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. சூரிய வளர்ச்சி மிக்க அழகான ஒரு காலை இப்பொழுதே நாங்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். 10 இப்போதைய வெப்பநிலை 8°C உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். வெப்பநிலை சற்று குறைவாக இருக்கக்கூடிய நாட்களைத்தான் இப்போது நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். எதிர்வரும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வரைக்குமே இந்த மெல்லிய குளிருடன் கூடிய நிலைமைதான் நீடிக்கப் போகின்றது. இன்றைக்கு நல்ல வெளிச்சம் இருக்கின்றது. வெப்பநிலை உயர்வாக பார்த்தால் 14 இருக்கும், 13 உணர இருக்கின்றோம் என்று கூடிய உணர்நிலையாக இருக்கும். இப்பொழுது 7 வெப்பநிலை சரிந்து 4°C உணரப்படும். தொடர்ந்து சூரிய வெளிச்சம் இருக்கும். 8:41 இரவில் சூரிய அஸ்தமனம் என்று எதிர்வு கூறப்படுகின்றது. நாளைய நாள் காலை பொழுதில் சற்று அதிகமாக வெளிச்சமும், அதுக்கு பிறகு சற்று குறைவான வெளிச்சமும் இருக்கும். ஏனென்றால் மதியத்துக்கு பிறகு முகில் சேர தொடங்கலாம். சனிக்கிழமை அதிக மழைக்கான வாய்ப்புகள் எதிர்வு கூறப்படுகின்றன. எனவே நாளைக்கு வெள்ளிக்கிழமை பிற்பகல் வேளையிலிருந்தே முகில் கூட்டங்கள் சற்று அதிகமாக தென்பட தொடங்கும். 14 வரை வெப்பநிலை உயர்ந்து 12 நாளைக்கு நாங்கள் கூடிய உடனடியாக உணர்ந்து கொள்ளப் போகின்றோம். சனிக்கிழமை அனுசரி பார்த்தால் காலையிலிருந்து மழை சற்று அதிகம்தான் எதிர்வு கூறப்படுகின்றது. காலை பொழுதில் 5 mm, மதிய வேளை 5-10 mm, மாலை இரவு பொழுதிலும் கூட தலா 5 mm அளவிலான மழை பொழிவு எதிர்பார்க்கப்படுகின்றது. காலை பொழுதின் வெப்பநிலைதான் கூடிய வெப்பநிலை உணர்நிலையாக இருக்கும். 10 இருக்குமா, 7°C உணரப்போகின்றோம். மாலை இரவு பொழுதில் எல்லாம் 8 இருக்கும், 4 உணரப்படும் என்பதைத்தான் இப்போதைய தகவல்கள் சொல்கின்றன. ஞாயிற்றுக்கிழமை காலை மதிய பொழுதிலும் கூட மெல்லிய மழை துருளையை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். அதுக்கு பிறகு சூரிய வெளிச்சத்தை எதிர்பார்க்கலாம். 13 வெப்பநிலை உயர்வாக இருக்கும், 13 உணரப்போகின்றோம். அதுக்கு பிறகு வருகின்ற திங்கட்கிழமைதான் வெப்பநிலை சற்று உயர்கின்றது. 16 வரை வெப்பநிலை உயர்ந்து 16 உணரக்கூடியதாக இருக்கும். சூரிய வெளிச்சத்தையும் முகில் கூட்டங்களையும் சேர்த்து காணலாம் அன்றைய பகல் வேளை. செவ்வாய்க்கிழமை 20 தொடுகின்றது, மீண்டும் வெப்பநிலை உயர்வு, 21 உணரப்போகின்றோம். சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்ற ஒரு நாளாகவும் இருக்கும் அன்றைய தினம். அடுத்த புதனும் வெளிச்சம் நிறைந்திருக்கும், 20 வெப்பநிலை, 21 உணரப்போகின்றோம் என்பது தொடர்பாகவும் இப்போது தொடர்ந்து வருகின்ற நாட்கள் தொடர்பான காலநிலை தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. காலை 10:02 இருக்கின்றது. இன்றைய தினத்திலும் பார்க்க, நாளைக்கு எரிபொருளை நீங்கள் பெற இருந்தால் ஒரு 8% குறைவான விலையில் பெறக்கூடியதாக இருக்கும் என்பதைத்தான் இங்கு சொல்லிக் கொள்ளலாம். எனவே மே 22 எரிபொருள் விலையில் ஒரு 8% வீழ்ச்சியை நாங்கள் எதிர்பார்க்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியோடு சொல்லிக் கொள்ளலாம்.

10:07 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளே ஒலித்துக் கொண்டிருக்கின்றது டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் கொங்கோ. அந்த நாட்டை இப்போது பெரிதும் பாதித்திருக்கக்கூடிய எபோலா வைரஸ் தொற்று தொடர்பான முக்கியமான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் கொங்கோ வந்து அந்த நாட்டின் கிழக்கு பகுதியில் இந்த நோய் பரவல் இப்போது ஏற்பட்டிருப்பதன் காரணமாக அதன் தலைநகராக இருக்கக்கூடிய கின்ஷாஷா அங்கு வந்து ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த வேர்ல்ட் கப் உலகக்கோப்பைக்கு முந்தைய பயிற்சி முகாமை இப்போது ரத்து செய்திருக்கின்றமை தொடர்பாக அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த போட்டிக்கான அந்த ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து பெல்ஜியத்துக்கு நகர்த்தப்படுகின்றது என்பதைத்தான் இப்போதைய இந்த தகவல்கள் சொல்லுகின்றன. அதே நேரம் WHO வந்து என்ன சொல்லுகின்றது, இப்போது இந்த எபோலா தொற்று தொடர்பாக என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இப்போது பரவக்கூடிய அந்த ஒரு தனித்த ஸ்பீஷீஸ் ஆஃப் எபோலா அதற்கு எதிரான தடுப்பூசி தயாராவதற்கு 9 மாதங்கள் வரை எடுக்கலாம் என்பதைத்தான் WHO இப்போது சொல்லி இருக்கின்றது. 2 பாசிபிள் கேண்டிடேட் வேக்சின்ஸை நாங்கள் இப்போது உருவாக்கி வருகின்றோம். இப்போது பரவக்கூடிய அந்த ஸ்ட்ரெயின் ஆஃப் எபோலா வைரஸ் சொல்லி பார்த்தாலும் இது வந்து பண்டி பேக்யோ என்று சொல்லி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. எனவே அந்த ஸ்பீஷீஸுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய 2 சாத்தியமான வேக்சின்ஸ் வந்து இப்போது உருவாக்கப்படுகின்றது. அதே நேரம் இப்போதுதான் அது கிளினிக்கல் ட்ரையல்ஸின் ஊடாக அது பரிசோதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளை நாங்கள் இப்போது உருவாக்கி வருகின்றோம். ஆனால் இன்னமும் கூட அந்த 2 வேக்சின்ஸுமே மருத்துவ பரிசோதனைகளுக்கு, அதாவது கிளினிக்கல் ட்ரையல்ஸுக்கு உட்படுத்தப்படவில்லை என்பதைத்தான் WHO அட்வைசர் டாக்டர் வசி மூர்த்தி தெரிவித்திருப்பதாகவும் கூட இந்த தகவல்களை காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அந்த கிளினிக்கல் ட்ரையல்ஸ் எல்லாம் செய்யப்பட்டு அதுக்கு பிறகுதான் அது பாவனைக்கு வரலாம். எனவே அதுக்கு கிட்டத்தட்ட 6-9 மாதங்கள் வரைக்கும் கூட எடுக்கலாம் என்பது தொடர்பாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. WHO அதன் தலைவர் டெட்ரோஸ் அட்னம் கேப்ரியேசிஸ் என்ன சொல்லுகின்றார் என்று சொல்லி நாங்கள் பார்த்தால், இதுவரைக்குமே 600-க்கும் அதிகமான சஸ்பெக்டட் கேசஸ் ஆஃப் எபோலா அங்கு காணப்படுகின்றது. 139 சஸ்பெக்டட் டெத்ஸ் பதிவாகி இருக்கின்றது என்பது தொடர்பாக தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த சஸ்பெக்டட் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சேர்க்கப்படுகின்றதுன்னு சொன்னால், இன்னும் பல கேசஸ் வந்து அந்த தொற்று ஏற்பட்டிருப்பது உறுதிப்படுத்தப்படவில்லை. இதன் அடிப்படையில் தான் சந்தேகிக்கிறதுக்கிடமான அல்லது சந்தேகிக்கப்பட்ட என்று சொல்லி ஒரு வார்த்தை அங்கு சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பெரும்பாலும் அந்த உயிரிழந்தவர்களதோ அல்லது இப்போது தொற்றுக்குள்ளானவர்கள் என்று சொல்லி நம்பப்படக்கூடியவர்களது சிம்டம்ஸை பார்க்கின்ற போது இந்த எபோலா தொற்றுடன் அது தொடர்பு கொண்டதாக இருக்கும் என்பது தொடர்பாகத்தான் நம்பப்படுகின்றது என்பதையும் கூட சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் அனைவரையும் பரிசோதித்து உறுதிப்படுத்துவதற்கு அதிக காலம் எடுக்கின்றது. எனவே அந்த பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்ற போது தொற்றுக்குள்ளானவர்களது எண்ணிக்கையும் உயிரிழந்தவர்களது எண்ணிக்கையும் சற்று உயரலாம் என்பது தொடர்பாகவும் WHO அந்த தகவல்களை வெளியிட்டிருப்பதையும் கூட இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை WHO வந்து இந்த நோய் தொற்று தொடர்பான முக்கியமான தகவலை பகிர்ந்திருந்தது. இது வந்து ஒரு பொது சுகாதார அவசர நிலை என்பது தொடர்பாகத்தான் WHO அறிவித்திருந்தது. ஆனால் அந்த பேண்டமிக் லெவலை COVID-19 மாதிரி அது எட்டவில்லை என்பது தொடர்பாகவும் அந்த தகவல்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை WHO-வினால் பகிரப்பட்டது. அதுக்கு பிறகு செவ்வாய்க்கிழமை நடந்திருக்கின்ற கூட்டத்துக்கு பிறகு உலக சுகாதார அமைப்பின் அவசரகால குழு இந்த நிலைமை வந்து ஒரு பெருந்தொற்று அவசர நிலை அல்ல என்று சொல்லித்தான் அவர்கள் அறிவித்திருந்தார்கள். ஒரு பேண்டமிக் எமர்ஜென்சி அல்ல என்பது தொடர்பாகவும் கூட அவர்கள் அறிவித்திருந்தார்கள். ஆனாலும் ஒரு பிராந்திய நிலையில், அதாவது இந்த ஆப்பிரிக்காவில் அது பரவக்கூடிய பகுதிகளில் பிராந்திய நிலை அவசர நிலையாக அது உருவாகலாம். இது உலகளாவிய ஆபத்தை இன்னும் ஏற்படுத்தவில்லை என்பது தொடர்பாகவும் WHO அந்த விளக்கங்களையும் கூட கொடுத்திருக்கின்றது என்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. இந்த வைரஸ் வந்து எவ்வளவு காலமாக பரவி வருகின்றது என்பதை கண்டறிவதற்கான இன்வெஸ்டிகேஷன்ஸ் இப்போது நடந்து வருவதாகவும் WHO சொல்லியிருக்கின்றது. கடந்த April 24 தேதியில்தான் முதலாவது தொற்று அடையாளப்படுத்தப்பட்டது
அந்த தொற்றுக்குள்ளான நபர் ஏற்கனவே உயிரிழந்திருந்தார். அவர் ஒரு நர்ஸ் என்று சொல்லியும் கூட ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டது. அதே நேரம் அவரது சொந்த இடத்திற்கு அந்த உடல் எடுத்து செல்லப்பட்டு நடந்திருக்கக்கூடிய இறுதி சடங்கில் கலந்து கொண்டவர்களுக்கு அதிக தொற்று ஏற்பட்டிருந்தது என்பது தொடர்பான தகவல்களும் ஏற்கனவே பகிரப்பட்டிருப்பதையும் இங்கு ஞாபகப்படுத்த முடிகின்றது. எபோலா வைரஸ் என்று சொல்லிப்பார்த்தால் இது 1976 தான் முதல் தடவையாக உறுதிப்படுத்தப்பட்டது. அதுதான் இப்போது இந்த டிஆர் கொங்கோவில் அதிக பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்றது. இந்த வைரஸ் வந்து பெரும்பாலும் பல வௌவால்கள் மூலமாகத்தான் அது பரவி வருகின்றது என்பதையும் இங்கு ஞாபகப்படுத்தி கொள்ளலாம். அதே நேரம் இந்த எபோலா அதன் 4 ஸ்பீஷிஸ் தானாம் மனிதர்களிடையே தொற்றினை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அதில் இன்னும் ஒரு அதிக பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்பீஷிஸ் என்று சொல்லி பார்த்தால் ஜேயர் என்று சொல்லி அதன் பெயரை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதுதான் இந்த டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் கொங்கோவில் அல்லது ஏனைய ஒரு சில ஆப்பிரிக்க நாடுகளிலும் அடிக்கடி அதிக பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்ற ஒரு இனமாக இருக்கின்றதாம். இதுதான் மருத்துவர்களுக்கும் மோஸ்ட் ஃபேமிலியர் ஸ்பீஷீஸாக இருக்கின்றது. எனவே அதற்கு எதிரான ஒரு சாத்தியமான தடுப்பூசி ஏற்கனவே பாவனையில் இருந்து வருகின்றது என்று சொன்னாலும் இப்போது சந்தித்திருக்கக்கூடிய இந்த புதிய தொற்றுக்கு காரணமான அந்த ஸ்பீஷீஸ் இந்த பண்டிபாகியோ என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஸ்பீஷீஸுக்கான சரியான தடுப்பூசியோ அல்லது சரியான சிகிச்சைகளுக்கான மருந்துகளோ இன்னமும் அங்கு இல்லை என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த நிலையில்தான் பாதிப்புகள் அதிகம் உணரப்படுகின்றன. ஆனால் இந்த பண்டிபாகியோ என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு ஸ்பீஷீஸ் வந்து ஏற்கனவே 2 அவுட்பிரேக்ஸை ஏற்படுத்தி இருக்கின்றதா. உகாண்டாவில் 2007 இந்த டிஆர் கொங்கோவில் 2012 ஏற்கனவே இந்த தொற்று அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது என்பதையும் சொல்லியிருந்தார்கள். அந்த 2 தடவையிலும் கூட தொற்றுக்குள்ளானவர்களில் 1/3 பங்கானவர்கள் உயிரிழந்திருந்தார்கள் என்பதும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் ஏனைய எபோலா ஸ்பீஷீஸோடு ஒப்பிட்டு பார்க்கையில் இதன் அந்த ஒரு உயிரிழக்கக்கூடிய ஆபத்து குறைவாகத்தானாம் இருக்கின்றது என்று தான் சொல்லப்படுகின்றது. ஆனாலும் இந்த வன்னிபைக்கியோன்று சொல்லப்படக்கூடிய அந்த ஸ்பீஷீஸ் வந்து அரிதாக பரவக்கூடியதாக இருப்பதன் காரணமாக அதை தடுப்பதற்கான வழிமுறைகள் குறைவாகவே காணப்படுகின்றது என்பது தொடர்பான தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. 10:14 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கென வைனனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
3: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
4: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10க்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184, 416-720-1184.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
6: நல்ல பாட்டு, நாலு விஷயம், FM 102.7 East FM.

நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 10:28 இருக்கின்றது. விமான பயணங்கள் தொடர்பான 2 முக்கிய செய்திகளை தான் இந்த பொழுது நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். US கஸ்டம்ஸ் அண்ட் போர்டர் ப்ரொடெக்ஷன் வந்து ஒரு முக்கியமான ஒரு தகவலை பகிர்ந்திருக்கின்றது. இந்த எபோலா அவுட்பிரேக் அது வந்து இப்போது தொடர்வதன் காரணமாக நிறைய விமான பயண கட்டுப்பாடுகள் பல நாடுகள் கொண்டு வந்திருக்கின்றன. எனவே இந்த விமான பயண கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் கொங்கோ ஜனநாயக குடியரசை சேர்ந்த ஒரு பயணி தவறுதலாக விமானத்தில் ஏறியதன் காரணமாக அமெரிக்காவை நோக்கி சென்றிருக்கின்ற ஏர் பிரான்ஸ் நிறுவனத்தின் விமானம் ஒன்று மான்ட்ரியலுக்கு திருப்பி அனுப்பிவிடப்பட்டதாகவும் கூட US கஸ்டம்ஸ் அண்ட் பார்டர் ப்ரொடெக்ஷன் வந்து ஒரு முக்கிய தகவலை பகிர்ந்திருப்பதை இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இப்போது இந்த தொற்று பரவல் உயர்ந்திருப்பதன் காரணமாக எபோலா அபாயத்தை குறைப்பதற்காக அமெரிக்காவில் விதிக்கப்பட்டிருக்கின்ற நுழைவு கட்டுப்பாடுகள் காரணமாக டிட்ராய்ட் செல்லக்கூடிய அந்த விமானத்தில் அந்த பயணி ஏறியிருக்கக்கூடாது என்று சொல்லியும் கூட இப்போது ஒரு அந்த ஏஜென்சியின் ஒரு பேச்சாளர் ஒருவர் தெரிவித்திருப்பதாகவும் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. நேற்றைய தினம் புதன்கிழமைதான் ட்ரூடோ இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் அந்த விமானத்தில் அவர் வந்து தரையிறங்கிய போது அந்த விமானம் வந்து பாரிஸில் இருந்து டிட்ராய்டுக்கு சென்று கொண்டிருந்ததாகவும் கூட ஃப்ளைட் அவேர் என்ற ஆன்லைன் விமான கண்காணிப்பு தளம் தெரிவித்திருக்கின்றது என்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையங்களுடன் ஒருங்கிணைந்து பொது சுகாதாரத்தை பாதுகாக்க அவசியமான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் கூட அந்த ஏஜென்சி தெரிவித்திருப்பதையும் கூட இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். இதே நேரம் இன்னும் ஒரு விமான விபத்தொன்று தொடர்பாக இப்போது ஒரு முக்கியமான தீர்ப்பொன்றை பாரிஸில் இருக்கின்ற மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கியிருப்பதைத்தான் இந்த பொழுதில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். 2009 228 பேர் உயிரிழக்க காரணமான ஒரு விமான விபத்துக்கு ஏர் பிரான்ஸ் நிறுவனமும் மற்றும் ஏர்பஸ்ஸும் தான் காரணம். அவர்கள் வந்து மனித படுகொலை குற்றவாளிகள் என்று சொல்லித்தான் ஒரு தீர்ப்பு இப்போது வழங்கப்பட்டிருக்கின்றது. AF-447 என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஏர் பிரான்ஸுக்கு சொந்தமான ஏர்பஸ் விமானம் ஒன்றுதான் ரியோ டி ஜெனிரோவில் இருந்து பாரிஸை நோக்கி அது பயணமாகிக் கொண்டிருந்த போது அட்லாண்டிக் ஓஷனில் அது விபத்துக்குள்ளாகி இருந்ததில்தான் அதில் பயணித்திருக்கின்ற எல்லோருமே உயிரிழந்திருக்கின்றார்கள். எனவே அது தொடர்பான ஒரு வழக்கொன்றுதான் நடைபெற்ற நிலையில் இந்த விமானம் அட்லாண்டிக் பெருங்கடலில் விழுந்து நொறுங்கிய சம்பவம் தொடர்பாக அந்த விமான நிறுவனத்தையும் விமானத்தின் தயாரிப்பு நிறுவனத்தையும் ஒரு பெருநிறுவன மனித படுகொலை குற்றவாளிகள் என்று சொல்லித்தான் இப்போது பாரிஸ் மேல்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பதாகவும் இந்த தகவல் வந்து பகிரப்பட்டிருக்கின்றது. ஒரு கடும் புயல் ஒன்று உருவாகியிருந்த நிலையில்தான் அந்த புயலில் சிக்கி அந்த பயணிகள் விமானம் நிலை தடுமாறி தண்ணீரில் விழுந்ததில் அதில் இருந்திருக்கின்ற அனைவருமே உயிரிழந்திருக்கின்றார்கள் என்பது தொடர்பாகவும் கூட கூறப்படுகின்றது. 2023 ஏப்ரலிலும் கூட இந்த விபத்து தொடர்பான ஒரு தீர்ப்பொன்று வழங்கப்பட்ட நிலையில் அப்போது அதை விசாரித்திருக்கின்ற நீதிமன்றம் வந்து அந்த நிறுவனங்களை குற்றமில்லாதவை என்று சொல்லித்தான் தீர்ப்பளித்திருந்தது. ஆனால் அந்த விமான விபத்தில் உயிரிழந்திருக்கக்கூடிய பயணிகளது உறவினர்கள் மேல்முறையீடு செய்திருந்தார்கள். அந்த நிலையில் தான் இப்போது இந்த மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் அந்த 2 பெருநிறுவனங்களுக்கும் எதிரான தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். இந்த ஏர்பஸ் A330 இதுதான் 2009 ஜூன் 1 முதலாம் தேதி அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு மேலே பயணித்துக் கொண்டிருந்த போது ராடர்ஸில் இருந்து அது திடீரென்று மறைந்து போனது. அதுக்கு பிறகு நடத்தப்பட்ட தேடுதலில்தான் அந்த விமானத்தின் பாகங்கள் ஒரு 10,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இருக்கின்ற அந்த கடற்பரப்பில் மிக நீண்ட தேடுதலுக்கு பிறகுதான் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனாலும் கூட பிளாக் பாக்ஸை பெற்றுக்கொள்வதில் பெரும் சிரமம் நீடித்திருந்ததாம். பல மாத காலங்கள் டீப் சி சர்ச்சர்ஸ் வந்து ஆழ்கடலுக்கு சென்று தேடக்கூடிய அந்த கடலோடிகள் பல மாதங்களாக நடத்திய தேடுதலில்தான் 2011 அந்த பிளாக் பாக்ஸ் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது என்பது தொடர்பான விவரங்களும் இங்கு வெளியிடப்பட்டிருக்கின்றன. அந்த விமானத்தில் வந்து 12 க்ரூ மெம்பர்ஸ் 216 பயணிகளும் கூட பயணித்திருந்தார்கள். அவர்கள் அனைவருமே அந்த விபத்தில்
கொல்லப்பட்டார்கள். 38,000 அடிகள் உயரத்தில் அந்த விமானம் பயணித்துக் கொண்டிருந்த போதுதான் அந்த புயலில் சிக்கி அது நிலை தடுமாறி திடீரென்று அட்லாண்டிக் கடலிலே விழுந்தது என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். பிரான்ஸ் ஏவியேஷன் ஹிஸ்டரி என்று சொல்லி பார்த்தால் அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு டெட்லியஸ்ட் இன்சிடென்ட் இது என்பது தொடர்பாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. நேற்று இந்த தீர்ப்பு வழங்கப்பட்ட போது அந்த விமானத்தில் பயணித்து உயிரிழந்திருக்கக்கூடிய பலரது உறவினர்கள் அந்த மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் கூடியிருந்தார்கள் என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த விமான விபத்தில் உயிரிழந்தவர்கள் என்று சொல்லி பார்த்தால் பெரும்பாலானவர்கள் பிரான்ஸை சேர்ந்தவர்களாக இருக்கின்றார்களாம். அல்லது அடுத்த நிலையில் என்று சொல்லி பார்த்தால் பிரேசிலை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறார்கள். ஜெர்மன் நேஷனல்ஸும் கூட நிறைய பேர் அதில் இருந்திருக்கிறார்கள் என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த விமான நிறுவனங்கள் இரண்டுமே தண்டப்பணம் இப்போது செலுத்த வேண்டியதாக இருக்கும். அமெரிக்க டாலர்ஸில் ஒரு 261,720 டாலர்ஸ் வந்து அந்த ஏர் பிரான்ஸும் சரி அல்லது ஏர்பஸும் சரி செலுத்த வேண்டிய ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த உயிரிழந்த உறவினர்கள் என்ன சொல்கின்றார்கள் சொன்னால் இது ஒரு மிக குறைந்த ஒரு அபராதம் என்று சொல்லித்தான் அவர்கள் தங்களது கண்டனத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். ஒரு டோக்கன் பெனால்ட்டி என்று சொல்லித்தான் அவர்கள் அதனை தெரிவித்திருப்பதையும் இங்கு சொல்லலாம். ஆனாலும் அந்த பெனால்ட்டி வந்து குறைவாக இருந்தாலும் இது அந்த இரண்டு நிறுவனங்களின் பெருமதிப்பை வந்து மிக அதிகளவிலே குறைக்கும் என்பது தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லிக் கொள்ளலாம். நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 10:34.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
3: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்களோட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எங்க பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
5: சென்டஸ்ட் ஃபேமிலி டென்டல் கிளினிக், 1001 சென்டஸ்ட் சர்க்கிள், யூனிட் 207, Finch Vidyal, Macamenicum, Middlefieldicum, Idil. Ilavasa Alusnegalikku 416-299-1020.
6: Subra Mortgage Financial Solutions. Residential, commercial, ikkana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
7: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
7: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
7: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67 மார்க்கம்,
7: 416-461-6401.
8: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். சாரீஸ் $400, ஷல்வாஸ் $500, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டிஸ் ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. இன்னும் ஆண்கள், பெண்கள், சிறுவர், சிறுமியருக்கான ஏராளம் ஆடைத்தறிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல், 2950 பர்ச் மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச் மவுண்ட் அண்ட் ஃபின்ச், 416-474-1
9: இப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் அருள்மிகு வரசக்தி விநாயகர் மகோத்சவ விஞ்ஞாபனம் மே 16 காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 26 செவ்வாய் மாம்பழ திருவிழா, மே 27 புதன் வேட்டை திருவிழா, மே 28 வியாழன் மாலை சப்பர திருவிழா, மே 29 வெள்ளி காலை 11 தேர் திருவிழா, மே 30 சனி காலை 11 தீர்த்த திருவிழா, மே 31 ஞாயிறு பூங்காவனம், ஜூன் 1 திங்கள் வைரவர் மடை. ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் 10865 பேவியூ அவென்யூ 905-883-9109.
2: உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரே ஸ்டோன் லக்ஸுரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித்தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரே ஸ்டோன் லக்ஸுரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன், 416-727-1930. Grey Stone Luxury Homes.
3: என்ன யோசினை?
4: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
3: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
5: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
6: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
7: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
8: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
7: Business vaithirupor mattum business aarambipporukana business loan and business line of credit.
9: 10% down udan commercial mortgage.
7: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
10: Commerce Ventures, 416-457-0651.
9: 416-457-0651. Some conditions may apply.
11: வீட்டில் செய்து தரப்படும் கல்யாண பலகாரங்கள். உங்கள் வீட்டு கல்யாண விழாவுக்கு தேவையான அரிய தரம், சிப்பி சோகி, லட்டு, பூந்தி, மஸ்கெட், முறுக்கு என அனைத்து பலகாரங்களும் மிகவும் தரமாக, சுவையாக, மலிவாக செய்து தரப்படும். அழகான பைகளில் பேக்கிங்கும் செய்து தரப்படும். அழையுங்கள். 647-962-1569. 647-962-1569.
12: எத்திசையும் எங்களிசை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேற்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. காலை 10:55. இந்த வேளையில் உலகத்தில் வெவ்வேறு விதமான கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. ஆனால் அவற்றில் வந்து ஏற்படக்கூடிய சாய்வு தொடர்பாகத்தான் இந்த கட்டுரை வந்து ஆராய்கின்றது. அதைத்தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இந்த சாய்ந்த கட்டடம் என்று சொன்னால் எல்லோருக்குமே உலக அளவில் ஞாபகத்துக்கு வரக்கூடியது இத்தாலியின் மிக பிரபலமான பைசா டவர். அதை நீங்கள் சென்றும் கூட பார்த்திருக்கலாம். அது வந்து உலக அளவிலே பலர் அதிகம் சென்று பார்க்கின்ற ஒரு அழகான சாய்ந்த கோபுரமாகவும் கூட இருப்பது எல்லோருக்கும் தெரியும். உலகத்தில் ஒரு பக்கமாக சாய்ந்திருக்கக்கூடிய ஒரு கட்டடம் அதுதான் என்று சொல்லி கேட்டால் நிச்சயமாக இல்லை. பல கட்டடங்கள் இந்த மாதிரி இயற்கையாகவே சாய்கின்றன. அது கட்டப்போதும் சரி அல்லது கட்டியதுக்கு பிறகும் சரி நிலத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சில மாற்றங்களின் விளைவாக அந்த சாய்வு வந்து பல கட்டடங்களில் காணப்படுகின்றதாம். நெதர்லாண்ட் என்று சொல்லி பார்த்தால் அந்த நாட்டில் வந்து அதிகமாக டான்சிங் ஹவுசஸ் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய அந்த சாய்ந்த வீடுகள் வந்து பிரபலமாக இருக்கின்றன. அதே நேரம் சைனாவில் இருக்கக்கூடிய டைகர் ஒரு பக்கோட்டா அந்த வழிபாட்டு தலம் வரைக்குமே உலகம் முழுவதும் பல சற்று சாய்ந்திருக்கின்ற நிலையில் இருக்கின்ற நினைவு சின்னங்கள் காணப்படுகின்றன என்பது தொடர்பாகத்தான் நாங்களும் தெரிந்து கொள்ளலாம். இந்த நிலையில்தான் நெதர்லாண்டில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி அங்கு இருக்கக்கூடிய ஒரு ஆய்வாளர்கள் கூட இந்த கட்டடங்கள் சாய்வது தொடர்பாக ஆராய்ச்சிகள் வந்து செய்திருக்கின்றது. அதில் பல காரணங்கள் இந்த கட்டடங்கள் வந்து ஒரு பக்கமாக சாய்வதற்கு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதில் இந்த நெதர்லாண்டில் இருக்கக்கூடிய அந்த டான்சிங் ஹவுசஸ் போல அவை கட்டப்படுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற அந்த அடித்தளங்கள் அதன் வகையே இதற்கு காரணம் என்பது தொடர்பாக கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. நெதர்லாண்டின் ஆம்ஸ்டர்டாம் அங்கு நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான வீடுகள் வந்து மரத்தூண்களின் மீது கட்டப்படுகின்றனவா. கட்டடங்களின் சுவர்கள் மற்றும் அதன் முகப்புகளுக்கு அடியில் இருக்கக்கூடிய இந்த மரத்தூண்கள் சோடி சோடியாகவே பொருத்தப்படுகின்றன. அவை மென்மையான களிமண் அல்லது கரி அல்லது மணலால் ஆன நிலப்பரப்பில் ஒரு 12 மீட்டர் ஆழத்திற்கும் கூட உள்ளே புதைக்கப்படுகின்றனவாம். அவை அப்படியே இருந்து மரத்தூண்களும் நல்ல நிலையில் பராமரிக்கப்பட்டால் அந்த வீடுகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவை சிதைய தொடங்கினாலோ அல்லது அந்த மரங்கள் வந்து அழுக தொடங்கினாலோ விரிசல்கள் ஏற்படலாம். சீரில்லாத இந்த சிதைவு அல்லது அந்த கட்டடத்தின் இடையின் சமநிலை இல்லாத அந்த பகிர்வு காலப்போக்கில் கட்டடங்கள் சாய்வதற்கு வாய்ப்பை கொண்டு வரும் என்று சொல்லித்தான் அந்த ஆய்வுக்குழு சொல்லியிருக்கின்றது. இதே நேரம் மிக பிரபலமான அந்த பைசா டவரை போல அது ஏன் சாய்ந்திருக்கிறதுன்னு சொல்லி எல்லோருக்கும் தெரியும். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மண்ணின் தன்மை வந்து அது ஒரு பக்கமாக சாய்வதற்கு வழிவகுத்திருக்கின்றது. இதே மாதிரி இந்த பைசா டவர் மாதிரி இன்னும் ஒரு சில கட்டிடங்களும் சரி அவையும் அந்த மண்ணின் நகர்வுகளோ அல்லது மனிதர்களால் செய்யப்படுகின்ற ஒரு சில மாற்றங்கள் மண்ணில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களோ அவை சாய்வதற்கு வழிவகுக்கின்றன என்பது தொடர்பாகவும் கூட கூறப்பட்டிருக்கின்றது. இந்த பைசா டவர் சாய்ந்திருப்பதற்கு காரணம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலம் வந்து மிக மென்மையாக இருந்திருக்கின்றது. இதன் காரணமாக அந்த டவர் வந்து தொடக்கத்திலேயே சாய தொடங்கி இருக்கிறது. அப்போது வந்து ஒரு 3-4 மீட்டர் வரை ஒரு பக்கமாக அது சற்று அதிகமாகவே புதிய தொடங்கியது என்பது தொடர்பாகவும் கூட சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் அடுத்ததாக மனிதர்களால் ஏற்படுத்தப்படுகின்ற நிலமாற்றங்களாலும் இந்த கட்டிடங்கள் சாயக்கூடியதாக இருக்கும். இதற்கு உதாரணமாக ஒரு இன்னும் ஒரு முக்கியமான கட்டிடம் இருக்கின்றது. நெதர்லாண்டில் தான் டெல்ஃப்ட் நகர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நகரத்தில் ஒரு தேவாலய டவர் வந்து இருக்கின்றதாம். ஓடே கிழக்கு என்று சொல்லி அதன் பெயர் வெளியிடப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த ஒரு பழைய தேவாலயத்தின் அந்த ஒரு கோபுரம் என்று சொல்லி பார்த்தால் அதுவும் சாய்ந்த நிலையில் தான் இருக்கின்றது. அது மனிதர்களால் அதற்கு அருகில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு கால்வாய் அதன் காரணமாகவே அது சற்று சாய்ந்திருக்கின்றது. அந்த கட்டிடம் வந்து அவ்வளவு ஃபேமஸான ஒரு கட்டிடம் அல்ல என்று சொன்னாலும் இந்த பைசா டவர் மாதிரி தானோ அதுவும் ஒரு பக்கமாக சாய்ந்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. அதை தாண்டி இன்னும் ஒரு காரணம் நிலத்தடி நீரில் ஏற்படும் மாற்றங்களும் கூட ஒரு கட்டிடம் சாய்வதற்கு காரணமாக இருக்கலாம் என்பதுதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. சில சமயங்களில் கட்டிடங்கள் வடிவமைப்பிலேயே சாய்ந்திருக்கக்கூடிய நிலையில் உருவாக்கப்படுகின்றனவா. ஆம்ஸ்டர்டாமில் இருக்கக்கூடிய பல வீடுகள் வந்து முன்னோக்கிய ஒரு சாய்வில் தானம் கட்டப்பட்டிருக்கின்றன. பெரும்பாலானவை வணிகர்களது வீடுகளாகவும் கூட இருக்கின்றனவாம். ஏன் இந்த வணிகர்கள் இருக்கக்கூடிய வீடுகள் முன்பக்கம் சாய்விலே கட்டப்பட்டிருக்கின்றன என்று சொல்லி பார்த்தால் அவை வந்து பெரும்பாலும் இந்த பொருட்களை வணிகர்கள் வந்து விற்கக்கூடிய பொருட்களை சேமித்து வைப்பதற்காக
கால்வாய்களின் ஓரத்தில் தானம் கட்டுப்பட்டன. பழைய காலத்தில் வந்து இந்த கால்வாய்களின் மூலமாக அந்த பொருட்கள் வந்து கொண்டு வரப்படும். எனவே அங்கிருந்து எடுத்து செல்லப்படி இலகுவாக சமைப்பதற்கு காரணமாக அவை இந்த கால்வாய்களின் ஓரத்தில் கட்டப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் அந்த பகுதியிலிருந்து இலகுவாக அந்த வீட்டுக்குள்ளே அந்த பொருட்களை கொண்டு செல்வதை எளிதாகக்கூடிய வகையில் அவை வந்து முன்னோக்கிய சாய்விலே கட்டப்பட்டிருக்கின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே அப்படி ஒரு நோக்கத்திற்காக கட்டப்பட்டிருக்கக்கூடிய சாய்வு கட்டடங்களும் கூட இருக்கின்றன என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த பைசா டவர் வந்து சாய்ந்திருப்பது பாதுகாப்பானதா என்று சொல்லி கேட்டால், இப்போது அது பாதுகாப்பாகத்தான் இருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் ஆரம்பத்தில் அது சாய தொடங்கிய போது அது உண்மையிலேயே விழுந்து விடுமோ என்பது தொடர்பான ஒரு பயம் வந்து ஏற்பட்டிருந்தது. அதற்கு பிறகுதான் பல பொறியியலாளர்கள் வந்து இணைந்து இந்த கட்டிடத்தின் சாய்வு தொடர்பாக ஆராய தொடங்கினார்கள். அதன் அந்த ஒரு அடித்தளத்தில் காணப்படக்கூடிய அந்த கட்டமைப்பு அது வந்து உறுதியாக இருந்தால் அது பாதுகாப்பாக இருக்கும் என்பது தொடர்பாகத்தான் ஆரம்ப ஆய்வுகள் வந்து ஒரு நல்ல சமிக்கையை காட்டியிருந்தன. அதே நேரம் ஆரம்பத்திலேயே இந்த பைசா டவர் வந்து சாய தொடங்கியிருந்தாலும் 20ஆம் நூற்றாண்டில் தான் அதன் சாய்வு வந்து சீராக அதிகரித்து அதுக்கு பிறகு அதிகம் அது சாய தொடங்கியதாம். நிலைமை வந்து கொஞ்சம் கவலை கொடுப்பதாகவும் கூட மாறியிருந்தது. 1989ஆம் ஆண்டில் இத்தாலியில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு நகரம் பாவியா என்று சொல்லப்படக்கூடிய அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிவிக் டவரும் கூட சாய்வு ஏற்பட்டு இடிந்து விழுந்தது. எனவே இது இந்த பைசா டவருக்கான ஒரு எச்சரிக்கையாகவும் கூட இருந்திருக்கின்றது. எனவே உடனடியாக ஒரு வருடம் கழித்து அந்த பைசா டவர் வந்து மூடப்பட்டிருந்ததாம். அதுக்கு பிறகு அது எப்படி கொஞ்சமாவது நிமிர்த்தலாம் அல்லது மேலதிகமாக அது சாயாமல் இருப்பதை எப்படி உறுதிப்படுத்தலாம் என்று சொல்லி நிறைய ஆய்வுகள் செய்யப்பட்டு ஒரு மண் அகலக்கூடிய முறை அங்கு தேர்வு செய்யப்பட்டதாம். கோபுரத்தை டச் பண்ணாமலே அதன் அடித்தளங்களுக்கு ஒரு பக்கமாக, அதிலும் குறிப்பாக இந்த வடக்கு பக்கமாக இருக்கக்கூடிய இடங்களில் இருந்து மிக அதிகமான மண் வந்து அகழப்பட்டு அந்த கோபுரத்தின் சாய்வு சற்று குறைக்கப்பட்டது. எனவே அதுக்கு பிறகும் கூட பல பாதுகாப்பு நடவடிக்கைகள் இந்த ஹைட்ராலிக் ஜாக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஜாக்ஸை பயன்படுத்தி அந்த கட்டடம் வந்து சற்று நிமிர்த்தப்பட்டிருக்கின்றது. எனவே இப்படி பல பாதுகாப்பு நடவடிக்கைகள் எல்லாம் செய்யப்பட்டு ஒரு 11 ஆண்டுகளுக்கு பிறகுதானாம் அது 2001ஆம் ஆண்டில் மீண்டும் திறக்கப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் அந்த பைசா டவர் தொடர்பான விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. 2001ஆம் ஆண்டில் முடிவடைந்திருக்கின்ற 11 ஆண்டு கால அந்த மீட்பு பணிகளுக்கு பிறகு இப்போது அந்த பைசா டவர் வந்து பாதுகாப்பாகத்தான் இருக்கின்றது என்று சொல்லி நம்புகிறார்கள். அதுவும் அடுத்த ஒரு 200 ஆண்டுகளுக்காவது அதன் பாதுகாப்பு உறுதியாக இருக்கும் என்று சொல்லித்தானாம் அந்த விஞ்ஞானிகள் குழு தெரிவித்திருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

நேரம் காலை 11:08 இசெஃபமின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வியாழக்கிழமையின் காலை பொழுதில் இஸ்டெஃபம் தொடர்புகளுக்கு 416-8-412-12 istfm102.7@gmail.com நமது இமெயில் முகவரி, யூடியூபில் istfm102.7, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் இஸ்டெஃபம் தமிழ். எரிபொருள் விலையில் ஒரு சற்று அதிகமான மாற்றத்தை தான் நாங்கள் நாளைக்கு எதிர்பார்க்கலாம். அதுவும் ஒரு நல்ல மாற்றம், 8% விலை வீழ்ச்சி நாளைக்கு இருக்கும் என்பது தொடர்பாக இப்போது இந்த தகவல்கள் பகிரப்பட்டிருப்பதையும் சொல்லிக் கொள்ளலாம். சூரிய வெளிச்சம் மிக்க ஒரு நாளை தான் நாங்கள் சந்திக்கின்றோம். ஆனால் வெப்பநிலை பெரியளவில் உயராத ஒரு நிலைமையும் கூட தொடர்கின்றது. 11 தான் இப்போதைய வெப்பநிலை, 9 உணர்கின்றோம். தெளிவாக வானம் இருக்கின்றது, எனவே வெளிச்சம் நிறைந்திருக்கின்றது. பிற்பகலிலும் கூட வெளிச்சம் இருக்கும், கொஞ்சம் முகில் அங்கே எங்கே சேரலாம். ஆனாலும் கூட அதிகம் வெளிச்சத்தை தான் இன்று நாங்கள் தொடர்ந்து பெறப்போகின்றோம். 14 வரை வெப்பநிலை உயர்ந்து 13 நாங்கள் உணர்கின்ற கூடிய உடல்நிலையாகவும் கூட பிற்பகலில் இருக்கும். இரவு பொழுதில் 7 இருக்கும், 4°C இரவின் உடல்நிலையாகவும் நாங்கள் பெற்றுக் கொள்ளப் போகின்றோம். 8:41 இரவில் சூரிய அஸ்தமனம் என்று எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து வருகின்ற வெள்ளிக்கிழமையை பொறுத்தளவில் சூரிய வெளிச்சம் முகில் இணைந்திருக்கும் நாளைக்கு, அதுவும் பிற்பகல் வேளையில் சற்று முகில் கூட்டங்களை அதிகம் காணப்போகின்றோம். 14 வரை வெப்பநிலை உயர்ந்து 12°C நாங்கள் உணரக்கூடிய நிலைமைகள் எதிர்வு கூறப்பட்டிருப்பதைத்தான் இந்த பொழுதில் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த வாரம் திங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் வெப்பநிலை மிக அதிகமாகவே உயர்ந்து ஒரு சம்மர் மாதிரி நாங்கள் உணர்ந்திருந்தோம். ஆனால் அது விரைவாகவே மாற்றம் பெற்று நேற்று புதன்கிழமையிலிருந்து குளிர் நிலைமைகள் இப்போது நீடிக்கின்றது. அதே நேரம் மழைக்கான சாத்தியங்களும் கூட குறைவாகவே இருக்கின்றது. இந்த வாரம் என்று சொல்லி பார்த்தால் ஒரு டிரை வீக்காகத்தான் தொடர்கின்ற நிலையில் ஒரு வெட்டான வீக்கெண்ட் வரும் என்பதைத்தான் இப்போதைய தகவல்கள் சொல்லுகின்றன. அதிலும் குறிப்பாக வருகின்ற இந்த சாட்டர்டே வந்து ஒரு ரெய்னி சாட்டர்டேயாக சதவன சரிவை பொறுத்தளவில் இருக்கும் என்பது தொடர்பான தகவல்களைத்தான் இப்போது பகிர்ந்திருக்கின்றார்கள் காலநிலை வல்லுநர்கள். அதிலும் ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்வதற்கான முன்னறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லலாம். சதவன சரிவை நோக்கியதாக ஒரு ரெயின்ஃபீல்ட் சிஸ்டம் ஒன்று இப்போது நகர்கின்றதாம். அது வார இறுதியில் அதிகம் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது தொடர்பாக தான் கூறப்பட்டிருக்கின்றது. ஜிடிஏயின் பல இடங்களிலும் இந்த மழை வந்து அதிகம் இருக்கக்கூடிய சாத்தியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. குபெக்கின் பல இடங்களிலும் உருவாகி இருக்கக்கூடிய ஒரு ஹை ப்ரெஷர் சிஸ்டம் மெதுவாக அது நகர்கின்ற நிலையில்தான் இந்த வார இறுதியில் சதர்ன் ஒன்டாரியோவின் பல இடங்களிலும் கடும் மழை எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. அதிலும் இந்த லேட் சாட்டர்டே ஆஃப்டர்நூன் வந்து ஈஸ்டர்ன் ஒன்டாரியோ பகுதியில் மிக அதிகமான மழைக்கான வாய்ப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அது ஞாயிற்றுக்கிழமையும் கூட ஒரு சில இடங்களில் சற்று அதிகம் இருக்கக்கூடிய சாத்தியங்களும் பகிரப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பாகவும் இந்த தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றது. அதிலும் சவுத் வெஸ்டர்ன் ஒன்டாரியோவில் வந்து ஹெவியஸ்ட் ரெயின்ஃபால் இருக்கலாம் என்று சொல்லித்தான் இங்கு கூறுகின்றார்கள். 30-50 mm வரைக்கும் கூட வின்சரில் இருந்து லேக் ஈரி அதன் கரையோரம் அதை அந்த தொடரக்கூடிய அந்த பகுதிகளுக்கு 30-50 mm வரையிலான மழைக்கான வாய்ப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. நயாகரா பகுதியிலும் கூட மழை அதிகமாகவே இருக்குமா. டோனோ என்று சொல்லி பார்த்தால் இந்த மழையின் அளவிலும் பார்க்க சற்று குறைவாகவே இருக்கும். 10-20 mm வரைக்கும் டோனோ, டவா, பெரி போன்ற இடங்களில் மழை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போது எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றன என்பதையும் கூட இந்த பொழுதில் சொல்லலாம். ஒரு சில இடங்களில் வந்து இந்த ஐசோலேட்டட் தண்டர் ஸ்டோம்ஸாக கூட அது வந்து போவதற்கான வாய்ப்புகள் தென்படுகின்றன என்பதையும் இப்போதைய காலநிலை தகவல்கள் சொல்கின்றன. அதன் அடிப்படையில் நாங்கள் இந்த ஸ்காப்ரோ பகுதி என்று சொல்லி சனிக்கிழமை நிலைமைகளை பார்த்தால் வெப்பநிலையும் குறைவாகவே இருக்கும், மழை அதிகம் இருக்கும். காலையில் தான் 10 வெப்பநிலை உயர்ந்து 7°C கூடிய உணர்ந்தையாக உணர்ந்து கொள்ளப் போன்றோம். அதுக்கு பிறகு வெப்பநிலை சற்று குறையும். மாலை இரவு பொழுதில் 8-4 உடல்நிலை வெப்பநிலையும் உடல்நிலையும் இருக்கும். காலையிலிருந்தே மழை அதிகம் இருக்கலாம். 5 mm காலையிலும், மதிய பொழுதில் 5-10 mm, மாலை இரவு பொழுதில் தலா 5 mm மழைக்கான சாத்தியங்கள் சொல்லப்படுகின்றன. சனிக்கிழமை ஞாயிறு காலையில் 3 mm வரையிலான மழை இருக்கலாம். பதிய பொழுதில் மெல்லிய தூறல் இருக்கும். அதுக்கு பிறகு சூரிய வெளிச்சம் எட்டி பார்க்கும். 13 வரை வெப்பநிலை உயர்ந்து 13 உணரப்போகின்றோம். அடுத்த திங்கட்கிழமையிலிருந்து தான் மீண்டும் வெப்பநிலை உயரக்கூடிய வாய்ப்புகளை நாங்கள் எதிர்பார்க்கலாம். 16 உயர்ந்து 16 உணரப்படும், சூரிய வெளிச்சம் முகிலணிந்திருக்கும். அடுத்த செவ்வாய்தான் மீண்டும் நாங்கள் 20°C வெப்பநிலையிலே தொடப்போகின்றோம். 21 உணரக்கூடியதாக இருக்கும், சூரிய வெளிச்சமும் நிறைந்திருக்கின்ற பகல் பொழுதே எதிர்பார்க்கலாம். அடுத்த செவ்வாயும் கூட 11:12 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.
1: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 4162663389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 4162979903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 9054283131.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி கார்,
3: என்னது
2: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
5: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
4: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி
6: 416-900-4599.
7: அவ்வளவு சந்தோஷம்.
8: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
9: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே 416-291-3232.
10: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
11: விவாஹா டொராண்டோ கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க விவாஹா டொராண்டோ.
12: எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல். ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன், பியூர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல. கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாஹா டொராண்டோ.
11: மாக்கமேன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாஹா டொராண்டோ.
12: அழகோ அழகு. 6477873784.
13: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம்.

நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 11:25 ஆகியிருக்கின்றது. கியூபா தொடர்பாக அமெரிக்கா வந்து இப்போது அறிவித்திருக்கின்ற ஒரு குற்றச்சாட்டை சைனா கண்டித்திருக்கின்றமை தொடர்பான ஒரு செய்தியைத்தான் காண முடிகின்றது. இன்று எப்பொழுதில் முன்னாள் கியூப தலைவர் ராவுல் காஸ்ட்ரோ மீதுதான் ஒரு கொலை குற்றச்சாட்டை அமெரிக்கா வந்து சுமத்தியதைத் தொடர்ந்து தனது நட்பு நாடு கியூபாவிற்கு எதிராக வற்புறுத்தல் மற்றும் அச்சுறுத்தல்களை பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி சைனா அமெரிக்காவை கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் இந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 1996 இரண்டு விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக அமெரிக்க குடிமக்களை கொல்வதற்கு சதி செய்ததாக 94 வயதான கியூபாவின் முன்னாள் அதிபர் மீது அமெரிக்க நீதிமன்றம் ஒன்று குற்றம் சாட்டியிருந்தது. இந்த சம்பவத்தில் 4 கொல்லப்பட்டதோடு அந்த ஒரு விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட அந்த சம்பவம் அமெரிக்காவுக்கும் கரீபியன் தீவாக இருக்கக்கூடிய கியூபாவுக்கும் இடையே ராஜதந்திர பதட்டங்கள் அதிகரிப்பதற்கும் கூட காரணமாக இருந்திருக்கின்றது என்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அதிலும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கியூபா மீது மீண்டும் மீண்டும் அழுத்தம் கொடுக்க முயற்சித்திருப்பதோடு கியூபாவில் நீடிக்கக்கூடிய அந்த கம்யூனிஸ்ட் ரெஜிம் கம்யூனிச ஆட்சியை வீழ்த்துவது தொடர்பாகவும் கூட வெளிப்படையாகவே அவர் பேசி வருவதும் மிக முக்கியமான ஒரு விடயமாக இங்கு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில்தான் இன்று வியாழக்கிழமை சைனீஸ் ஃபாரின் மினிஸ்ட்ரி அதன் பேச்சாளர் இந்த விடயம் தொடர்பாக அமெரிக்காவிடம் ஒரு வேண்டுகோளையும் கூட விடுத்திருக்கின்றார். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் பலத்தை பிரயோகிப்பதை அமெரிக்கா நிறுத்த வேண்டும். இந்த நிலையில் கியூபாவை சைனா உறுதியாக ஆதரிக்கின்றது என்பது தொடர்பாகவும் அவரது கருத்துக்கள் பகிரப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லலாம். புதன்கிழமை என்ற நேற்றைய நாளில்தான் 3 முன் கியூபாவிற்கும் புளோரிடாவுக்கும் இடையே பயணித்திருக்கின்ற 2 விமானங்களை சுட்டு வீழ்த்தியதில் தொடர்பு இருப்பதாக காஸ்ட்ரோ உட்பட 5 பேர் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டதுடன் ஆயுள் தண்டனையோ அல்லது மரண தண்டனையோ விதிக்கப்படக்கூடிய அந்த குற்றங்களுக்காக வழக்கும் கூட பதிவு செய்திருப்பதாகவும் அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. 3 US சிட்டிசன்ஸும் கூட அந்த விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதில் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்பது தொடர்பாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. அந்த சம்பவம் நடந்தபோது காஸ்ட்ரோ தான் கியூபாவின் அதிபராக இருந்திருக்கின்றார். அப்போதே அந்த நாட்டின் ஆர்ம்ஸ் ஃபோர்ஸஸ் அதன் தலைவராகவும் கூட அவர்தான் இருந்திருக்கின்றார் என்பது தொடர்பாகவும் சொல்லப்படுகின்ற நிலையில்தான் இப்போது அவர் மீதான அந்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாகவும் அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு கூறக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் இது வந்து சைனாவை சற்று கோபப்படுத்தியிருக்கின்றதாம். என்ன காரணம் என்று சொன்னால், கியூபாவுக்கும் சைனாவுக்கும் இடையில் இப்போது நிறைய ராஜதந்திர உறவுகள் நீடிக்கின்றன. எனவே இந்த நிலையில்தான் அமெரிக்கா வந்து கியூபாவிற்கு எதிராக தடைகளையும் நீதித்துறை அமைப்புகளையும் நிர்பந்த கருவிகளாக பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டும், ஒவ்வொரு கட்டத்திலும் படைப்பல அச்சுறுத்தல்களை விடுப்பதையும் தவிர்க்க வேண்டும் என்று சொல்லியும் சைனாவின் ஃபாரின் மினிஸ்ட்ரியின் பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார். அதே நேரம் கியூபாவின் தேசிய இறையாண்மை மற்றும் கண்ணியத்தை பாதுகாக்கும் முயற்சிகளையும் சைனா உறுதியாக ஆதரிக்கின்றது, வெளித்தலையீடுகளை அது கடுமையாக எதிர்க்கின்றது என்று சொல்லியும் சைனாவின் பேச்சாளர் தெரிவித்திருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். அமெரிக்கா வந்து கியூபா மீதான அழுத்தத்தை தொடர்ந்து அதிகரித்து வருகின்ற சூழ்நிலையில்தான் சைனாவிடமிருந்து இந்த மாதிரியான ஒரு கருத்து வெளியிடப்பட்டிருக்கின்றது. கியூபா மீது புதிய தடைகளையும் கூட அமெரிக்க அதிபர் இப்போது அறிவித்திருக்கிறார். அதே நேரம் குறிப்பாக இந்த ஒயில் தொடர்பான பிளாக்கேட் வந்து தொடர்கின்ற நிலையில் அது கியூபாவில் பெரும் சிக்கல்களை ஏற்படுத்தியிருப்பதும் எல்லோருக்கும் தெரியும். பல இடங்களுக்கு மின்சாரம் கொடுக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் உணவு பற்றாக்குறையும் கூட தொடர்ந்து நீடிக்கின்றது. ஒரு சில போராட்டங்களும் கூட இந்த நிலைமைக்கு எதிராக அங்கு முன்னெடுக்கப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லிக்கொள்ளலாம். இந்த நிலையில் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் கியூபாவின் எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் நிதி பாதுகாப்பு துறைகளின் அதிகாரிகள் மீதும் அதன் மனித உரிமை மீறல்கள் அங்கிருக்கக்கூடிய ஏனைய அதிகாரிகள் மீதும் கூட மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டதாகவோ அல்லது பொது சொத்துக்களை திருடியதாகவோ அமெரிக்கா குற்றம் சாட்டும் நபர்கள் மீதும் தடை விதிக்கக்கூடிய வகையில் ஒரு உத்தரவில் அமெரிக்க அதிபர் கையெழுத்திட்டிருக்கின்றார் என்பதையும் இங்கு
ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். போதைப்பொருள் பயங்கரவாதம் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டுகளுக்காக அமெரிக்காவில் விசாரணை செய்யப்படுவதற்காக வெனிசுவேலாவின் முன்னாள் அதிபர் நிக்கோலஸ் மதுரோ கடந்த ஜனவரி மாதத்தில் கைது செய்யப்பட்டதிலிருந்தே கியூபா வீழ்ச்சிக்கு தயாராக உள்ளது என்று சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தொடர்ந்து வெளிப்படையாக கூறி வருவதையும் கூட இங்கு ஞாபகப்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் சைனாவுக்கும் கியூபாவுக்கும் இடையிலான உறவு எப்போது அதிகரித்தது என்று சொல்லி பார்த்தால், 2014 சைனீஸ் பிரசிடென்ட் ஜி ஜின்பிங் கியூபாவுக்கு விஜயம் செய்திருந்தாராம். அப்போதுதான் அந்த உறவு பிணைப்பு வந்து உருவாகி இப்போது அது இன்னும் கொஞ்சம் இறுக்கமாக இருக்கின்றது என்பதையும் கூறுகின்றார்கள். 2018 சைனாவின் பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவில் கியூபா தன்னை இணைத்து கொண்டது. அதே நேரம் அந்த தீவு நாட்டில் பல ஸ்ட்ராட்டஜிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸில் சைனா வந்து பெரிய உதவியையும் கூட நிதி மூலமாக கியூபாவுக்கு வழங்கியிருக்கின்றது என்பதையும் இங்கு ஞாபகப்படுத்த முடிகின்றது. 11:30 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417 முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெறுமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50% அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. ஒரு பாடத்துக்கான கட்டணமாக $15, இரண்டு பாடங்களுக்கான கட்டணமாக $25 மறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கு விண்ணப்ப முடிவு தேதி May 31 ஆகும். 416-726-4417
1: மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிப்ட் கார்டு பரிசு. தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான VIP லிஸ்டில் முன்கூட்டியே இணையுங்கள். லிமிடெட் இடங்களே உள்ளதால் தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின், 437-860-7002.
2: நீங்கள் ஒரு ரெஸ்டோரன்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனினை பெற்றுக்கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
3: பொண்ணை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடமறிதே. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
4: ஸ்காப்ரோவில் வார்டன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
5: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
4: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
5: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
4: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Finch Avenue East, Suite 6A, Scarborough, 416-649-6388.
6: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
7: FM 102.7
6: East FM.

11:45 ஈஸ்ட் எஃப்எம் காலை ஒலிபரப்பில் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மனித தலையீடுகள் இல்லாமல் போனால் இந்த பூமி வந்து இயற்கையாகவே தன்னை சமநிலைப்படுத்தி ஒவ்வொரு விடயத்திலும் இயங்கக்கூடிய ஒரு தன்மையைத்தான் பெற்றிருக்கின்றது. ஆனால் நாங்கள் இப்போது செய்யக்கூடிய பல்வேறுபட்ட நடவடிக்கைகளின் காரணமாகத்தான் இந்த இயற்கை சமநிலை வந்து மிக அதிகமாக குழம்பி இருக்கின்றது. இந்த நிலையில் அண்மையில் ஒரு முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு ஒன்று செய்யப்பட்டு ஒரு பெரும் ஆச்சரியம் விஞ்ஞானிகளால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த பூமியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாலைவனம் சஹாரா பாலைவனம் என்பது எல்லோருக்கும் தெரியும். பரந்து விரிந்த மணல் பரப்பு, மரங்கள் இல்லாத ஒரு கடும் வறட்சிக்குரிய ஒரு பிரதேசமாக கூட அது இருக்கின்றது. அங்கு வந்து அந்த மணல் பரப்பில் இருந்து அந்த சஹாராவின் அந்த புழுதி வந்து புயலாக கூட உருவாகுவது வழக்கமான ஒன்று. ஆனால் இப்போது இன்னும் ஒரு புதிய விடயத்தை கண்டுபிடிக்கிறது.

இழக்கின்றன என்பதைத்தான் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். எனவே இந்த பூமியில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ப்ரொடக்டிவ் ஃபாரஸ்ட் என்பது அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் என்பது எல்லோருக்கும் தெரியும். எனவே அந்த மழைக்காடுகளை உயிர்ப்போடு வைத்துக்கொள்ள அல்லது சத்தாக வைத்துக் கொள்வதற்காக இந்த ஒரு சமநிலையை செய்வதற்காகத்தான் இயற்கை இந்த ஒரு நடவடிக்கையை செய்கின்றது என்பதைத்தான் இப்போது கண்டுபிடித்திருக்கின்றார்கள். எனவே எவ்வளவு அந்த ஒரு பாஸ்பரஸ் அங்கு இழக்கப்படுகின்றதோ அதை மீண்டும் கொடுப்பதற்கேற்ற வகையில்தான் சஹாரா பாலைவனத்திலிருந்து கிளம்பி அட்லாண்டிக் கடலின் ஊடாக அந்த சஹரன் டஸ்ட் வந்து பயணித்து அமேசான் ரெயின் ஃபாரஸ்டை சென்று சேர்கின்றது என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த பூமியில் இருக்கக்கூடிய அந்த லார்ஜஸ்ட் டிசர்ட் அங்கிருந்து பார்த்தால் ஒரு ஆயிரக்கணக்கான மைல்ஸ் தொலைவிலே காணப்படக்கூடிய அந்த அமேசான் மலைக்காடுகளுக்காக இந்த ஒரு ஸ்லோ இரோஷன் அங்கு நடைபெற்று அந்த டஸ்ட் வந்து காற்றின் மூலமாக கொண்டு செல்லப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே பூமி ஒரு சமநிலையில் இயங்குவதற்காகத்தான் தன்னை எப்போதுமே தயார்படுத்தி கொள்ளுகின்றது என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய ஒரு பெரும் ஆச்சரியம். ஒரு 180 200 million டோன்ஸ் ஆஃப் ஃபைன் பார்ட்டிகுலேட் டஸ்ட் வந்து ஒவ்வொரு வருடமும் சஹாராவில் இருக்கின்ற அந்த பாலைவன பரப்பிலிருந்து காற்றின் மூலமாக மேலெழுகின்றதாம். அதுக்கு பிறகு அந்த காற்று பலமாக வீச அது வந்து அப்பர் அட்மாஸ்பியருக்குள்ளே கொண்டு செல்லப்பட்டுதான் அட்லாண்டிக் கடலை கடந்து அது எடுத்து செல்லப்படுகின்றது. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 27.7 million டன்ஸ் ஆஃப் டஸ்ட் வந்து அமேசான் பேசினில் இறங்குகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். அதிலிருந்து கிட்டத்தட்ட 22,000 டன்ஸ் ஆஃப் எலிமெண்டல் பாஸ்பரஸ் வந்து அந்த மலைக்காடுகளுக்கு கிடைக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த அளவீட்டை செய்ததுக்கு பிறகுதான் இன்னும் ஒரு ஆய்வின் மூலமாக அந்த அமேசான் மலைக்காடுகளில் மலைக்காடுகளில் இந்த சஹரன் டஸ்டின் மூலமாக சென்று சேரக்கூடிய அந்த பொஸ்பரஸின் அளவை ஒத்ததாகத்தான் ஒவ்வொரு வருடமும் அங்கு பெய்யக்கூடிய கடும் மழையிலே இழக்கப்படுகின்ற அந்த பொஸ்பரஸின் அளவும் காணப்படுகின்றமைதான். அது ஒரு சீரான சமநிலையை பேணுவதற்கான ஒரு நடவடிக்கை என்பதை கண்டுபிடிக்க உதவியது என்பதைத்தான் இந்த விஞ்ஞானிகள் இப்போது தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே அதுவும் கூட அந்த ஒரு மேல் வளிமண்டலத்திலிருந்து அந்த ஒரு மழை பெய்கின்ற போது ஒரு வாட்டர் சைக்கிளின் மூலமாகத்தான் மீண்டும் அந்த மலைக்காடுகளை சென்று சேருகின்றது என்பது தொடர்பாகத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே ஒரு இன்டர் கான்டினென்டல் டஸ்ட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் ஒன்றை இயற்கை தானாகவே இயக்குகின்றது என்பதுதான் இங்கு இருக்கின்ற ஒரு ஆச்சரியம். பல ஆயிரக்கணக்கான மைல்கள் தொலைவில் ஒவ்வொரு மிக வேறுபட்ட ஒரு கிளைமேட் ஜோனில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலிருந்து இன்னும் ஒரு ஈரலிப்பான பகுதிக்கு தேவைப்படக்கூடிய அந்த ஒரு சத்து வந்து எடுத்து செல்லப்படுவது என்பது இயற்கை செய்யக்கூடிய இன்னும் ஒரு ஆச்சரியமான விடயம் என்பது தொடர்பாகத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். முதல் தடவையாக இந்த மாதிரியான அந்த அட்லாண்டிக் டஸ்ட் வந்து கொண்டு செல்லப்படுகின்றமை தொடர்பாக 2015 கண்டுபிடிக்கப்பட்டு ஒரு ஆய்வுக் கட்டுரை ஒன்று எழுதப்பட்டிருந்ததாம். அதுக்கு பிறகு இப்போது அண்மையில் செய்யப்பட்ட அந்த ஒரு ஆய்வில் தான் அமேசான் ரெயின் ஃபாரஸ்டிலிருந்தும் கூட எந்தளவுக்கு அந்த டஸ்ட் வந்து கொண்டு செல்லப்பட்டு அங்கு அந்த பொஸ்பரஸ் கிடைக்கின்றதோ அந்தளவுக்கு அந்த மலைக்காடுகள் பொஸ்பரஸை இழக்கின்றன என்பது தொடர்பாகவும் கூட கண்டுபிடிக்கப்பட்டு இந்த இரண்டு செயற்பாடுகளுக்கும் இடையிலான தொடர்பும் கூட அங்கு நிரூபிக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. இயற்கை எப்போதும் ஒரு அதிசயம்தான் என்பதை இந்த ஆய்வும் கூட சொல்லுகின்றது என்பதைத்தான் கூறிக்கொள்ளலாம். 11:50 நேற்று இன்று நாளை நிறைவு பகுதியை நாங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றோம். சூரிய வெளிச்சம் அதிகம் இருக்கின்ற வெப்பநிலை உயர்வு சற்று குறைவாக இருக்கின்ற ஒரு பகல் பொழுதைத்தான் நாங்கள் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். 14 வரை வெப்பநிலை உயர்ந்து 13 பிற்பகல் வேளையில் என்று நாங்கள் கூடிய உடனடியாக உணர்ந்து கொள்ளலாம். பிரதானமாக வெயில் நிறைந்திருக்கின்ற ஒரு பிரகாசமான பகல் பொழுதையும் இன்றைய நாள் எங்களுக்கு தொடர்ந்து தரப்போகின்றது என்பதையும் கூட சொல்லிக் கொள்ளலாம். அதே நேரம் இன்னும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு விடயம், எரிபொருள் விலை தொடர்பானது. நாளைக்கு மே 22 எரிபொருள் விலையில் 8% சொல்லப்படுகின்றது. எனவே அதுவும் ஒரு சந்தோஷமான ஒரு விடயம் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு இதுவரை நேரமும் இன்றைய தினம் வியாழக்கிழமை காலை பொழுதில் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் நன்றியையும் சொல்லிக்கொண்டு இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் மதுமிதா. தொடர்ந்து வாட்ஸ்அப் டோனோடு நீர் ஜானிந்திருப்பார். நன்றி, வணக்கம். நேர்களே மீண்டும் சந்திக்கலாம்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங் 416-626-8421 416-626-8421.
2: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
3: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் அருள்மிகு வரசக்தி விநாயகர் மகோத்சவ விஞ்ஞாபனம் மே 16 காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 26 செவ்வாய் மாம்பழ திருவிழா, மே 27 புதன் வேட்டை திருவிழா, மே 28 வியாழன் மாலை சப்பர திருவிழா, மே 29 வெள்ளி காலை 11 மணிக்கு தேர் திருவிழா, மே 30 சனி காலை 11 மணிக்கு தீர்த்த திருவிழா, மே 31 ஞாயிறு பூங்காவனம், ஜூன் 1 திங்கள் வைரவர் மடை. ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் 10-865 Bayview Avenue 905-883-9109.
4: Millennial Mortgage Experts Inc. உங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட் கமர்ஷியல் மோர்கேஜ் எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் பேங்க்ரப்சி அல்லது ப்ரொபோசல் செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் பர்ச்சேஸ் அல்லது ரீபினான்சிங் வங்கியூடாக பெற முடியும். அழையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியம் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அழையுங்கள் ஜானிஸ் ஷான், 6478910742.
5: Bright Vision Financial Corporation, Personal Tax, Corporate Tax, Open Numbered Corporation மற்றும் Named Corporation என சகலவிதமான அக்கவுண்டிங் தேவைகளுக்கும் நீங்கள் நாட வேண்டியவர் சிவா வர்ணகுமாரன். இப்போது உங்கள் வசதிக்காக வாக்இன் டாக்ஸ் கிளினிக் சேவை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரையும், சனி ஞாயிறு தினங்களில் நண்பகல் 12 மணி முதல் இரவு 9 மணி வரையும் வழங்கப்படுகின்றது. Bright Vision Corporation, 2761 Markham Road, Sun City Plaza, Unit D33, சிவா வர்ணகுமாரன், 416-844-7390.

0: சிறப்பு துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 12 மணி முதல் பல விடியங்கள், 3 மணி வரை முக்கிய தகவல்கள், உங்களை சுற்றி நடப்பவற்றை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் வாட்ஸ்அப் டொராண்டோ. வார நாட்களில் மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வாட்ஸ்அப் டொராண்டோ.
2: நேர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் ஒரு இனிதான மதிய வேளையில் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலையூடாக உங்கள் அனைவரோடு முனைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி மதுமிதா. இன்று மே மாதம் 21ஆம் தேதி 2026ஆம் ஆண்டின் வியாழக்கிழமையின் ஒலிபரப்பில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கும் வளமை போன்று நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மில் கேட்க இருப்பது வாட்ஸ்அப் டொராண்டோ. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கப் போகும் நான் நீரஜா. இனிமையான மதிய வணக்கம் நீர்களே. இன்றைக்கும் ஏராளமான செய்திகள், இனிய பாடல்களோடு உங்களுக்காக வருவதற்கு தயாராக இருக்கின்றன. நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க முடியும். ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக உலகத்தில் எந்த பகுதியிலிருந்து நமது நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழ முடியும். அதே போன்று பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் ஊடாகவும், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஊடாகவும் நீங்கள் பார்த்து மகிழ முடியும். அதே போன்று ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது eastfm102.7@gmail.com. சரி, வழியே நாங்கள் காலநிலையை பார்க்கலாம். சொன்ன மாதிரி நல்ல பிரைட் அழகான சூரிய வெளிச்சம் நிறைந்த நாளாக இருக்கின்றது. 14 அதிகூடிய வெப்ப, அதாவது இப்போது காணப்படுகின்ற வெப்பநிலை அதிகூடிய வெப்பநிலைன்னு சொல்லி பார்த்தால் 16 இருக்க போகின்றது. 2 மணிக்கு நாங்கள் இந்த அதிகூடிய வெப்பநிலையை பெற இருக்கின்றோம். அதே போன்று நாளைக்கு 15 இருக்கும். சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கொஞ்சம் ஒப்பீட்டளவில் வெப்பநிலை குறைவு தான், 12-14 இப்படி இருக்க. மழைக்கான சாத்தியமும் அதிகளவிலே கூறப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்னர் திங்களில் இருந்து மீளவும் நாங்கள் 20களுக்கு மேலான வெப்பநிலையை பெற இருக்கின்றோம். எரிபொருள் விலையை பார்க்கலாம். கண்ணுக்கு கசக்கி பார்த்தாலும் நல்லா தான் இருக்கு. அதாவது ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் உங்களுக்கு. இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 8% எரிபொருள் விலை குறைவடியே இருக்கின்றது. ஆகவே நீங்கள் அவசரம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் பொறுத்திருந்து நாளைக்கு நிரப்பிக்கொள்ளலாம், அல்லது நள்ளிரவு தாண்டி நிரப்பிக்கொள்ள முடியும். 8% குறைவடைய இருக்கின்றது. 12:02 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

12:08 மிஸ்டர் எஃப்எம் மூடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி ஏற்கனவே நாங்கள் பார்த்திருந்தோம். இன்று நள்ளிரவுக்கு பின்னர் எரிபொருள் விலை 8% குறைவடைய இருக்கின்றது. இன்னும் ஒரு அடிஷனலான மகிழ்ச்சியான செய்தியும் உங்களுக்கு இருக்கின்றது. அதாவது சர்க்கிள் கே எஸ்ஓ கனடா வந்து பல இடங்களில், எல்லா லொக்கேஷனும் இல்லை, ஆனால் ஒவ்வொரு இடங்களிலே இன்றைக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர், அதாவது மே 21 தருகின்றார்கள். பிற்பகல் 3 to 7 வரையில் வருடாந்த நிகழ்வாக இந்த ஆண்டும் இது வருகின்றதாம். ஃபியூல் டே அதற்கான ஒரு ப்ரமோஷனாக இது இருக்க போகிறது. அது மாத்திரமல்லாமல் இதில் இன்னும் ஒரு நல்ல செய்தி இருக்கு. என்னென்னு சொன்னால், இந்த ஒவ்வொரு ஃபில்லப்புக்கும் $1 படி ஒன்டாரியோவில் இருக்கக்கூடிய சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு வந்து இந்த தொகை வழங்கப்பட இருக்கின்றது. ஒரு ஃபில்லப்புக்கு $1 படி இன்றைக்கு அந்த 3 to 7 வருகின்ற ஃபில்லப்ஸுக்கான காசு வந்து $50,000 வரை, அதற்கு மேட்ச் பண்ணி 1,00,000 வரையில் ஒன்டாரியோவில் இருக்கக்கூடிய அனைத்து ஹாஸ்பிட்டல்ஸுக்கும் வந்து இது கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமில்லை, இந்த 3 to 7 வந்து நீங்கள் இந்த சர்க்கிள் கேயிலே வந்து எரிபொருள் நிரப்பிக்கொள்ளும் போது உங்களுக்கு 10% குறைவான ஒரு விலையில் தான் நீங்கள் எரிபொருளை நிரப்பிக்கொள்ள போகிறீர்கள். லிட்டருக்கு 10% குறைவாக உங்களுக்கு இருக்க போகிறது என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஃபியூல் டேயை முன்னிட்டு இன்றைக்கு இந்த ஆஃபர் 3 to 7 சர்க்கிள் கேயில் பல இடங்களில் உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது. அதே போன்று நீங்கள் வேலைக்கு பார்த்து கொண்டிருந்தீங்க என்று சொன்னால், சிஎன்இ வந்து வேலைக்கு இப்போது இந்த சீசனுக்கு ஆட்களை ஹயர் பண்ண இருக்கின்றார்கள் என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான விவரங்களை நீங்கள் சிஎன்இனுடைய வெப்சைட்டுக்கு சென்று கூட பெற்றுக்கொள்ள முடியும். இந்த சீசனுக்கு ஏராளமானவர்களை ஹயர் பண்ண இருக்கின்றார்கள் அப்படி என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. லாஸ்ட் இயரை பொறுத்தளவிலே ஒரு ரெக்கார்டு ஹையாக 54,000 அதிகமான ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து இந்த ஜாப் ஃபேருக்கு கிடைத்திருந்தது அப்படி என்று சொல்லியும் சிஎன்இ தெரிவித்திருக்கின்றது. இந்த ஆண்டும் இப்படி இருக்கலாம்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. குறைந்தபட்சம் நீங்கள் 14 to 18 உட்பட்டவராக இருக்க வேண்டும் அப்படி என்று சொல்லியும் சிஎன்இ தெரிவித்திருக்கின்றது. வேலையை அந்த ஜாப் ஃபேர் இடம்பெற போகின்றது 18 வளமை போன்று இந்த ஆண்டும் இந்த சிஎன்இ திறந்திருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 12:10 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம்
1: காலம் தரும் நாயகனே.
2: டொரண்டோ ஸ்ரீ வரசித்தி விநாயகர் கருங்கல் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் May 25 திங்கட்கிழமை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. May 17 ஞாயிறு சமய தீட்சையினை தொடர்ந்து May 18 திங்கள் கிரியைகள் ஆரம்பிக்கின்றன. May 20 புதன் மாலை 6:30 முதல் நடைபெறும் திருவிளக்கு தீப பூஜையிலும், May 21 வியாழன் காலை 11:00 முதல் நடைபெறும் பால்குட அபிஷேகத்திலும் கலந்து கொள்ளும் அடியவர்கள் ஆலயத்தில் பெயர்களை பதிவு செய்யுமாறு வேண்டப்படுகின்றார்கள். May 22, 23, 24 வெள்ளி சனி ஞாயிறு 3 தினங்களும் எண்ணெய் காப்பு நடைபெற்று, May 25 திகதி திங்கட்கிழமை காலை 6:00 முதல் 7:00 வரையுள்ள சுப முகூர்த்தத்தில் மகா கும்ப அபிஷேகம் நடைபெறும். வரசித்தி விநாயகர் ஆலய தொடர்புகளுக்கு 4162918500.
3: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி, ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710 6472682710.
4: வாவ், அது எப்படி உங்கட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
5: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: அவங்கட ஆபீஸ் அங்க இருக்கு.
6: சென்டஸ்ட் ஃபேமிலி டென்டல் கிளினிக், 1001 சென்டஸ் சர்க்கிள், யூனிட் 207, Finch Vidial, Macavenicum Middlefield Comedial. இலவசம் ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
7: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
3: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச் சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்லஸ் வாட்டர் ஹீட்டர் மாதா மாத ரெண்டலிலும், சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-29 89. Some conditions may apply.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

12:24 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, சிஎன்இ வந்து இந்த சீசனுக்கான ஹையரிங்கை, சீசனல் ஹையரிங்கை வந்து செய்ய இருக்கின்றது. அநேகமான பொசிஷன் வந்து 14-18 இடைப்பட்டவர்களுக்காக காணப்படுமாம். அது மாத்திரமல்ல, அவர்கள் 18 வேலை செய்யக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. August 21 September 7 இந்த 18 இருக்க போகின்றது. அதாவது சிஎன்இ நடைபெறுகின்ற நாட்களாக இவை இருக்கும். அதே போன்று என்னென்ன வேலைகள் என்று சொல்லி பார்க்கையில், இதில் இந்த கஸ்டியூம் கேரக்டர்ஸ், இந்த வெவ்வேறு ஒரு ஃபேமஸான கேரக்டர்ஸினுடைய கஸ்டியூம் எல்லாம் போட்டு நிற்பாங்களே, அப்படியானது. அல்லது வந்து லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் அட்டெண்டன்ஸ், இன்ஃபோ பூத் அட்டெண்டன்ஸ், டிராஃபிக் கண்ட்ரோலர்ஸ், என்டர்டெயின்மெண்ட் ரானர்ஸ், அட்மிஷன் டிக்கெட் செல்லர்ஸ், கேட் அட்டெண்டன்ஸ் என்று சொல்லி வெவ்வேறு கேட்டகரிஸுக்கான விண்ணப்பங்கள் இப்போது ஏற்றுக்கொள்ளப்படுகின்றனவாம். இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் வேறு ஏதும் வேலைக்கு பார்த்துட்டு இருக்கிறோம் என்று சொன்னால் நீங்கள் இந்த ஜாப் ஃபேர் அறிவிக்கப்படும் வரை காத்திருக்கலாம். ஆனால் அது இன்னமும் வந்து போட்டி நிறைந்ததாக காணப்படும் என்று சொல்லியும் சிஎன்இ கூறியிருக்கிறது. ஆன்லைனில் நீங்கள் உங்களுடைய ரெசிமிஸை வந்து அனுப்பிக்கொள்ளலாம். thex.com, அதாவது thex.com, அதுக்கு போனீங்க என்று சொன்னால் மேலது விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சரி, இன்றைக்கு வந்து இன்னும் ஒரு நல்ல செய்தியும் கூறப்பட்டிருக்கிறது. இது வந்து டிடிசி அறிவித்திருக்கின்றது. ராஜர்ஸ் ஸ்டேடியத்தில் இந்த சீசனுக்கு நடைபெற இருக்கின்ற ஷோக்களுக்கு நீங்கள் செல்லும் போது திரும்பி வருகையில் உங்களுக்கு இலவசமான ரைடு இருக்க போகிறது இந்த ஆண்டுமென்று சொல்லி டிடிசி இப்போது கூறியிருக்கிறது. தாங்கள் லைவ் நேஷன் கனடாவோடு இணைந்து இந்த ஆஃபரை வந்து தங்களுடைய அந்த ஃபேன்ஸுக்கு வந்து வழங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு இது ஆரம்பிக்கப்பட்டிருந்தது, இந்த ஆண்டும் 2வது ஆண்டாக வந்திருக்கின்றதாம். குறிப்பாக டிடிசி டவுன்ஸ் வியூ பார்க், அதே போன்று ஷெப்பர்ட் வெஸ்ட் அல்லது வில்சன் ஸ்டேஷன், இதிலே லைன் 1 யங் யூனிவர்சிட்டி அந்த பகுதியிலே இந்த வாய்ப்பு உங்களுக்கு காணப்பட போகின்றது. இந்த ராஜர்ஸ் ஸ்டேடியத்தில் நடைபெறுகின்ற ஈவெண்ட்ஸை நீங்கள் முடித்துவிட்டு வரும்போது அந்த டிக்கெட்டை நீங்கள் காட்ட வேண்டும். காட்டும்போது உங்களுக்கு இலவசமான ரைடு இருக்கும் அப்படி என்று சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலது விவரங்களை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். 12:26 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: டொரண்டோவின் ராஜர்ஸ் அரங்கத்தில் நிகழ்வுகளை பார்த்துவிட்டு திரும்புவோர் இலவசமாக டிடிசியில் பயணிக்கும் வசதிகள் இந்த கோடை காலத்திலும் வழங்கப்படுகின்றன. நிகழ்வுகளில் பங்கேற்றமைக்கான அனுமதி சீட்டுகளை காண்பித்து இந்த இலவச பயணத்தை மக்கள் பெற்றுக் கொள்ள முடியும். ரசிகர்கள் வீடு திரும்புவதற்காக நம்பகரமான வழியாக இந்த இலவச பயண வசதிகள் இருக்கும் என டொரண்டோ நகர முதல்வர் ஒலிவியா சவ் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசின் மிகவும் எதிர்பார்ப்புக்குரிய அமைச்சரவை விரிவாக்கம் இன்று இடம்பெற்றுள்ளது. 23 அமைச்சர்கள் ஆளுநர் முன்னிலையில் பதவியேற்றதை அடுத்து அமைச்சர்களின் எண்ணிக்கை 33 அதிகரித்துள்ளது. இவர்களில் அமைச்சர் செங்கோட்டையனை தவிர ஏனைய அனைவரும் புதியவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேவேளை திமுக கூட்டணியிலிருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணியை அமைத்துள்ள காங்கிரசுக்கும் 2 அமைச்சர்கள் வழங்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் 74 ஆண்டுகளின் பின்னர் முதல் முறையாக தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைவதுடன் 59 ஆண்டுகளின் பின்னர் காங்கிரஸ் உறுப்பினர்கள் அமைச்சர்களாக பதவி வகிக்க உள்ளனர். அத்துடன் தமிழக அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக 4 பெண் அமைச்சர்கள் இம்முறை இடம்பெற்றுள்ளனர். அவிநாசியின் 28 வயதான சட்டமன்ற உறுப்பினர் கமலி மிகவும் வயது குறைந்த அமைச்சராகவும் பதவியேற்றுள்ளார். இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவின் மட்டக்களப்பு விஜயம் தமிழ் மக்களிற்கு ஏமாற்றத்தையே தந்துள்ளதாக தமிழரசுக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் இளையதம்பி ஸ்ரீநாத் பாராளுமன்றில் விசனம் வெளியிட்டுள்ளார். தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்ற அரசியல் தீர்வு தொடர்பாகவோ நீதி வழங்கல்கள் குறித்தோ மாகாண சபை தேர்தல்கள் பற்றியோ மட்டக்களப்பு விஜயத்தில் ஜனாதிபதி இக்கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை என்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் FM 102.7.
3: இந்த வாரம் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. For all your real estate needs, call Swapna at 416-888.
4: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். நிறைய பேர் வந்து என்ன தொடர்ச்சியா நிறைய வாரம் மாசம் வருஷமா வந்து என்ன ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட்ஸும் ரியல் எஸ்டேட் பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுக்கறத கேட்டுட்டு வந்துட்டு இருக்கீங்க இந்த ரேடியோ மூலியமா. நிறைய பேருக்கு வந்து ஒரு உங்க மனசுலேயே ஒரு க்வெஸ்டின் இருக்கும், எதுக்காக இவ எனக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுக்குறா, என்ன நோக்கம் அப்படின்ட்டு. இதோட மெயின் ரீசன் வந்து ரியல் எஸ்டேட் மார்க்கெட் ஒரு வித்தியாசமான மார்க்கெட், எவ்ரிடே ஒரு மாறுற மார்க்கெட், வேற வேற விஷயங்கள், வேற வேற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க அப்டேட்டடா இருந்தீங்களானாக்கா அது உங்களுக்கு நல்லது. ரியல் எஸ்டேட் பொறுத்த வரைக்கும் இந்த ஊர்ல ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்க இருக்கிறதுக்காக வீடு வாங்கினா என்ன, இல்லாட்டி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்காக வீடு வாங்கினாலும் நீங்க வந்து ஃபுல் நாலேஜோட ஒரு டிசிஷனை எடுக்கணும்னுட்டு தான் என்னோட மெயின் நோக்கம். நீங்களும் யோசிப்பீங்க, இவங்களும் சேல்ஸ் பர்சன் தானே, வாங்கறதுக்கு விக்கிறது தானே இவங்களும் செய்யறாங்க. அது இருந்தாலும் என்னோட முக்கிய நோக்கம் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் நாலேஜ் கொடுக்கறது தான். நாலேஜ் இஸ் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் மெயின் ரீசன். நீங்க ஒரு இடத்துல சைன் பண்ணும்போது ஒண்ணு செய்யணும், இது செய்யக்கூடாது அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருந்ததுனாக்கா நீங்க எடுக்கிற டிசிஷன் எல்லாம் கரெக்டா எடுப்பீங்க. நிறைய பேருக்கு வந்து நான் கொடுக்கற மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் அண்ட் அப்டேட்ஸ்க்கு தவிர்த்து நிறைய பேருக்கு வேற வேற க்வெஸ்டன்ஸ் இருக்கும் உங்க மனசுல. அந்த மாதிரி உங்களுக்கு ரியல் எஸ்டேட் ரிலேட்டட் எந்த க்வெஸ்டன்ஸ் இருந்தாலும் நீங்க எனக்கு கால் பண்ணி சொன்னீங்களனாக்கா நான் உங்களுக்கு அது பர்சனலி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், இல்ல இந்த மாதிரி ரேடியோ அப்டேட்ஸ் மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணாக்கா எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு இன்னும் ஏதாவது க்வெஸ்டன்ஸ் இருந்தது, இல்ல ஏதாவது தெரிஞ்சுக்கணும் ரியல் எஸ்டேட் பத்தினாக்கா நீங்க எனக்கு கால் பண்ணலாம், இல்ல டெக்ஸ்ட் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம். என்னோட நம்பர் 416-888-9492. நீங்க என்னோட சோசியல் மீடியா பேஜஸ்லயும் ஃபாலோ பண்ணலாம், swapteam.ca. Thank you.
3: Real estate market update. மேலதிக விவரங்களுக்கு www.swapteam.ca.
5: Your favorite music on your favorite station 102.7.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552
2: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோர்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்கி இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகல விதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ப்ரோடி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம். 6476694663 கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோர்கேஜ் பெற்று தருகிறார் ரவி ஆனந்தமணி. 6476694663 647 Oh My Home.
3: IP கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்பனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, ஸ்கார்போரோ.
5: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
6: ஈஸியா டியூன் பண்ணுங்க. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

பன்னிரண்டு மணி 48 நிமிடம் வாட்ஸ்அப் ட்ரெண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கோ டிரான்சிட் இன்றைக்கும் லேக் ஷோ ஈஸ்ட் லைனிலே உங்களுக்கு சேவைகளில் தாமதங்கள் இருக்கும் அப்படி என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றது. நேற்று இது தொடர்பாக அறிவிக்கப்பட்டிருந்தது, சிக்னல் ரிப்பேர்ஸ் இருக்கின்றது அப்படி என்று சொல்லி, அதன் காரணமாக இன்றைக்கும் அது தொடர்ச்சியாக காணப்படுகின்றதாம் லைன் ஒன்ல. ஆகவே அதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளலாம். இது எப்போது சரி செய்யப்பட்டு மீண்டும் வளமையான சேவை திரும்பும் அப்படி என்று சொல்லி இதுவரையில் தெரிவிக்கப்படவில்லை. அதே போன்று டிடிசி சொல்லியிருந்த சில விஷயங்களையும் நாங்கள் பார்த்துருந்தோம். அதாவது லைன் ஒன்ல உங்களுக்கு இந்த சம்மர் சீசனிலே ராஜர்ஸ் ஸ்டேடியத்தில் நடைபெறுகின்ற கன்சர்ட் நிறைவு பெற்று நீங்கள் வீடு திரும்பும் போது அந்த கன்சர்ட்டுக்கான டிக்கெட்டை ஓட்டுநர்களிடம் காட்டும்போது நீங்கள் இலவச ரைடை பெறலாம் என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வீக்கெண்ட்லேயே வந்து இதற்கான வாய்ப்பு இருக்க போகிறதாம். புரூனோ மார்ஸ் அவருடைய ஷோ இந்த சனிக்கிழமை தொடங்குகின்றதாம். அதற்கு பின்னர் ஜூன் 6 அதேபோன்று ஜூன் 13 என்று வெவ்வேறு நாட்களிலும் இந்த ஷோஸ் இருக்கும் அப்படி என்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு 25,000 பேர் வந்து இந்த ரைட்ஸை பயன்படுத்தியிருந்தார்கள் அப்படி என்று சொல்லியும் தரவுகள் கூறியிருக்கின்றன. ஒலிவியா சவ் அவர்கள், டொரண்டோவினுடைய மேயோ ஒலிவியா சவ் இது தொடர்பாக என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இப்படி கன்சர்ட்ஸ் முடிவு பெற்று வரும்போது நிறைவு பெற்று வரும்போது மக்கள் பாதுகாப்பாகவும் இலகுவாக வந்து அக்சஸ் பண்ணக்கூடியதாகவும் இருக்கின்ற ஒரு ஆப்ஷனாக இந்த ரைடு இருக்கும் அப்படி என்று சொல்லியும் அவர் கூறியிருக்கின்றார். பாதுகாப்பாக வீடு செல்வதற்கு இது வழிவகுக்கும், அதுவும் இலவசமாக என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏராளமான அதிகரித்த சேவைகளையும் தாங்கள் இதில் வழங்குவோம் அப்படி என்று சொல்லியும் தெரிவித்திருக்கின்றார்கள். நல்ல விஷயம்தான். 12:50 நிமிடம் வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: இந்த கோடையை இசையோடு அர்ப்பரிக்க ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026 கலைமாமணி அனுராதா ஸ்ரீராம், பின்னணி பாடகர் சத்ய பிரகாஷ், சூப்பர் சிங்கர் அபிலாஷ், டொரண்டோ பாடகர்கள் செல்வாஸ் சாஸ்திரா இசைக்குழுவோடு மிக பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி June 6 சரியாக மாலை 6:00 பிக்கரிங் காசினோ ரெசார்ட்டில் ஸ்வர சங்கமம் 2026. டிக்கெட் மாஸ்டர் .ca மூலம் டிக்கெட்டுகள் பெற்றுக்கொள்ளலாம். தொடர்புக்கு 6473365529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் FM and event by Sparkline Entertainment Inc.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி
3: இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன் ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074
4: ஸ்காபரோவில்
5: அகரம் சில்க்,
4: 10,000 சதுரடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
5: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
4: ஃபேஷன் ஜுவல்லரிஸ் விதவிதமான தெரிவுகளில்
5: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
4: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
5: அகரம் பட்டுக்களின் சிகரம்.
6: புதிய வீடு வாங்க நினைக்கின்றீர்களா? நீங்கள் 130,000 வரை சேமிக்கலாம். முதன் முறையாக வீடு வாங்குபவர்களாக இருந்தாலும் அல்லது தற்போது வீடு வைத்திருப்பவர்களாக இருந்தாலும் அரசாங்க திட்டங்கள் மூலம் GST நீக்கம் மற்றும் HST குறைப்பு கிடைக்கலாம். முக்கியமாக இது கடன் அல்ல, நேரடி பண சலுகை. பலருக்கு இந்த வாய்ப்பு இருப்பதே தெரியாது. இது ஒரு குறுகிய கால சலுகை, தவற விடாதீர்கள். மேலதிக விவரங்களை அறிய அழையுங்கள். நவி கனகலிங்கம், 416-371-3998, 416-371-3998. Baseball Real Estate.

ஒரு மணி இரண்டு நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் எங்களுடன் இணைந்திருக்கலாம். ஈஸ்ட் எஃப்எம் .ca மூலம் உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் எங்களுடைய நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழ முடியும். ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அதனுடைய ஆப் கூட நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். அதே போன்று பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகளை நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் ஊடாகவும் யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஊடாகவும் பார்த்துக் கொள்ள முடியும். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 அல்லது eastfm102.7@gmail.com என்ற மின்னஞ்சலும் இருக்கின்றது. அப்படியே நாங்கள் வெளியே வெப்பநிலையை பார்க்க இருக்கின்றோம். வெப்பநிலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது 15 இருக்கின்றது. அதே வழியில் இன்று அதிகூடிய வெப்பநிலை 16 இருக்க போகிறது. 2 இந்த அதிகூடிய வெப்பநிலையை நாங்கள் பெற இருக்கின்றோம். 5 வரைக்கும் மூன்று முழுதாக சூரிய வெளிச்சம் நிறைந்த காணப்படுவதாக இந்த வியாழக்கிழமை இருக்கும். அதே போன்று நாளைக்கு 15 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்க போகிறது. திங்கட்கிழமையிலிருந்து மீளவும் நாங்கள் 20 மேலான வெப்பநிலையை பெற இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, உங்களுக்கு எரிபொருள் விலையில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் இருக்கின்றது. இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 8% எரிபொருள் விலை குறைவடைய இருக்கின்றது.

0: நாங்கள் ஒரு முக்கியமான நேர்காணலோடு இணைந்துள்ள போனோம். குறிப்பாக எங்களுடைய தாயக பகுதிகளை பொறுத்தவரையில் ஒவ்வொரு ஊர்களின் பின்னாலும் ஏராளமான வரலாறுகள் பொதிந்திருக்கின்றன. குறிப்பாக வடக்கு கிழக்கை எடுத்துக்கொண்டால் தமிழர் வாழ்வியலோடு இணைந்தவாறு பல்வேறுபட்ட வரலாறுகள் நிறையவே இருந்திருக்கின்றன. இருந்தாலும் கூட காலப்போக்கில் அவை மறக்கப்படக்கூடிய இழக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே காணப்படுகின்றன. நிவாரண சூழலில் ஒரு தமிழ் சமூகமாக நாங்கள் எங்களுடைய வரலாறுகளை பேணி பாதுகாத்துக் கொள்வது, அத்தோடு ஆவணப்படுத்திக் கொள்வது, அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு தெரியப்படுத்துவது என்பது மிக முக்கியமானதாக காணப்படுகிறது. அதன் ஒரு முக்கியமான முயற்சியாக யாழ்ப்பாண நகரத்தின் வளர்ச்சி வரலாறு என்கின்ற நூல் வெளியிடப்பட இருக்கின்றது. இந்த நூல் வெளியீடு டொரண்டோவிலும் இடம்பெற இருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 24 பிற்பகல் 2 ஸ்காப்ரோ சிவிக் சென்டர் கவுன்சில் சாம்பரில் இந்த நூல் வெளியீட்டு நிகழ்வு இடம்பெறப் போகின்றது. இந்த நூலினை எழுதியிருக்கின்றார் மொரட்டுவ பல்கலைக்கழகத்தின் முதுகலைமாணி பட்டதாரியும் கட்டடக் கலைஞருமான திரு மயூரநாதன் அவர்கள். அவர்கள் எழுதிய இந்த நூல் பற்றிய விவரங்களை நாங்கள் நேரடியாக திரு மயூரநாதன் அவரோடு பேசி தெரிந்து கொள்ளப் போகின்றோம். வணக்கம் திரு மயூரநாதன் அவர்களே.
1: வணக்கம் உங்களுக்கும் ஈஸ்ட் எஃப்எம் வானொலி நேயர்களுக்கும் எனது வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். மிகவும் மகிழ்ச்சி உங்களோடு பேசுவது தொடர்பில். குறிப்பாக இந்த யாழ்ப்பாண நகரத்தின் வளர்ச்சி வரலாறு பற்றிய நூல் தொடர்பில் பேசுவதற்கு முன்னதாக உங்களை பற்றிய சுருக்கமாக அறிந்து கொள்ளலாமா?
1: ஆம், நான் வண்ணார்பண்ணையில் பிறந்து வளர்ந்தவன். என்னுடைய கல்வி முழுவதையும், பாடசாலை கல்வி முழுவதையும் நான் அருகில் இருந்த வைத்தீஸ்வர வித்யாலயத்தில் தான் பெற்றுக்கொண்டேன். அதற்கு பிறகு மொரட்டுவ பல்கலைக்கழகத்துக்கு கழகத்தில் சேர்ந்து கட்டிடக்கலையில் இளநிலை பட்டத்தையும் முதுநிலை பட்டத்தையும் பெற்றுக்கொண்டேன். அதற்கு பிறகு இலங்கையில் சில காலம் பணிபுரிந்த பின் ஐக்கிய அரபு அமீரகத்தில் 23 பணிபுரிந்து விட்டு 2016 மீண்டும் இலங்கைக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் இப்பொழுது வாழ்ந்து வருகிறேன்.
0: பல்வேறுபட்ட தகவலின் ஊடாக உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நகர்த்து வந்திருக்கிறீர்கள். இந்த இலக்கியத்துறை மற்றும் எழுத்துத்துறை மீதான ஈடுபாடு, அவற்றினுடைய பின்னணி பற்றி சொல்ல முடியுமா?
1: ஆம், நான் எழுத்துத்துறை என்று சொன்னால் நான் வந்து படைப்பிலக்கியத்து எழுத்துகளில் ஈடுபடுவதில்லை. நான் வந்து ஆய்வு கட்டுரைகள் அல்லது ஏதாவது என்னுடைய துறை சார்ந்த கட்டுரைகள் எழுதுவதில் தான் நான் ஈடுபட்டிருந்திருக்கிறேன். இதுவரை எனக்கு வந்து நான் பல்கலைக்கழகத்தில் படிக்கிற காலத்திலேயும் சரி, அதற்கு முன்னாலும் சரி, எனக்கு வந்து இந்த மரபு சார்ந்த விடயங்களில் மிகுந்த அக்கறை இருந்தது. அதனால் நான் பல்கலைக்கழகத்தில் என்னுடைய கட்டிடக்கலைத்துறையில் இறுதி ஆண்டுக்கு சமர்ப்பிக்க வேண்டிய கட்டுரை கூட எங்களுடைய பகுதிகளில் இருந்த நாச்சார் வீடுகளை பற்றிய ஒரு கட்டுரையைத்தான் நான் கொடுத்தேன். சோ அதிலிருந்து எனக்கு இந்த மரபு துறைகளில் இருந்த ஆர்வம் காரணமாக ஏராளமான கட்டுரைகளை இது தொடர்பில் நான் எழுதியிருக்கிறேன். இது வந்து இலங்கையிலும் சரி, வெளிநாடுகளிலும் சரி, இதழ்களிலும் பத்திரிகைகளிலும் வெளிவந்திருக்கின்றன.
0: தொடர்ச்சியாக அவ்வாறு மிக முக்கியமாக நீங்கள் சொல்வது மிக முக்கியமான ஒரு விடயம். குறிப்பாக எங்களுடைய இந்த கலாச்சாரமும் சரி, வரலாறும் சரி, பல்வேறுபட்ட சின்னங்களை கதைகளை பல்வேறுபட்ட முக்கியமான கருத்துக்களை கொண்டிருக்கின்றது. அவற்றினை தொடர்ந்து ஆய்வு செய்து வருகின்ற ஒருவராக திகழ்ந்து வருகின்ற இவரான இந்த பயணத்தில் இந்த யாழ்ப்பாண நகரத்தினுடைய வளர்ச்சி வரலாறு பற்றிய ஒரு நூலினை எழுத வேண்டும் என்கின்ற முயற்சியை எவ்வாறு ஆரம்பித்தது?
1: உண்மையில் இந்த எண்ணம் எனக்கு ஏற்பட்டது நான் ஐக்கிய அரபு அமீரகத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்த காலத்தில் தான். என்னென்னு சொன்னால், இந்த உங்களுக்கு தெரியும், 1619 வந்து எங்களுடைய யாழ்ப்பாண ராஜ்யத்தை போர்த்துகேயர் கைப்பற்றி தங்களுடைய நேரடி ஆதிக்கத்துக்குள்ள கொண்டார்கள். 2 நல்லூரில் இருந்ததுக்கு பிறகு அவர்களுடைய தலைமை இடத்தை வந்து இன்றைக்கு கோட்டை இருக்கிற பகுதிக்கு மாற்றி கொண்டார்கள். அப்பொழுது அந்த இடத்துல ஒரு கோட்டையையும் நகரத்தையும் கட்டத் தொடங்கினார்கள். சோ இதுதான் எங்களுடைய யாழ்ப்பாணத்தினுடைய தோற்றம் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது இந்த நவீன யாழ்ப்பாணத்தின் தோற்றம். சோ இந்த காலம், இந்த இது 1621 நிகழ்ந்தபடியால் 2021 யாழ்ப்பாண நகரம் 400 நிறைவு செய்கிறது என்ற எண்ணம் ஏற்பட்ட பொழுது, சோ இதை நினைவு கூறும் விதமாக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற அளவில் நான் இந்த நூலை எழுதலாம் என்று எண்ணினேன். சோ அந்த அடிப்படையில தான் அங்க இருந்த காலத்திலேயே, ஐக்கிய அரபு அமீரகத்துல இருந்த காலத்திலேயே நான் இதற்குரிய தகவல்களை சேகரிக்க தொடங்கி, பிறகு யாழ்ப்பாணம் வந்ததுக்கு பிறகு மேலதிக தகவல்களை பெற்று இந்த நூலை எழுதி முடித்தேன்.
0: எனவே யாழ்ப்பாண மக்கள் என்பதோடு மட்டுமல்லாமல் எங்களுடைய ஈழத்து தமிழ் மக்கள் மத்தியில் இந்த வரலாறுகளை எடுத்துச் செல்வது என்பது ஒரு முக்கியமான விடயமாக காணப்படுகிறது. இவ்வாறான சூழலில் இந்த யாழ்ப்பாண நகரத்தின் வளர்ச்சி வரலாறு பற்றிய நூல் ஏன் எங்களுடைய சமூகத்துக்கு முக்கியமானதாக இருக்கின்றது கருதுகிறீர்கள்?
1: உண்மையில் வந்து இப்ப யாழ்ப்பாண நகரத்தினுடைய வரலாறு பற்றி ஒரு நூல் எழுதியவர்கள் மிக மிக குறைவு. ஒன்று ரெண்டு கட்டுரைகள் வந்திருக்கின்றன, அதுவும் வந்து மிகவும் சுருக்கமான கட்டுரைகள் தான். ஆனால் இது ஒரு நூலாக விரிவான விவரங்களோடு எழுதினது வந்து மிக மிக குறைவு. இதுக்கு முக்கியமா பல காரணங்கள் இருக்கு. ஒன்று வந்து இந்த யாழ்ப்பாண நகரம் வந்து அந்நியர்களால் உருவாக்கப்பட்டது, அது எங்களுடைய வரலாறு அல்ல என்ற ஒரு எண்ணமும் இருந்தது மக்களுக்கு. அதனால இதை பற்றி அவர்கள் பெரிதாக அக்கறைப்படவில்லை. நாங்கள் வந்து அந்நியர் ஆட்சி காலத்துக்கு முந்தின வரலாற்றை அறிவதற்கு அல்லது ஆராய்ச்சி செய்வதற்கு எடுக்கின்ற முயற்சியை இந்த நகரத்தினுடைய வரலாற்றை ஆராய்ச்சி செய்வதற்கு நாங்கள் எடுக்கவில்லை என்றுதான் சொல்ல வேணும். அந்த அளவில் இந்த புத்தகத்துல வந்து நான் முதல் முதலாக இந்த நகரத்தை ஆராய்ச்சி செய்து அதனுடைய பல்வேறு விடயங்களை இதுல எடுத்து காட்டியிருக்கிறேன். சோ அந்த அளவில் இது எல்லாருக்கும் எங்களுடைய முக்கியமாக எங்களுடைய தலைமுறையைச் சேர்ந்தவர்களுக்கு இது மிகவும் ஆர்வத்துக்குரியதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இளந்தலைமுறையினருக்கும் தங்களுடைய வரலாற்றை, தங்களுடைய பின்புலத்தை, தங்களுடைய வேர்களை அறிந்து கொள்வதற்கு இது ஒரு முக்கியமான நூலாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த நூல் தமிழ்ல இருக்கிறபடியா எங்களுடைய இளைஞர்கள், வெளிநாடுகளில் இருக்கிறவர்கள், தமிழ் தெரியாமல் இருக்கிறவர்கள் வந்து இதை வாசிக்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கக்கூடும். விரைவில் இது ஆங்கிலத்திலும் வெளியிடுவதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் என்றதை நாங்கள் சொல்ல விரும்புகிறேன்.
0: கண்டிப்பாக மிக முக்கியமான ஒரு வரலாற்று காலப்பகுதியை எடுத்திருக்கிறீர்கள். நீங்கள் சொன்னது போலவே இவ்வாறு அந்நியரின் ஆதிக்கத்தில் இருந்தாலும் கூட அந்த மக்கள் நாங்கள் தான், எங்களுடைய மக்கள் தான், அது எங்களுடைய வரலாறு தான், அது முக்கியமாக ஆவணப்படுத்தப்பட வேண்டியது அவசியமானது. இப்போது இந்த நூல் வெளியீட்டு நிகழ்வு இடம்பெற இருக்கின்ற சூழலில், குறிப்பாக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 24ஆம் தேதி ஸ்காப்ரோ சிவிக் சென்டர் கவுன்சில் சேம்பரில் 150 பொரோ டிரைவ் டொரண்டோவில் இந்த நூல் வெளியீட்டு நிகழ்வு இங்கு இடம்பெற போகின்றது. இவ்வாறான சூழலில் டொரண்டோவால் தமிழ் மக்கள் உங்களுடைய கருத்து என்ன? எடுத்துள்ளார்களே,
1: என்னுடைய கருத்து என்னவென்று சொன்னால், இந்த நூல் வெளியீடு தொடர்பில் இந்த நூலை சகலரும், எங்களுடைய தமிழ் மக்கள், குறிப்பாக எங்களுடைய தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் வாங்கி அதை தமிழ்ல வாசிக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். இரண்டாவதுல பல விடயங்களை நான் சற்று வித்தியாசமாக எடுத்தாண்டிருக்கிறேன். முக்கியமா பாத்தீங்கன்னு சொன்னா, இதுவரையில யாழ்ப்பாணத்தை பற்றி, அதாவது நகரத்தை பற்றி இல்லாவிட்டாலும் பொதுவாக யாழ்ப்பாணத்தை பற்றி எழுதின நூல்களை நீங்கள் பாத்தீங்கன்னா, அது ஒரு அரசியல் வரலாறு என்ற நோக்கிலேயோ இல்லாட்டி ஒரு பொருளாதார வரலாறு என்ற நோக்கு நிலையிலேயோ இருந்துதான் அது எழுதப்பட்டிருக்கின்றது. இந்த நூலை நான் வந்து ஒரு பௌதீக வளர்ச்சி என்ற அளவில் தான் இதை எழுதியிருக்கிறேன். அதாவது நான் ஒரு கட்டிட கலைஞன் என்றபடியா இல்ல, எனக்கு வந்து இந்த பௌதீக வளர்ச்சி என்ற விடயம்தான் கூடுதலாக நான் எடுத்தாளக்கூடிய ஒரு விஷயம். சோ அந்த அளவில் வந்து எப்படி இந்த நகரம் வந்து எல்லைகள் வளர்ச்சி அடைந்தது, எப்படி வீதிகள் எல்லாம் எப்படி வளர்ச்சி அடைந்தன, இங்கே குடியிருப்புகள் எவ்வாறு புதிதாக தோற்றம் பெற்றன, அதற்குரிய பின்னணிகள் என்ன. உண்மையில இது அரசியல் வரலாறு, பொருளாதார வரலாறு இல்லை என்றாலும் கூட அந்த பின்னணிகள்ல தான் இந்த வளர்ச்சிகளை நான், இந்த பௌதீக வளர்ச்சிகளில நான் பார்த்து எழுதியிருக்கின்றேன். சோ இந்த வித்தியாசமான ஒரு அணுகுமுறை வந்து இதுவரையும் நாங்கள் எங்கள்ட்ட யாழ்ப்பாண வரலாற்றை பொறுத்தவரையில எழுதவில்லை என்று தான் நான் நினைக்கிறேன். சோ அந்த அளவில் இதை மக்கள் எல்லாம் வாங்கி வாசித்து இதனுடைய கருத்துக்களை இல்லாட்ட இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எனக்கு சொன்னால் அது அடுத்த பதிப்புகள் வெளியாகும் பொழுது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன்.
0: கண்டிப்பாக. எனவே ஒரு முக்கியமான கோணத்தில் உங்களுடைய இந்த நூலானது எழுதப்பட்டிருக்கின்றது, அது இப்பொழுது மக்களுக்காக கொண்டுவரப்பட்டிருக்கின்றது. எனவே அதற்குரிய ஆதரவினை மக்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய தமிழ் மக்கள் வழங்குவார்கள் நம்பிக்கொண்டு நன்றி திரு மயூரநாதன் அவர்களே, எங்களுடைய நேரத்துக்கும் இந்த நூல் வெளியீடு சார்ந்து, நூல் சார்ந்து பேசிய கருத்துக்களுக்கும், தொடர்ச்சியான உங்களுடைய முயற்சிகளுக்கும் நாங்கள் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு வாய்ப்பான பொழுதில் பேசலாம். நன்றி.
1: நன்றி. இந்த என்ன நேர்காணல் செய்த உங்களுக்கும், இதை கேட்டுக்கொண்டிருந்த உங்களுடைய வானொலி நேயர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: நன்றி. என் நெஞ்சில் குடிய

0: நாலு விஷயம் Ajax Nissan and Infiniti il ippodu limited time 0% offers 2026 Nissan Rogue S 0% lease for up to 3 years 2026 Nissan Rogue Platinum 0% finance for up to 5 years 2026 Nissan Leaf 0% lease and finance for up to 5 years 2025 Infiniti QX50 0% finance and lease for up to 5 years அத்துடன் 2 years free oil changes உங்கள் கிரெடிட் லோ ஆக இருந்தாலும் வாகனம் ஒன்றை பெறும் வாய்ப்புள்ளது தமிழில் பேச முகம் 437-477-7960
1: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி
2: அது சரி
1: உங்களுக்கு ஆடி கார்
2: என்னது
1: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு
3: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள் $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்
4: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்
3: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி
4: 416-900-4599
5: Dream Door Inc. ஷியாமின் பிரதான அனுசரணையில் கனேடிய TMS VS தேவேந்திரனின் ராஜகீதம் எதிர்வரும் ஜூன் மாதம் 6 மாலை 6:30 மணிக்கு சைனீஸ் கல்ச்சரல் சென்டர் மண்டபத்தில் ஹரிஹர சுதன்
6: கலர் ரிப்பன்
5: சுரேஷ் கிருத்திகா உட்பட பிரபல கனேடிய கலைஞர்கள் 7 இசையில் வழங்கும் ராஜகீதம் மேலதிக விவரங்களுக்கு 2892729563
7: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன் மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் வழங்கும் சரவண பவன் ஸ்காப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல் நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம் மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன் தொலைபேசி 416-293-7755
8: வினோத இல்லம் ஸ்காப்ரோ பகுதியில் முதியோர்கள் தங்கி வாழ சகல வசதிகளோடும் இயங்குகின்றது 24 கண்காணிப்பு அனுபவம் வாய்ந்த PSW பணியாளர்களின் கனிவான பராமரிப்பு மருத்துவர் வருகை மருத்துவ ஆலோசனை இரத்த பரிசோதனை உடல் பயிற்சி அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப உணவு மற்றும் அனைத்து வசதிகளும் அமைந்துள்ளன முன்கூட்டியே பெயர்களை பதிவு செய்யலாம் விவரங்களுக்கு நந்தன் 416-560-4351 கவிதா 647-638-8427
0: என்றும் இசையுடன்
9: ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்
0: 102.7

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: டொரண்டோ பியர்சன் சர்வதேச விமான நிலையத்தில் கடந்த 2023 இடம்பெற்ற பாரிய தங்கக்கடத்தலின் முக்கிய சந்தேக நபரான விமான நிலைய ஊழியர் ஏற்கனவே காவல்துறையால் கண்காணிக்கப்பட்டு வந்தவர் என செய்திகள் வெளியாகியுள்ளன. குறித்த கடத்தலுக்கு முன்னதாகவே விமான நிலையத்தில் இடம்பெற்ற 3 போதை மருந்து கடத்தல் சம்பவங்களுடன் அந்நபர் சம்பந்தப்பட்டுள்ளார். கனடாவின் மிக பாரிய விமான நிலையத்தின் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளுக்கு குற்ற பின்னணிகளை கொண்டவர்கள் எவ்வாறு அனுமதிக்கப்பட்டார்கள் என்ற கேள்வியினை இத்தகவல்கள் ஏற்படுத்தியுள்ளன. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய் ஆட்சியமைக்க ஆதரவளித்த கட்சிகள் அமைச்சரவையில் பங்கேற்கும் அழைப்பினை தமிழக வெற்றிக் கழகம் பகிரங்கமாக விடுத்த நிலையில் ஆட்சியில் பங்கேற்பதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி அறிவித்துள்ளது. அக்கட்சியின் 2 உறுப்பினர்கள் தாவீக அரசுக்கு ஆதரவளித்திருந்தனர். இந்நிலையில் பாபநாசம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஷாஜகான் சிறுபான்மையின நலத்துறை அமைச்சராக பதவியேற்பார் என அறிய முடிகின்றது. அதேவேளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான ஆட்சியில் பங்கேற்கும் எனவும் அதன் சட்டமன்ற உறுப்பினர் வன்னியரசு ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சராக பதவியேற்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அமைச்சரவையில் பங்கேற்பதனால் திமுக கூட்டணியிலிருந்து அக்கட்சிகள் வெளியேறும் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்த விசாரணைகள் தற்போதைய அரசாங்கத்தினால் திட்டமிட்டு திசை திருப்பப்படுவதாக பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சே சாடியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் பின்னர் கைது செய்யப்பட்டிருந்த பிள்ளையானுடன் ராஜபக்சேக்களை தொடர்புபடுத்த முயற்சிக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். மஹிந்த, நாமல் ராஜபக்சே மற்றும் பசில் ஆகியோர் பிள்ளையானை சிறையில் நேரில் சந்தித்ததாக சட்ட அதிபர் நீதிமன்றுக்கு அறிவித்திருந்தார்.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம் 102.7 ஈஸ்ட் FM.

0: நாலு விஷயம்
1: எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் .ca.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
3: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
4: ஹாய், எப்படி இருக்கீங்க? பிள்ளைகள் எல்லாம் நல்லா வளர்ந்திருப்பினம் என்ன?
5: ஓமோம், இப்ப வீட்டுல சும்மா இருக்கிறதான் கஷ்டமா இருக்கு. பிரயோசனமா ஏதாவது செய்யலாமண்டி யோசிக்கிறேன்.
4: அதுக்கு என்னட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. GRS காலேஜ்ல ஃபுட் சர்வீஸ் வர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ் செய்யுங்க. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் செக்டர்ல இருக்கிறதால நிறைய வேலை வாய்ப்புகளும் இருக்கு. இப்பவே கால் பண்ணுங்க GRS காலேஜ், 416-292-2455. 416-292-2455.
6: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் மே 21, 22, 23 தேதிகளில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான VIP லிஸ்டில் முன்கூட்டியே இணையுங்கள். லிமிடெட் இடங்களே உள்ளதால் தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின், 4378607002, 4378607002. ஆரதி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட் மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டுவேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயில் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
2: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் FM
0: 102.7.

6:46 எஸ்டெஃப்எம் ஊடாக ரொண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பலி சார்ந்து அடிட்டு இருக்காங்களாம், விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. என்ன விஷயம்னு சொன்னால், இன்று காலையிலே 8:15 அளவில் மாக்கத்திலே மிங்கே அவென்யூ அண்ட் பேரோக் அவென்யூ சந்திப்புக்கு அருகே யோக் ரிஜினல் போலீஸார் வந்து அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். என்ன விடியம் அப்படின்னு சொன்னால், ஒரு காயோடி வந்து 16 வயதான ஒரு பெண் சிறுமியை வந்து கடித்திருக்கின்றது. உடனடியாக எமர்ஜென்சி குரூ அந்த இடத்திற்கு வந்து வரை ஹாஸ்பிட்டலுக்கு சிறிய காயங்களோடு அனுப்பியிருந்தார்களாம், பாராமெடிக்ஸ் சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. எப்படி இந்த பெண்ணை வந்து இந்த காயோடி வந்து தாக்கியது அப்படின்னு சொல்லி விசாரணைகள் நடைபெறுகின்றனவாம். போலீசார் வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இது தொடர்பாக அறிவுறுத்தி இருக்கின்றார்கள், அவதானமாக இருக்கும்படி. அது மாத்திரமல்ல, மாக்கம் அனிமல் சர்வீசஸுக்கு வந்து சர்வீசஸ் வந்து இந்த காயோடியை வந்து லொக்கேட் பண்ணுவதற்கு தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லியும், எப்படி இதை என்கவுண்டர் பண்ணுவது என்று சொல்லியும் யோசித்துக் கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அடிக்கடி எங்கள் நெய்பர்ஸ்லாம் அந்த கயோடியை வந்து பார்க்கக்கூடியதாக இருந்தது, கிட்ட சில பொடி கடிச்சு வச்சிருக்கிறது, அதிக அவதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி போலீசாரும் இப்போது சொல்லியிருக்கின்றார்கள். பேசாம கயோட்டியை பிடிச்சு உள்ள போட்டுட்டா பிரச்சனையே இல்லை. சரி, அடுத்த விஷயம் நாங்க பார்க்கலாம். இப்படி

நிரந்தர குடியுரிமையை பெற்றிருக்கின்றார். மசாச்சூசட்ஸ் பகுதியிலே வந்து பாஸ்டனுக்கு நோத்புரத்திலே இருக்கின்ற சாகஸ் என்று சொல்லப்படுகின்ற நகரில் தான் இவர் இருந்திருக்கின்றார். இவர் என்ன விஷயம்னு சொன்னால், இருந்ததெல்லாம் பிரச்சனையே இல்லை. இவர் கனடாவில் வந்து ஓட் பண்ணியிருந்தாருன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இவர் என்ன செய்திருக்கிறாருன்னு சொன்னால், தன்னை ஒரு அமெரிக்க சிட்டிசன் என்று காட்டிக்கொண்டு, அது மாத்திரமில்லை பல ஃபெடரல் எலெக்ஷனில் வந்து நான் ஓட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்றெல்லாம் சொல்லி இவர் இவ்வாறு ஏராளமான எலெக்ஷன்ஸில் வந்து அன்லாஃபுல்லாக வந்து ஓட் பண்ணியிருக்கிறாராம். சட்டத்துக்கு விரோதமான முறையிலே அமெரிக்க எலெக்ஷனில் வந்து தேர்தலில் இவர் வாக்களித்திருக்கின்றார். இதை எப்படி செல்லுபடியாகும்? இதனால தான் இப்போது இவருக்கு ஏராளமான சார்ஜஸ் வந்து வழங்கப்பட்டிருக்கிறதாம். இவர் சட்டத்துக்கு விரோதமான முறையில் வந்து இப்படி வாக்களித்திருப்பது வந்து அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. மோசடி தெரிந்தே வந்து இவர் இப்படியான மோசடியை செய்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லி இவர் இப்போது ஜூன் மாதம் கோர்ட்டில் வந்து ஆஜர்படுத்தப்பட இருக்கின்றார்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. இது நிரூபிக்கப்பட்டால் இவருக்கு வந்து 1-5 ஆண்டுகள் சிறை இருக்கலாம். அதோடு இவருக்கான அந்த ஃபைன் என்பது 1,00,000 to 2,50,000 அமெரிக்க டாலர்ஸ் வரையில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 1:49 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: மாதிரி
1: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
2: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417 முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெறுமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50% அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. ஒரு பாடத்துக்கான கட்டணமாக $15, இரண்டு பாடங்களுக்கான கட்டணமாக $25 மறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கு விண்ணப்ப முடிவு திகதி May 31 ஆகும். 416-726-4417
3: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லெமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTAக்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் அண்ட் Shepherd Sandipal, Good Life Flooring. 416-293-0550. 416-293-0550. goodlifeflooring.ca.
4: செய்யலாம்.
2: உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித்தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன், 416-727-1930. கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ்.
1: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 Markham Road, Unit 5, Markham, New Delhi Dry Plaza, 905-667-7200.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: நேரம் 2:01. ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த வேளையில் வெளியே நாங்கள் வெப்பநிலையை பார்க்கலாம். 15 இருக்கின்றது. அதே வேளையில் இன்றைய அதிகூடிய வெப்பநிலை 15 என்று சொல்லி இப்போது எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. நாளைக்கும் 15 தான். அதே வேளையில் இன்றைக்கு 5 வரைக்கும் மூன்று முழுதாக சூரிய வெளிச்சம், 6 சூரிய வெளிச்சமும் மிகவும் இணைந்த பொழுதாக இருக்கப் போகிறது. நாளைக்கு கொஞ்சம் கிளவுடியாக இருக்கும்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் கொஞ்சம் 11-15 இப்படி இருந்தாலும் வருகின்ற திங்கள்ல இருந்து 20 மேலான வெப்பநிலையை நாங்கள் மீண்டும் பெற இருக்கின்றோம். எரிபொருள் விலையை பார்த்தால் நள்ளிரவுக்கு பின்னர் 8% குறைவடைய இருக்கின்றது என்று சொல்லி அந்த மகிழ்ச்சியான செய்தியும் உங்களுக்கு இருக்கின்றது. அதேபோன்று சில சர்க்கிள் கே, அதாவது எஸ்ஓ கேஸ் ஸ்டேஷன்ஸில் 3-7 10% குறைவாக உங்களுக்கு எரிபொருள் விலை கிடைக்க இருக்கிறது. ஃபியூல் டிஏ முன்னிட்டுன்னு சொல்லியும் தெரிவித்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ஒன்டாரியோவில் இருக்கின்ற சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு ஒவ்வொரு ஃபில்லப்புக்கும் $1 படி அது கிடைக்க இருக்கின்றதாம். $50,000 வரை மேட்ச் பண்ணப்படும். அதே போன்று கிட்டத்தட்ட $100,000 இந்த நன்கொடையாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2:03 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

2:08 எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அபிமான ஆல்பியன் வெப்சைட் சென்ட்ரல் பார்க்கை மற்றும் யோக் சினிமாஸில் இப்போது சூர்யா நடிப்பில் கருப்பு, தனுஷ் நடிப்பில் கர ஆகிய திரைப்படங்களை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு ஆல்பியன் வெப்சைட் சென்ட்ரல் பார்க்கை மற்றும் யோக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள். அதேபோன்று இந்த சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலே டோர்ஸ் ஓபன் டொரண்டோ நடைபெற இருக்கின்றது. இதிலே வந்து 160 மேலான இடங்களை வந்து நீங்கள் இலவசமாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்பதை சிட்டி ஞாபகப்படுத்தியிருக்கின்றது. காலை 10 மாலை 5 வரைக்கும் நிறைய ஏராளமான ஹிஸ்டரிக்கான யூனிக்கான பில்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் உள்ளே சென்று பார்க்கக்கூடியதாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லி. இன்ட்ரெஸ்டிங்கான புதிய பில்டிங் ஆகட்டும் அல்லது ஹிஸ்டாரிக்கல் சைட்ஸ், ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லி பல விடயங்களை நீங்கள் அதில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2:09 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங் 416-626-8421 416-626-8421.
1: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸ் உடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
0: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
0: Scarborough Convention Center, Brighton Convention Center, எப்பவுமே ஒரு படி மேல.
2: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். சாரீஸ் $400, ஷல்வார்ஸ் $500, சாரி பிளவுஸ் $5, ஷர்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டிஸ் ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, காப்புகள் தோடுகள் செயின்ஸ் ஃப்ரம் $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடை தெரிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல், 2950 பர்ச் மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச் மவுண்ட் அண்ட் ஃபின்ச், 416-474-1016.
3: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
4: ஸ்கார்பரோவில் வார்டன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
5: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
4: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
5: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
4: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், சுவீட் 6A, ஸ்கார்பரோ, 416-649-63.
6: வானலையில் தமிழ் வாசம், ஈஸ்ட் FM 102.7.

0: 2:21 எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ரெண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வீக்கெண்ட்லேயும் ஏராளமான நிகழ்வுகள் இடம்பெற இருக்கின்றன. அது மாத்திரமல்ல, டவுன் டவுன் பதிவில் செல்பவர்கள் அதையும் கவனித்துக் கொள்ளுங்கள். அது மாத்திரமல்லாமல் பொது போக்குவரத்துக்களை பயன்படுத்துபவர்கள் அதில் மாற்றங்களும் இருக்கும், ஆகவே அதையும் பார்த்துக் கொள்ளும்படியும் கேட்கப்பட்டிருக்கின்றீர்கள். சரி, அந்த விடயத்தோடு நாங்கள் இப்பொழுது தடைக்கம் எங்கே செல்ல போறோம் என்று சொன்னால், வீடு விற்பனை முகவர் லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளப் போகின்றோம்.
1: பிபியில் உங்களுக்கான புத்தம் புதிய செமி டிடாச் வீடு ஒன்றினை $700,000 இருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பினை இன்றைய நாளில் லக்ஷன் கந்தசாமி தந்து கொண்டிருக்கின்றார். குறிப்பாக இப்பொழுது புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு நீங்கள் ஒரு செமி டிடாச் வீட்டினை $700,000 ஆரம்ப விலையிலிருந்து பிட்பியில் மிகச்சிறந்த லொகேஷனில் சொந்தமாக கொள்ள முடியும். குறிப்பாக இந்த வீடுகளை பொறுத்தவரையில் அனைத்து அப்ளையன்சஸும் ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறன. அது மட்டுமில்லாமல் ஏர் கண்டிஷனிங் கூட ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறவை. குறிப்பிடத்தக்கது, மெயின் ஃபுளோரில் 9-foot சீலிங் மற்றும் ஹார்ட் வுட் ஃப்ளோரிங் ஆகியனவும் கிடைக்கப்பட போகின்றன. 2027 ஆண்டிலேயே இந்த வீடுகள் க்ளோசிங்கினை கொண்டிருக்கின்றன. நீங்கள் லக்ஷகந்த சாமியை மேலதிக விவரங்களுக்கு அழைக்க முடியும். குறிப்பாக இந்த வீடுகளுக்கான எக்ஸ்க்ளூசிவ் சேல் இவெண்ட் நாளைய தினம் மதியம் 1 மணியிலிருந்து மாலை 7 மணி வரை இடம்பெற இருக்கிறது. நீங்கள் முன்கூட்டியே லொட்களை ரிசர்வ் செய்வதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இந்த வாய்ப்பு அமைய போகிறது. அழையுங்கள் லக்ஷகந்த சாமி 416-888-8044 ஹைவே 412 மற்றும் அனைத்து வசதிகளுக்கு அண்மையில் விட்பியில் கட்டப்படுகின்ற புத்தம் புதிய வீடுகள் செமி டிடாச் வீடுகளின் ஆரம்ப விலை $700,000 ஆக இருக்கின்றது. HST ரீபேட் இந்த விலைக்கு உள்ளிடப்பட்டிருக்கிறது. அது வழியில் நீங்கள் டபுள் கராஜ் டிடாச் வீடுகளை கூட $1 million ஆரம்ப விலையிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். இந்த டிடாச் வீடுகளில் அப் டு 3300 ஸ்கொயர் ஃபீட் வரையிலான டிடாச் வீடுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று குறிப்பிடத்தக்கது. இந்த அனைத்து வீடுகளுக்கும் அனைத்து அப்ளையன்சஸும் ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறன. அதே வழியில் ஏர் கண்டிஷனிங் கூட ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. மெயின் ஃபுளோரில் 9-foot சீலிங் கிடைக்கப்பெற போனது. மெயின் ஃபுளோரில் உங்களுக்கு ஹார்ட் வுட் ஃப்ளோரிங் கூட கிடைக்கப்பெற இருக்கிறமையும் இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. எனவே மிகச்சிறந்த லொகேஷன் உங்களுடைய மக்களுக்கு கூட மிக பரிச்சயமான ஒரு பகுதியில் உங்களுக்கான புத்தம் புதிய ஒரு வீட்டினை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த HST ரீபேட் 1000 குறிப்பாக புத்தம் புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் இந்த HST ரீபேட் $130,000 வரையில் வழங்கப்படுகின்றது. இதனை அடிப்படையாக கொண்டு இவ்வாறு $700,000 ஆரம்ப விலையிலிருந்து உங்களுக்கான ஒரு செமி டிடாச் வீட்டினை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பாக இந்த வாய்ப்பு லக்ஷன் கந்தசாமி அலைப்படுத்தி தரப்பட்டிருக்கிறது. 2027 ஆண்டில் இந்த வீடுகள் க்ளோசிங்கினை கொண்டிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் நாளைய தினம் எக்ஸ்க்ளூசிவ் சேல் இவெண்ட் இடம்பெற இருக்கின்றது. நாளைய தினம் மதியம் 1 மணியிலிருந்து மாலை 7 மணி வரையில் இந்த எக்ஸ்க்ளூசிவ் சேல் இவெண்ட்டில் நீங்கள் லக்ஷன் கந்தசாமி அழைத்த அப்பாயின்மெண்ட் மேக் பண்ணிவிட்டு பங்கேற்க முடியும். முற்கூட்டியே நீங்கள் லொக்களை ரிசர்வ் செய்து கொள்ள முடியும். அழைக்கலாம் விவரங்களுக்கு 416-888-8044 416-888-8044

0: நல்ல பாட்டு நாலு விஷயம்.
1: East FM, Tamil, Seidigal.

0: டொரண்டோவின் ராஜஸ் அரங்கத்தில் நிகழ்வுகளை பார்த்துவிட்டு திரும்புவோர் இலவசமாக டிடிசியில் பயணிக்கும் வசதிகள் இந்த கோடை காலத்திலும் வழங்கப்படுகின்றன. நிகழ்வுகளில் பங்கேற்றமைக்கான அனுமதி சீட்டுகளை காண்பித்து இந்த இலவச பயணத்தை மக்கள் பெற்றுக் கொள்ள முடியும். ரசிகர்கள் வீடு திரும்புவதற்கான நம்பகரமான வழியாக இந்த இலவச பயண வசதிகள் இருக்கும் என டொரண்டோ நகர முதல்வர் ஒலிவியா சவ் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசின் மிகவும் எதிர்பார்ப்புக்குரிய அமைச்சரவை விரிவாக்கம் இன்று இடம்பெற்றுள்ளது. 23 அமைச்சர்கள் ஆளுநர் முன்னிலையில் பதவியேற்றதை அடுத்து அமைச்சர்களின் எண்ணிக்கை 33 அதிகரித்துள்ளது. இவர்களில் அமைச்சர் செங்கோட்டையனை தவிர ஏனைய அனைவரும் புதியவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேவேளை திமுக கூட்டணியிலிருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணியை ஆரம்பித்துள்ள காங்கிரசுக்கும் 2 அமைச்சர்கள் வழங்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் 74 ஆண்டுகளின் பின்னர் முதல் முறையாக தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைவதுடன் 59 ஆண்டுகளின் பின்னர் காங்கிரஸ் உறுப்பினர்கள் அமைச்சர்களாக பதவி வகிக்க உள்ளனர். அத்துடன் தமிழக அரசில் வரலாற்றில் முதல் முறையாக 4 பெண் அமைச்சர்கள் இம்முறை இடம்பெற்றுள்ளனர். அவிநாசியின் 28 வயதான சட்டமன்ற உறுப்பினர் கமலி மிகவும் வயது குறைந்த அமைச்சராகவும் பதவியேற்றுள்ளார். இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவின் மட்டக்களப்பு விஜயம் தமிழ் மக்களிற்கு ஏமாற்றத்தையே தந்துள்ளதாக தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளைய தம்பி ஸ்ரீநாத் பாராளுமன்றில் விசனம் வெளியிட்டுள்ளார். தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்ற அரசியல் தீர்வு தொடர்பாகவோ நீதி வழங்கல்கள் குறித்தோ மாகாண சபை தேர்தல்கள் பற்றியோ மட்டக்களப்பு விஜயத்தில் ஜனாதிபதி இக்கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை என்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: எத்திசையும் எங்களிசை ஈஸ்ட் FM 102.7.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
0: 4165085052 4165085052. அங்குதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
2: அவங்கட ஆபீஸ் அங்க இருக்கு.
3: Fantast Family Dental Clinic, 1001 Center Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefieldicum Idail. இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
0: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபிட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து 1 வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
4: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விட அருது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
5: The station with the best music.
6: It's East FM.
7: It's East FM.
8: Feel the power. Feel the bass. 102.7 FM.

0: 12:46 தேதியை பார்த்தீங்கன்னா மே மாதம் 21 சரி, இந்த வேளையில் நாங்கள் மீளவும் வீடு விற்பனை முகவர் லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ள போன்றோம்.
1: சிக்கவரங்கில் உங்களுக்கான புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோல் சொன்னை 650,000 டாலர்கள் ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பினை லக்ஷ்மணந்த சாமி எடுத்து வந்து கொண்டிருக்கின்றார். குறிப்பாக புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் 130,000 டாலர் வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு பிக்கரிங்கில் ஒரு ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோசினை நீங்கள் 650,000 டாலர்கள் ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாக கொள்ள முடியும். லிமிடெட் எண்ணிக்கையிலான நூல்கள் மாத்திரமே இந்த விசேட விலையில் உங்களுக்காக கிடைக்கப்படுகின்றன. 2027 செப்டம்பரில் இந்த டவுன் ஹோஸ்டனுடைய க்ளோசிங் வருகின்றது. மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் லக்ஷ்மணந்தசாமி அழைக்க முடியும். பப்ளிக் ரிலீஸுக்கு வருவதற்கு முன்னதாக ப்ரையாரிட்டிய அக்சஸின் அடிப்படையில் லக்ஷ்மணந்தசாமி ஊடாக நீங்கள் இந்த நூல்களை பதிவு செய்து கொள்ள முடியும். 416-888-8044 குறிப்பாக பேக்யார்டுடன் கூடிய டவுன் ஹவுஸ்கள் கூட 1530 ஸ்கொயர் ஃபீட் அளவிலான 2-story டவுன் ஹவுஸ்கள், எந்த விதமான மெயின்டெனன்ஸ் இல்லாத ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள், பேக்யார்டுடன் கூடிய டவுன் ஹவுஸ்கள் ஆரம்ப விலை 685,000 டாலர்கள். அதுவரையில் 1800 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கிற டவுன் ஹவுஸ்கள் 712,000 டாலர்கள். 1900 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கிற டவுன் ஹவுஸ்கள் கூட 722,000 டாலர்கள் ஆரம்ப விலையாக காணப்படுகின்றது. இந்த ஆரம்ப விலைகளுக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறமே இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. எனவே புதிய வீடு ஒன்றை வாங்குகின்ற எண்ணத்தில் இருக்கின்றீர்கள், கட்டுப்படியான விலையில் உங்களுக்கான இல்லத்தினை அமைத்துக் கொள்ளுகின்ற எண்ணத்தில் இருக்கின்றீர்கள், உங்களுக்கான மிகச்சிறந்த வாய்ப்பு. புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் 130,000 டாலர் வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த HST ரீபேட் காரணமாக நீங்கள் இவ்வாறு பிக்கரையில் ஒரு ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை 650,000 டாலர்கள் ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பாக இந்த வாய்ப்பு காணப்படுகின்றது. லக்ஷ்மணந்தசாமி விவரங்களுக்கு அழைக்கலாம். 416-888-8044 குறிப்பாக லிமிடெட் எண்ணிக்கையிலான நோட்கள் மாத்திரமே இந்த எக்ஸ்க்ளூசிவான விலையில் உங்களுக்கு கிடைக்கப்படுகின்றன. ஆரம்ப கட்ட விலைகளாக இந்த விலைகள் காணப்படுகின்ற மிகை குறிப்பிடத்தக்கது. நேரடியாக நாங்கள் இந்த செயலிலிருந்து விவரங்களை எடுத்து வந்து கொண்டிருக்கிறோம். 2027 செப்டம்பரில் இந்த வீடுகள் க்ளோசிங்கினை கொண்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் 1530 ஸ்கொயர் ஃபீட் அளவிலான பேக்யார்டுடன் கூடிய 2-story ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை கூட 685,000 டாலர்கள். 1800 ஸ்கொயர் ஃபீட் அளவிலான டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை 712,000 டாலர்கள். 1900 ஸ்கொயர் ஃபீட் அளவிலான டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை கூட 722,000 டாலர்கள். லக்ஷ்மணந்தசாமியின் விஐபி அக்சஸ் சூடாக பொது விற்பனைக்கு வருவதற்கு முன்னர் ப்ரையாரிட்டி அடிப்படையில் நீங்கள் இந்த வீடுகளை பதிவு செய்து கொள்ள முடியும்.
0: 2:49 வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார்களாம், சார்ஜ் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு இடங்களில் வந்து இவர்கள் கிஃப்ட் கார்டு ஃப்ராடை வந்து செய்திருக்கின்றார்கள் திட்டம் போட்டு அப்படின்னு சொல்லி, இது வந்து கிட்டத்தட்ட 1 million அதிகமான லாஸ் ஆக கூறப்பட்டிருக்கிறது. ப்ரொஜெக்ட் ரீலோட் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொஜெக்டுக்கு வந்து பேரும் வைத்து கடந்த 2 மார்ச் இந்த ஆண்டு இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருந்ததாம். அதில் தான் இந்த 2 வந்து இப்போது அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. மன்னிக்கவும், இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து December 2025 ஆரம்பிக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லியும், அதேபோன்று இந்த 2 இப்போது சார்ஜ் பண்ணப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பிஎல் ரீஜனல் போலீஸார் கூறியிருக்கிறார்கள், ஏராளமான ரீட்டெயில் ஸ்டோர்ஸில் சில்லறை விற்பனை நிலையங்களில் ஏராளமான திருட்டுகள் இடம்பெற்றிருந்தனவாம். அதில் 65 வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லியும், என்னென்ன பொருட்கள் களவாடினார்கள் என்று சொல்லி தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இது இவர்கள் 65 இது தொடர்பாக சார்ஜ் பண்ணப்பட்டிருக்கின்றார்கள். அதே போன்று பியர்சன் ஏர்போர்ட்டில் நடைபெற்ற ஒரு பெரிய ஒரு தங்க கொள்ளை, இதிலே நிறைய காலமாக கண்காணிக்கப்பட்டு வந்த ஒருத்தர் பரம்பால் சிது என்று சொல்லப்படுகின்ற நபர், இவர் சம்பந்தப்பட்டிருந்தார் என்பது தெரிந்த ஒரு விஷயம். இவர் எப்படி இவர் முக்கியமான ஒரு இடங்களில் வந்து இப்படி ஒரு குற்ற பின்னணி கொண்டவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார் என்ற கேள்வியும் இப்போது உருவாகி இருக்கின்றது. சரி, சிட்டி ஆஃப் டொரண்டோ இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்தியிருக்கிறது, இந்த ரெயின் பேரல்ஸை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், ஃப்ரீ டெலிவரியும் இருக்கும், வெறும் ஒரு $10 $9.95 தான் உங்களுக்கு இருக்க போகிறது. டொரண்டோ .ca போனீங்கன்னா இது தொடர்பான விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். இதன் மூலம் உங்களுடைய வாட்டர் பில்ஸை வந்து நீங்கள் சமரில் குறைத்துக் கொள்ளலாம். இந்த மழை நீரை சேமித்துக் கொள்கின்றதற்கு உங்களுக்கு பேரலை வந்து வெறும் 995 தரப்போகின்றார்கள். அதாவது எப்படி என்று சொன்னால், ஒரு புதிய ரெயின் பேரல் சேவிங்ஸ் ப்ரோக்ராம் ஊடாக 80% ஆஃபில் உங்களுக்கு இது வரப்போகுது. 2:51 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருந்தது. இதுவரை நிறைவு நிகழ்ச்சியில் இணைந்திருந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு இணையப்படுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றுச் செல்லும் நானி ரஜா. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களுடன் சுரேகா. இனிமையான வணக்கம் நேர்களை. தொடர்ந்து மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இருங்கள்.

0: கேட்டு நாலு விஷயம்.
1: FM 102.7 East FM.ca.
2: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம், அருள்மிகு வரசக்தி விநாயகர் மகோத்சவ விஞ்ஞாபனம் மே 16 காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 26 செவ்வாய் மாம்பழ திருவிழா, மே 27 புதன் வேட்டை திருவிழா, மே 28 வியாழன் மாலை சப்பர திருவிழா, மே 29 வெள்ளி காலை 11 தேர் திருவிழா, மே 30 சனி காலை 11 தீர்த்த திருவிழா, மே 31 ஞாயிறு பூங்காவனம், ஜூன் 1 திங்கள் வைரவர் மடை. ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம், 10 865 பேவியூ அவென்யூ, 905-883-9109.
3: நீங்கள் கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகல விதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் ஈக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 பெற்றுத் தருகிறார் Anthony T. Ponraja, Commerce Ventures, 416-457-0651.
4: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் பிரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5 வீதத்திலிருந்து வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
6: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 முதல் மாலை 4 வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, 20 மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே, ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வர தூண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் Kerala, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, KyraliTaste.com.

0: இளம் உலகம் வானம் வரலாறு காடு கடல் இசை திரை
1: சபா இப்பவே கண்ண கட்டது
2: என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா
0: சுவையான பாடல்களும் சுவாரஸ்யமான தகவல்களும் கலந்து வரும் காற்றலை பொழுதாய்
3: ஹலோ யாருங்க
4: ஹலோ
5: ஹலோ
3: நாங்க எஃப்எம் ரேடியோல இருந்து பேசுறோம்மா
0: வார நாட்களில் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம் இன் திசையெங்கும் கிழக்கு
6: நன்றி நீரஜா. நேரம் 3 மணி 1 நிமிடம். 30 முதல் 5 மணி வரை நீங்கள் என்னுடன் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம். வழமை போலவே இன்றைக்கு 21 தேதி 5 மாதம் 2026 வியாழக்கிழமையின் ஒலிபரப்புடன் இணைந்திருக்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இனிமையான பாடல்கள் மற்றும் பலவிதமான தகவல்களுடன் இன்றும் திசையெங்கும் கிழக்கு உங்களை மகிழ்விக்க காத்துக் கொண்டிருக்கின்றது. கலையகத்தில் நான் சுரேகா. வணக்கம் நேர்களே.

1:06 இஸ்டெஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியில் 11 டிகிரி செல்சியஸ் 10 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். சூரிய வெளிச்சம் மற்றும் முகில் கலந்த ஒரு பொழுதாக இருக்கின்றது. மாலை வேளையில் 9 டிகிரி செல்சியஸ் 9 உணர இருக்கின்றோம். நாளை வெள்ளிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்த வெப்பநிலை 9 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கப் போகின்றது. வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 8% குறைவடைய இருக்கின்றது. 3:06 இஸ்டெஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்த

0: காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலைட் கம்யூனிட்டி லீகல் சர்வீசஸ், 289-242-5450.
1: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் மே 21, 22, 23 தேதிகளில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான VIP லிஸ்டில் முன்கூட்டியே இணையுங்கள். லிமிடெட் இடங்களே உள்ளதால் தாமதிக்காமல் அகமது தம்சின், 437-860-7002.
2: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சால்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656.
0: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
3: பிரைட் விஷன் ரியாலிட்டி இங்க், வர்ணா கணபதி பிள்ளை, வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்கவும் விற்கவும் தற்போதுள்ள வீட்டு சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப உங்கள் தீர்மானங்களை சரியாக தெரிவு செய்ய ஆலோசனைகள் வழங்குவதுடன் உங்களுக்கு தேவையான மோகேஜை பிரதான வங்கி ஒன்றிடமிருந்து பெற்றுத் தருவதிலும் மற்றும் வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்க அல்லது விற்க அனைத்து தேவைகளுக்கும் உங்களுக்கு உதவுகிறார் பிரைட் விஷன் ரியாலிட்டி இங்க், வர்ணா கணபதி பிள்ளை. 416-844-7390, 416-844-7390.
4: காட்டுக்கொரு பண்பலை, 102.7.

0: 3:19 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக உலகத்தில் எங்க இருந்தாலுமே எங்களுடைய நிகழ்ச்சிகளை மிக தெளிவாக கேட்டு ரசிக்க முடியும். அது மட்டுமல்லாமல் பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் 102.7. அலுவலக தொடர்பு இலக்கம் 416-824-1212, ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். 3:20 திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் லக்ஷன் கந்தசாமி தருகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
1: பிக்கோரிங்கில் புத்தம்புதிய ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை பெறக்கூடிய வாய்ப்பாக விற்பனை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நேரடியாக நாங்கள் விவரங்களை எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக பிக்கோரிங்கில் உங்களுக்கான புத்தம்புதிய ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை 650,000 டாலர்கள் ஆரம்பத்தில் இருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய மிகச்சிறந்த சந்தர்ப்பத்தினை லக்ஷன் கந்தசாமி இந்த நாளில் ஏற்படுத்தி தருகின்றார். இந்த வீடுகளைய பொறுத்தவரையில் லிமிடெட் எண்ணிக்கையிலான வீடுகள் மாத்திரமே இந்த விசேட விலையில் உங்களுக்காக கிடைக்கப்படுகின்றன. எனவே நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். புதிய வீடுகளை வாங்குகிற அனைவருக்கும் 130,000 டாலர் வரையில் HST ரிபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு நீங்கள் 650,000 டாலர்கள் ஆரம்ப விலையிலிருந்து உங்களுக்கான ஒரு புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை சொந்தமாக கொள்ள முடியும். 2027 செப்டம்பர் மாதத்திலேயே இந்த டவுன் ஹவுஸ் உடைய க்ளோசிங் வருகின்றது. விவரங்களை களையுங்கள் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044. அதே வழியில் பேக்யார்டுடன் கூடிய 1530 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற 2-story ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை கூட 685,000 டாலர்களாக இருக்கின்றது. எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத டவுன் ஹவுஸ்கள், அது மட்டுமில்லாமல் 1800 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கிற டவுன் ஹவுஸ்களின் விலை கூட 712,000 டாலர்கள். 1900 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற டவுன் ஹவுஸ்களின் விலைகள் 722,000 டாலர்களில் இருந்து ஆரம்பிக்கிறவை குறிப்பிடத்தகுது. பல்வேறுபட்ட அளவுகளை நீங்கள் இந்த டவுன் ஹவுஸ்களை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஆரம்ப விலைக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. பப்ளிக் ரிலீஸுக்கு வருவதற்கு முன்னதாக இடம்பெறுகின்ற விற்பனை இந்த முதல் கட்ட விலைகளை பொறுத்தவரையில், இந்த முதல் கட்டமாக வழங்கப்படுகின்ற எக்ஸ்க்ளூசிவ் விலைகளை பொறுத்தவரையில் நீங்கள் லட்சகந்தசாமி ஊடாக பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் லிமிடெட் எண்ணிக்கையிலான நோக்களுக்கு மாத்திரமே இந்த விலைகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. லட்சகந்தசாமியின் VIP அக்சஸ் ஊடாக ப்ரையோரிட்டி அடிப்படையில் நீங்கள் உங்களுக்கான லோக்களை பதிவு செய்து கொள்ள முடியும். அடைக்கலாம் 416-888-8044. புதிய வீடுகளை வாங்குகிற அனைவருக்கும் 130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கோரிங்கில் ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை $650,000 இருந்து சொந்தமாக்கும் வாய்ப்பாக இந்த வாய்ப்பு காணப்படுகின்றது. லிமிடெட் எண்ணிக்கையிலான ரோட்கள் மாத்திரமே இந்த ஆரம்ப கட்ட விசேட விலைகளில் கிடைக்கப்படுகின்றன. 2027 செப்டம்பரில் க்ளோசிங் வருகின்றது. அதேவேளையில் பேக்யார்டுடன் கூடிய 1530 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற 2-story ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை கூட 685,000 டாலர்கள். 1800 ஸ்கொயர் ஃபீட் டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை 712,000 டாலர்கள். 1900 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை 722,000 டாலர்கள். அலையுங்கள் லட்சகந்தசாமி விவரங்களுக்கு 416-888-8044. 416-888-8044.

0: டொரண்டோ பியர்சன் சர்வதேச விமான நிலையத்தில் கடந்த 2023 ஆண்டு இடம்பெற்ற பாரிய தங்கக் கடத்தலின் முக்கிய சந்தேக நபரான விமான நிலைய ஊழியர் ஏற்கனவே காவல்துறையால் கண்காணிக்கப்பட்டு வந்தவர் என செய்திகள் வெளியாகியுள்ளன. குறித்த கடத்தலுக்கு முன்னதாகவே விமான நிலையத்தில் இடம்பெற்ற 3 போதை மருந்து கடத்தல் சம்பவங்களுடன் அந்நபர் சம்பந்தப்பட்டுள்ளார். கனடாவின் மிக பாரிய விமான நிலையத்தின் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளுக்கு குற்றப்பின்னணிகளை கொண்டவர்கள் எவ்வாறு அனுமதிக்கப்பட்டார்கள் என்ற கேள்வியினை இத்தகவல்கள் ஏற்படுத்தியுள்ளன. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் ஆட்சி அமைக்க ஆதரவளித்த கட்சிகள் அமைச்சரவையில் இணைய வேண்டும் எனும் அழைப்பினை தமிழக வெற்றிக் கழகம் பகிரங்கமாக விடுத்த நிலையில் ஆட்சியில் பங்கேற்பதற்காக விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகியன அறிவித்துள்ளன. அக்கட்சிகளின் தலா 2 உறுப்பினர்கள் தாவேக அரசுக்கு ஆதரவளித்திருந்தனர். இவ்விரு கட்சிகளும் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கின்றன. இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகளின் சட்டமன்ற உறுப்பினர் வன்னியரசுவும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சட்டமன்ற உறுப்பினர் ஷாஜகானும் நாளை அமைச்சர்களாக பதவியேற்பார்கள் என ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது. ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சராக வன்னியரசுவும் சிறுபான்மையின நலத்துறை அமைச்சராக ஷாஜகானும் நியமிக்கப்படுவார்கள் என நம்பப்படுகிறது. இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்த விசாரணைகள் தற்போதைய அரசாங்கத்தால் திட்டமிட்டு திசை திருப்பப்படுவதாக பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச சாடியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் பின்னர் கைது செய்யப்பட்டிருந்த பிள்ளையானுடன் ராஜபக்சகளை தொடர்பு படுத்த முயற்சிக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். மஹிந்த, நாமல் மற்றும் பசில் ஆகியோர் பிள்ளையானை சிறையில் நேரில் சந்தித்ததாக சட்டமா அதிபர் நீதிமன்றத்துக்கு அறிவித்திருந்தார்.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: ஈஸ்ட் FM 102.7 கேட்டாலே சம்மர் ஈஸ்ட் FM 102.7

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67, மார்க்கம்.
2: 416-461-6401.
0: Ajax Nissan and Infiniti il ippodhu limited time 0% offers. 2026 Nissan Rogue S 0% lease for up to 3 years. 2026 Nissan Rogue Platinum 0% finance for up to 5 years. 2026 Nissan Leaf 0% lease and finance for up to 5 years. 2025 Infiniti QX50 0% finance and lease for up to 5 years. Athudan 2 years free oil changes. Ungal credit low aga irundalum vaahanam ondrai perum vaippulladhu. Tamilil pesa Muhammad Lebi, 437-477-7960. 437-477-7960.
2: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
3: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் 375 டாலர்கள். Get approval within 24 hours. Funded within 72 hours.
2: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
3: Mortgage Solutions, Kiruba Thanabalasingam, 416-298-2777. MortgageSolutions.ca.
1: Krisha Law Professional Corporation.
4: வாகன விபத்துக்கோ, வழக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
1: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
4: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
1: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
4: 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 307-647-478-0144.
5: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக் கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
0: எத்திசையும் எங்களிசை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 3:45 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. அமெரிக்காவில் நியூயார்க் சிட்டி நகரத்தில் வந்து ஆண்டுக்கு 2 முறை மட்டும் ஒரு அதிசய நிகழ்வு ஒன்று நடக்குமாம். அதில் ஒன்று இந்த முறையும் இப்போ நடந்திருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் மறைகிற நேரத்தில் நகரத்துக்கு நேரான சாலைக்கு நடுவில் சரியாக ஒரு தீப்பந்தம் போல அந்த சூரியன் வந்து தெரியுமாம். இது வந்து அங்கே இருக்கின்ற உயரமான கட்டிடங்களுக்குள்ள அந்த சூரியன் மையமாக தெரிகிற இந்த காட்சி வந்து பார்வையாளர்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இதை பார்க்கறதுக்காகவே ஆயிரக்கணக்கான பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள், ஏன் புகைப்பட கலைஞர்கள் கூட அங்க ஒவ்வொரு வருடமுமே வருவாங்களாம். அது இந்த வருடமும் நடைபெற்றிருக்கு அப்படின்னும், இது இயற்கையும் நகர வடிவமைப்பும் சேர்ந்து ஒரு அரிய காட்சியாக பார்ப்பதற்கு அப்படி ஒரு அழகான ஒரு காட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்வையாளர்கள் வந்து இதை வந்து தெரிவித்திருக்கின்றார்கள். 3:46 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் லக்ஷன் கந்தசாமி தருகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
1: புதிய வீடுகளை வாங்குகிற அனைவருக்கும் 130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்கும். நதிதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கோரிங்கில் உங்களுக்கான புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் கோசனை 650,000 ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பினை லக்ஷன் கந்தசாமி எடுத்து வருகின்றார். இந்த ஆரம்பகட்ட விசேட விலைகளில் லிமிடெட் எண்ணிக்கையிலான நோட்கள் மாத்திரமே கிடைக்கின்றன. அலையுங்கள் லக்ஷன் கந்தசாமி விவரங்களுக்கு 416-888-8044. பொது விற்பனைக்கு வருவதற்கு முன்னதாக லக்ஷன் கந்தசாமியுடைய விஐபி அக்சஸ் ஊடாக நீங்கள் ப்ரயோரிட்டி அடிப்படையில் உங்களுக்கான லொட்டினை தெரிவு செய்து கொள்ள முடியும், ரிசர்வ் செய்து கொள்ள முடியும் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. அதேவேளையில் பைக்யாட்டுடன் கூடிய ஃப்ரீ ஹோல் 2-ஸ்டோரி டவுன் ஹவுஸ்கள் கூட 1530 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கிற டவுன் ஹவுஸ்கள் 685,000 முதல் 1800 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கிற டவுன் ஹவுஸ்கள் 712,000, 1900 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கிற டவுன் ஹவுஸ்கள் கூட 722,000. இவ்வாறு பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டவுன் ஹவுஸ்களை பெற்றுக்கொள்ள முடியும். எந்த விதமான மெயின்டெனன்ஸும் இல்லாத ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள். அனைத்து அப்ளையன்சஸும் இந்த ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறமே இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. எச்எஸ்ரீ மற்றும் இந்த விலைகளில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தினை சாதகமாக பயன்படுத்தி கட்டுப்படியான விலையில் உங்களுக்கான ஒரு இல்லத்தினையோ ஒரு முதலீட்டினையோ பெற்றுக்கொள்ள முடியும். ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் நீங்கள் முக்கியமாக கவனத்தில் எடுத்துக் கொள்ளலாம். லக்ஷன் கந்தசாமி அழைத்து நீங்கள் பதிவுகளை செய்வதன் ஊடாக இவ்வாறு பப்ளிக் ரிலீஸுக்கு முன்னதாக ப்ரியோரிட்டி அக்சஸினை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த கட்டுமானத்தில் 600,000 ஆரம்ப விலையிலிருந்து நீங்கள் சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பாக இந்த வாய்ப்பு காணப்படுகிறது. 2027 செப்டம்பரிலே இந்த வீடுகளுடைய குளோசும் பெறுகிறது. அதுவேளையில் பேக்யாட்டுடன் கூடிய 1530 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற 2-ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை கூட 685,000. அதுவேளையில் 1800 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கிற டவுன் ஹவுஸ்கள் 712,000. 1900 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை கூட 722,000. இந்த விலைகளுக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. லிமிடெட் எண்ணிக்கையிலான நோக்கள் மாத்திரமே இந்த முதல் கட்ட மலிவு விலைகளில் உங்களுக்காக கிடைக்கப்படுகின்றன. அலையுங்கள் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044. 416-888-8044.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோர்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்கி இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகலவிதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ப்ரோடி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம், 6476694663, 6476694663. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோர்கேஜ் பெற்று தருகிறார் ரவி ஆனந்தமணி, 6476694663, 6470 Oh My Home.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி கார்.
3: என்னது?
2: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
1: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்சாலியாகுங்கள்.
4: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
1: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
4: 416-900-4599.
5: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417. முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெறுமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50% அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. ஒரு பாடத்துக்கான கட்டணமாக $15, 2 பாடங்களுக்கான கட்டணமாக $25 அறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கு விண்ணப்ப முடிவு தேதி May 31 ஆகும். 416-726-4417.
6: நீங்கள் ஒரு ரெஸ்டோரன்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனினை பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
7: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட், மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, ஸ்கார்போரோ.
4: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
7: 416-284-7000. கேஷ் பாயிண்ட்,
8: the station with the
9: best music.
10: This East FM.
11: It's East FM.
12: Feel the power.
13: Feel the bass. 102.7 FM.

நான்கு மணி ஏழு நிமிடம் இஸ்டெஃபமுடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. அடுத்த மணித்தியாலத்திற்குள் வந்திருக்கின்றோம். தற்பொழுது வெளியில் காலநிலை என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய பொழுது முழுவதுமே முகில்

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.
1: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் மே 21, 22, 23 தேதிகளில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 அவுட்லாண்டர் மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிஃப்ட் கார்டு பரிசு. தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான VIP லிஸ்டில் முன்கூட்டியே இணையுங்கள். லிமிடெட் இடங்களே உள்ளதால் தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின், 4378607002, 4378607002.
2: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 விலையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
3: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
4: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704 8074 416-704-8074.
5: ஸ்காப்ரோவில் மாடர்ன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
6: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
5: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக் இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
6: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
5: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், சுவீட் 6A, ஸ்காப்ரோ, 416-649-63.
7: இந்த கோடையை இசையோடு அர்ப்பரிக்க ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026 June 6 மாலை 6:01 பிக்கரிங் காசினோ ரெசார்ட்டில்.
8: இந்த நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகளை ticketmaster.ca, Markham & Steels, New Ranganas Jewelry, Orange Building, Josie Hub, Montessori Shepherd, Roach Bakery, Markham & Mactical, Hi-Fi Barbershop, Pickering Hill, Kartika Supermarket, Warden Lawrence Hill, Photo Fast, Standard & Ritz & Oshawaville, Free Toppings Pizza, இந்த வெள்ளி, சனி, ஞாயிறு தினங்களில் Majestic City மோலிலும் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புகளுக்கு 6473365529. எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் East FM and even by Sparklight Entertainment Inc.
0: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம், 102.7 East FM.

0: 4:22 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக உலகத்தில் எங்கே இருந்தாலுமே எங்களுடைய நிகழ்ச்சிகளை வந்து மிக தெளிவாக கேட்டு ரசிக்க முடியும். அது மட்டுமல்லாமல் நாங்கள் பிரத்யேகமாக வெளியிடுகின்ற காணொலிகளை நீங்கள் பார்வையிடுவதற்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் 102.7, அலுவலக தொடர்பு இலக்கம் 416-824-1212, ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். 4:22 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் லக்ஷன் கந்தசாமி தருகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
1: பிக்கரிங்கில் உங்களுக்கான புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் நிறை $650,000 ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாக்கும் வாய்ப்பினை லக்ஷன் கந்தசாமி தந்து கொண்டிருக்கின்றார். நேரடியாக நாங்கள் விற்பனையிலிருந்து தகவல்களை எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். லிமிடெட் டைமுக்கு கிடைக்கப்படுகின்ற ஒரு அரிய சந்தர்ப்பம். குறிப்பாக இந்த ஆரம்ப பிரைஸ்களில் லிமிடெட் எண்ணிக்கையிலான நோட்கள் மாத்திரமே கிடைக்கின்றன. புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகிறது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு பிக்கரிங்கில் ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை நீங்கள் $650,000 ஆரம்ப விலையிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044. அது மட்டுமில்லாமல் பேக்யார்டுடன் கூடிய 1530 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற 2-story ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை கூட $685,000. 1800 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற டவுன் ஹவுஸ்கள் $712,000. 1900 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற டவுன் ஹவுஸ்கள் $722,000. இவ்வாறு பல்வேறுபட்ட அளவுகளில் உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற வகையில் நீங்கள் இந்த ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஆரம்ப விலைகளுக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன என்பதும் இங்கே முக்கியமானதாக இருக்கின்றது. பப்ளிக் விற்பனைக்கு வருவதற்கு முன்னதாக நீங்கள் லக்ஷன் கந்தசாமியின் விஐபி ஆக்சஸ் ஊடாக பிரேரொட்சி அடிப்படையில் உங்களுக்கான நோக்களையும் புக் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. 2027 செப்டம்பரிலேயே இந்த டவுன் ஹவுஸ்களுடைய குளோசிங் வருகின்றது. எனவே நீங்களும் கட்டுப்படியான விலையில் உங்களுக்கான ஒரு இல்லத்தினையோ முதலீட்டினையோ பெற்றுக் கொள்வதற்கு லக்ஷன் கந்தசாமியை தாமதிக்காமல் அழைக்க முடியும். லிமிடெட் டைமுக்கு மாத்திரமே இந்த ஆரம்ப கட்ட விசேட விலைகள் உங்களுக்காக கிடைக்கப்படுகின்றன. 416-888-8044. புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த ரீபேட்டினை சாதகமாக பயன்படுத்தி நீங்கள் பிக்கோரிங்கில் புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸினை $650,000 சொந்தமாக கொள்ளிய வாய்ப்பாக இந்த வாய்ப்பு காணப்படுகின்றது. லிமிடெட் எண்ணிக்கையிலான நோட்கள் மாத்திரமே இந்த ஆரம்ப கட்ட விசேட விலைகளில் உங்களுக்காக கிடைக்கப்படுகின்றன. லிமிடெட் டைமுக்கு மாத்திரமே இந்த விசேட விலைகள் வழங்கப்படுகின்றன என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. அதுவிடையில் இந்த வீடுகளை பொறுத்தவரையில் பேக்யார்டுடன் கூடிய 1530 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற 2-story ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள் கூட $685,000. 1800 ஸ்கொயர் ஃபீட், 1900 ஸ்கொயர் ஃபீட் என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் இந்த டவுன் ஹவுஸ்களை பெற்றுக்கொள்ள முடியும். எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லை. அனைத்து அப்ளையன்சஸும் இந்த ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அலையுங்கள் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044. 416-888-8044.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: டொராண்டோவின் ராஜர்ஸ் அரங்கத்தில் நிகழ்வுகளை பார்த்துவிட்டு திரும்புவோர் இலவசமாக டிடிசியில் பயணிக்கும் வசதிகள் இந்த கோடைக்காலத்திலும் வழங்கப்படுகின்றன. நிகழ்வுகளில் பங்கேற்றமைக்கான அனுமதிச் சீட்டுகளை காண்பித்து இந்த இலவச பயணத்தை மக்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ரசிகர்கள் வீடு திரும்புவதற்காக நம்பகரமான வழியாக இந்த இலவச பயண வசதிகள் இருக்கும் என டொராண்டோ நகர முதல்வர் ஒலிவியா சோ நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசின் மிகவும் எதிர்பார்ப்புக்குரிய அமைச்சரவை விரிவாக்கம் இன்று இடம்பெற்றுள்ளது. 23 அமைச்சர்கள் ஆளுநர் முன்னிலையில் பதவியேற்றதை அடுத்து அமைச்சர்களின் எண்ணிக்கை 33 அதிகரித்துள்ளது. இவர்களில் அமைச்சர் செங்கோட்டையனை தவிர ஏனைய அனைவரும் புதியவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேவேளை திமுக கூட்டணியிலிருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணியை அமைத்துள்ள காங்கிரசுக்கும் 2 அமைச்சுக்கள் வழங்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் 74 ஆண்டுகளின் பின்னர் முதன்முறையாக தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைவதுடன் 59 ஆண்டுகளின் பின்னர் காங்கிரஸ் உறுப்பினர்கள் அமைச்சர்களாக பதவி வகிக்க உள்ளனர். அத்துடன் தமிழக அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக 4 பெண் அமைச்சர்கள் இம்முறை இடம்பெற்றுள்ளனர். அவிநாசியில் 28 வயதான சட்டமன்ற உறுப்பினர் கமலி மிகவும் வயது குறைந்த அமைச்சராகவும் பதவியேற்றுள்ளார். இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் மட்டக்களப்பு விஜயம் தமிழ் மக்களுக்கு ஏமாற்றத்தையே தந்துள்ளதாக தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் இளைய தம்பி ஸ்ரீநாத் பாராளுமன்றில் விசனம் வெளியிட்டுள்ளார். தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்ற அரசியல் தீர்வு தொடர்பாகவோ நீதி வழங்கல்கள் குறித்தோ மாகாண சபை தேர்தல்கள் பற்றியோ மட்டக்களப்பு விஜயத்தில் ஜனாதிபதி எக்கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை என்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: என்றும் இசையுடன்
3: ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்
2: 102.6.

0: FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் ஈஸ்ட் FM 102.7
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப் பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710 6472682710
2: Millennial Mortgage Experts Inc. உங்கள் first, second mortgages, home equity line of credit, commercial mortgage எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் bankruptcy அல்லது proposal செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் purchase அல்லது refinancing வங்கியூடாக பெற முடியும். அலையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியம் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அலையுங்கள் ஜானிஸ் ஷான், 6478910742.
3: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருகே தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 4162936262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
4: போட்ட புது சேலை உடுத்தி
5: ஸ்காபரோவில்
6: அகரம் சில்க்,
5: 10,000 சதுரடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
6: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
5: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
6: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
5: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
6: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
7: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் FM.
8: ஈஸ்ட் FM.

0: 4:43 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் லக்ஷன் கந்தசாமி தருகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
1: சிக்கரங்கில் உங்களுக்கான புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் கோசனை 650,000 டாலர் ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பினை லக்ஷ்மணந்தசாமி வழங்கிக் கொண்டிருக்கிறார். நேரடியாக இந்த வீடுகளை விற்பனையிலிருந்து நாங்கள் தகவல்களை எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். லிமிடெட் டைமுக்கு மாத்திரம் கிடைக்கப்படுகின்ற ஒரு வாய்ப்பு. இந்த ஆரம்ப கட்ட விலைகளில் லிமிடெட் எண்ணிக்கையிலான லோட்கள் மாத்திரமே இருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. புதிய வீடுகளை வாங்குகிற அனைவருக்கும் 130,000 டாலர் வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு பிக்கவரிங்கில் ஃப்ரீ ஹோல் டவுன் கோஸ்டோனிலே நீங்கள் 650,000 ரூபாய்கள் ஆரம்ப விலையிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அதுவரையில் 2027 செப்டம்பரிலே இந்த வீடுகள் க்ளோசிங்கினை கொண்டிருக்கின்றன. அடையுங்கள் லக்ஷங்கந்தசாமி. பொது விற்பனைக்கு வருவதற்கு முன்னதாக லக்ஷங்கந்தசாமியுடைய விஐபி எக்ஸஸ் சூடாக ப்ரையாரிட்டி அடிப்படையில் நீங்கள் உங்களுக்கான இந்த வீடு ஒன்றினை புக் செய்து கொள்ள முடியும். 416-888-8044 அதுவழியில் 1530 ஸ்கொயர் ஃபீட் அளவிலே கொண்ட பேக்யார்டுடன் கூடிய 2-ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோஸ்டலின் ஆரம்ப விலை கூட 685,000 டாலர்கள். 1800 ஸ்கொயர் ஃபீட் அளவிலே கொண்ட வீடுகள் டவுன் ஹோஸ்டலின் ஆரம்ப விலை கூட 712,000 டாலர்கள். 1900 ஸ்கொயர் ஃபீட் அளவிலே கொண்டிருக்கின்ற டவுன் ஹோஸ்டலின் ஆரம்ப விலைகள் 722,000 டாலர்கள். இவ்வாறு பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டவுன் ஹோஸ்டலை பெற்றுக்கொள்ள முடியும். எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோஸ்டல். அது மட்டுமல்லாமல் இந்த ஆரம்ப விலைகளுக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறமே இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. லிமிடெட் டைமுக்கு மாத்திரமே இந்த விசேட சலுகை உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதுவேளையில் லிமிடெட் எண்ணிக்கையிலான நோட்கள் மாத்திரமே இந்த ஆரம்ப கட்ட விசேட விலைகளோடு உங்களுக்காக கிடைக்கப்படுகிறமை குறிப்பிடத்தக்கது. நீங்கள் லக்ஷ்மணந்தசாமியின் விஐபி எக்ஸ்பிரஸ் சூடாக பொது விற்பனைக்கு முன்னதாகவே ப்ரையாரிட்டி அடிப்படையில் நீங்கள் இந்த லோட்களை ரிசர்வ் செய்து கொள்ள முடியும். 416-888-8044 புதிய வீடுகளை வாங்குகிற அனைவருக்கும் 130,000 ரூபாய் வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி நீங்கள் 650,000 ரூபாய் ஆரம்ப விலையிலிருந்து ஒரு ஃப்ரீ ஹோல் டவுன் கோஸ்டினை நீங்கள் பிக்கரிங்கில் சொந்தமாக கொள்ள முடியும். பேக்யார்டுடன் கூடிய 1530 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற 2-ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன் கோஸ்டின் ஆரம்ப விலை 685,000 ரூபாய். 1800 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கிற டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை 712,000 ரூபாய்கள். 1900 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கிற டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை 722,000 ரூபாய்கள். இவ்வாறு பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டவுன் ஹவுஸ்களை பெற்றுக்கொள்ள முடியும். அத்தோடு அனைத்து அப்ளையன்சஸும் இந்த ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அலையுங்கள் லக்ஷங்கந்தசாமி. 416-888-8044 416-888-8044

4:51 திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. ஒலித்த பாடலுடன் நாங்கள் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினை நிறைவு செய்து கொள்ளலாம். தொடர்ந்தும் காஃபி டபுள் டபுளில் லாவணியா உங்களுடன் இணைந்திருப்பார். இதே போலவே இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் சுரேகா ரூபன். வணக்கம் நேயர்களே.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன் 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள் ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ் யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன் 416-720-1184 416-720-1184.
2: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க படம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
3: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். சாரீஸ் $400, சல்வார்ஸ் $500, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டிஸ் ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடை தெரிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் Sale, 2950 Birchmount Road, Unit 5A, Birchmount and Finch, 416-474-1016.
4: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
5: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
4: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே, 416-291-3232.
6: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS காகோ.

0: நன்றி சுரேகா. நேரம் சரியாக 5 மணி. நேர்கள் இப்பொழுது முதல் 7 மணி வரை இஸ்டெஃபெமின் காட்டலையில் காஃபி டபுள் டபுளோடு இணைந்து கொள்ளலாம். 416-55-44-0 வெளியில் 12 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவது. 11 டிகிரி செல்சியஸ் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை 13 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவது. 11 டிகிரி செல்சியஸாக இருக்கும். இன்று நள்ளிரவுக்கு பின் வாகன எரிபொருளின் விலை 8% குறைவடைய இருக்கின்றது. தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு லாவண்யா. இனிமையான வணக்கம் நேர்களே. நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டும் நீயர் வணக்கம்.
1: வணக்கம் லாவண்யா.
0: நல்ல சுகமா இருக்கிறோம் செல்வகுமார். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சொல்லுங்க,
0: என்ன பாட்டு கேட்கலாம்?
1: எனக்கு டூட் படத்திலிருந்து ஓரம் பிளட் அண்ட் அந்த பாட்டு.
0: சரி, எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி செல்வகுமார். மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.

ஐந்து மணி ஐந்து நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி. டபுள் டபுள் ஏழு மணி வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-55-44-40-40 416-55-44-40

0: எத்திசையும் எங்களிசை
1: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார். 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார். 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியுலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம் 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியுலா ஹோண்டா தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம் 6478334998. 6478334998.

0: பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: 5:13 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி 77 வரை நீங்கள் அமைந்து கொள்ளலாம். 416-55-44-0-40 416-55-44-0.

0: ஐந்து மணி 19 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி டபுள் டபுள் 416-55-4440 நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
1: ஸ்காப்ரோல இருந்து சிவானி கதைக்கிறேன்.
0: எப்படி இருக்கீங்க சிவானி?
1: சோமா இருக்கிறேன். நீங்கள எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்களே நல்ல சோமா இருக்கிறோம். என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: யூத் படத்துல இருந்து மஞ்சள் பலூன் அந்த பாட்டு.
0: சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: பாடலுக்கு முன்னதாக லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்கள்.
2: ஸ்பீக்கரிங்கில் புத்தம் புதிய ஃப்ரீஹோல் டவுன் ஹோஸ் ஒன்றினை 650,000 டாலர் ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் லட்சுமிகந்தசாமியால் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நேரடியாக நாங்கள் விவரங்களை எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். லிமிடெட் டைமுக்கு கிடைக்கப்படுகின்ற சந்தர்ப்பம், அதே வழியில் இந்த ஆரம்ப கட்ட விலைகளோடு லிமிடெட் எண்ணிக்கையிலான நோட்கள் மாத்திரமே கிடைக்கின்றன. ஸ்பீக்கரிங்கில் புத்தம் புதிய ஃப்ரீஹோல் டவுன் ஹோஸ்கள் புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் 130,000 டாலர் வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி நீங்கள் இவ்வாறு புத்தம் புதிய எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீ இல்லாத ஃப்ரீஹோல் டவுன் ஹோம்ஸ் உடனே பிக்கோரிங்கில் 650,000 டாலர்கள் ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாக கொள்ள முடியும். லட்சுமிகந்தசாமி அடைக்கலாம். 416-888-8044 1,530 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற பேக்யார்டுடன் கூடிய 2-ஸ்டோரி ஃப்ரீஹோல் டவுன் ஹோம்ஸ்களின் ஆரம்ப விலை கூட 685,000 டாலர்கள். 1,800 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற டவுன் ஹவுஸ்கள் 712,000 டாலர்கள். 1,900 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற டவுன் ஹவுஸ்கள் 722,000 டாலர்கள். பல்வேறுபட்ட அளவுகளை நீங்கள் இவ்வாறு இந்த டவுன் ஹவுஸ்களை பெற்றுக்கொள்ள முடியும். முக்கியமாக இந்த ஆரம்ப விலைகளுக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறமே குறிப்பிடத்தக்கது. பப்ளிக் ரிலீஸுக்கு வருவதற்கு முன்னதாக இடம்பெறுகின்ற ஒரு விற்பனை லட்சுமிகந்தசாமியினுடைய பிஏபி எக்ஸஸ் சூடாக ப்ரையோரிட்டி அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய நோட்களை ரிசர்வ் செய்து கொள்ள முடியும். எனவே நீங்கள் தாமதிக்காமல் அழைக்கலாம். லிமிடெட் எண்ணிக்கையிலான நோட்கள் மாத்திரமே இந்த ஆரம்ப கட்ட விலைகளோடு உங்களுக்காக கிடைக்கப்படுகின்றன. லிமிடெட் டைமுக்கு மாத்திரமே இந்த விசேட விலை வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 2027 செப்டம்பரில் இந்த டவுன் ஹவுஸ்கள் குளோசிங்கை கொண்டிருக்கின்றன. லட்சுமிகந்தசாமி அழைக்க 416-888-8044 புத்தம் புதிய ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ்கள் 130,000 டாலர் வரையில் HST ரீபேட்டினை புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த விடயத்தினை நீங்கள் சாதகமாக பயன்படுத்தி உங்களுக்கான ஒரு இல்லத்தினை கட்டுப்படியான விலையில் பெற்றுக்கொள்ள முடியும். அதன் அடிப்படையில் இந்த ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ்களை பிக்கிறீங்கள் நீங்கள் 650,000 டாலர் ஆரம்ப விலையிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். பேக்யார்டுடன் கூடிய 1,530 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற 2-ஸ்டோரி ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை கூட 685,000 டாலர்கள். 1,800-1,900 என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டவுன்களை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஆரம்ப விலைக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பிடத்தக்கது, பொது விற்பனைக்கு வருவதற்கு முன்னதாக லட்சுமிகந்தசாமியினுடைய பிஏபி எக்ஸஸ் சூடாக கிடைக்கப்படுகின்ற வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய லோட்களை ரிசர்வ் செய்து கொள்ளலாம். 416-888-8044 416-888-8044

5:56

0: ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் இந்த மலையாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
1: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சால்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-9085656
2: East FM Tamil Seedigal.

0: டொர்னு பியர்சன் சர்வதேச விமான நிலையத்தில் கடந்த 2023 இடம்பெற்ற பாரிய தங்க கடத்தலின் முக்கிய சந்தேக நபரான விமான நிலைய ஊழியர் ஏற்கனவே காவல்துறையால் கண்காணிக்கப்பட்டு வந்தவர் என செய்திகள் வெளியாகியுள்ளன. குறித்த கடத்தலுக்கு முன்னதாகவே விமான நிலையத்தில் இடம்பெற்ற 3 போதை மருந்து கடத்தல் சம்பவங்களுடன் அந்த நபர் சம்பந்தப்பட்டுள்ளார். கனடாவின் மிக பாரிய விமான நிலையத்தின் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிக்கு குற்ற பின்னணிகளை கொண்டவர்கள் எவ்வாறு அனுமதிக்கப்பட்டார்கள் என்ற கேள்வியினை இத்தகவல்கள் ஏற்படுத்தியுள்ளன. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய் ஆட்சி அமைக்க ஆதரவளித்த கட்சிகள் அமைச்சரவையில் இணைய வேண்டும் எனும் அழைப்பினை தமிழக வெற்றிக் கழகம் பகிரங்கமாக விடுத்த நிலையில் ஆட்சியில் பங்கேற்பதாக விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகியன அறிவித்துள்ளன. அக்கட்சிகளின் தலா 2 உறுப்பினர்கள் தாவேக அரசுக்கு ஆதரவளித்திருந்தனர். இவ்விரு கட்சிகளும் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கின்றன. இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகளின் சட்டமன்ற உறுப்பினர் வன்னியரசும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சட்டமன்ற உறுப்பினர் ஷாஜகானும் நாளை அமைச்சர்களாக பதவியேற்பார்கள் என ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது. ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சராக வன்னியரசும் சிறுபான்மையின நலத்துறை அமைச்சராக ஷாஜகானும் நியமிக்கப்படுவார்கள் என நம்பப்படுகின்றது. இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்த விசாரணைகள் தற்போதைய அரசாங்கத்தால் திட்டமிட்டு திசை திருப்பப்படுவதாக பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ சாடியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் பின்னர் கைது செய்யப்பட்டிருந்த பிள்ளையானுடன் ராஜபக்ஷக்களை தொடர்படுத்த முயற்சிக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். மஹிந்த, நாமல் மற்றும் பசில் ஆகியோர் பிள்ளையானை சிறையில் நேரில் சந்தித்ததாக சட்டம் அதிபர் நீதிமன்றத்துக்கு அறிவித்திருந்தார்.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள். Are you ready for it? இசையும் இம்சை

0: கோபி டபுள் டபுள் கோபி டபுள் டபுள்
1: ஐந்து மணி 33 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி டபுள் டபுள். 7 மணி வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-5-4-4-0-4-0 இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம் ராஜ், எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் நல்ல சோமா இருக்கிறோம். என்ன பாட்டு கேட்க போறீங்க ராஜ் இன்றைக்கு?
2: குடகு மலை காற்றில் வரும் பாட்டு.
1: சரி, எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
2: நன்றி, வணக்கம்.

0: நாட்டுக்கொரு பண்பலை
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் கோயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், நியூ டெல்லி டிரை பிளாசா, 905-667-7200.
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக் கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம், வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com.
1: உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரே ஸ்டோன் லக்ஸுரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித் தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரே ஸ்டோன் லக்ஸுரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன், 416-727-1930. Greystone Luxury Homes.
4: இந்த கோடையை இசையோடு அர்ப்பரிக்க ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026. கலை மாமணி அனுராதா ஸ்ரீராம், பின்னணி பாடகர் சத்ய பிரகாஷ், சூப்பர் சிங்கர் அபிலாஷ், டொரண்டோ பாடகர்கள், செல்வாஸ் சாஸ்திரா இசைக்குழுவோடு மிக பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. June 6 சரியாக மாலை 6:00 பிக்கரிங் காசினோ ரெசார்ட்டில் ஸ்வர சங்கமம் 2026. டிக்கெட் மாஸ்டர் .ca மூலம் டிக்கெட்டுகள் பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புக்கு 6473365529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் FM அண்ட் இவன் பாய் ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் இங்க்.
5: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் FM 102.7.

0: 5:46 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள். 416-55-44-0 416-55-44-0
1: ஃப்ரெண்ட்ஸ், நாமெல்லாம் எவ்வளோ ஃப்ராங்காக இருக்கோம். நமக்கு ஒரு பொண்ணுகிட்ட எல்லாம் வந்துட்டு நேராக போய் கொட்டிடுவோம். ஆனால் இந்த பொண்ணுங்க இருக்காங்களே, அடே எங்கள் அப்பா, அவங்களுக்கு லவ் வந்துட்டு வானத்தை தொடுவாங்களாம், தத்தைக்கிட்ட பேசுவாங்களாம், ஆனால் நம்மக்கிட்ட மட்டும் பேச மாட்டாங்களாம். அப்புறம் எப்படி?

0: 5:51 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி 116-55-44-00 416-55-44-00 நிகழ்ச்சியில் தொடர்வது லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்கள்.
1: புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டின் அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கோரிங்கில் உங்களுக்கான ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை $650,000 ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பினை லக்ஷன் கந்தசாமி இன்றைய நாளில் தந்து கொண்டிருக்கின்றார். நேரடியாக நாங்கள் இந்த விபரிலிருந்து தகவல்களை தொடர்ந்து எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக லிமிடெட் டைமுக்கு மாத்திரமே வழங்கப்படுகின்ற விசேட விலையாக இது காணப்படுகின்ற வேளையில் லிமிடெட் எண்ணிக்கையிலான லோட்கள் மாத்திரமே இந்த விசேட விலைகளில் ஆரம்பகட்ட விலைகளில் உங்களுக்காக கிடைக்கப்படுகின்றன. இதனை பயன்படுத்திக் கொள்ள முடியும். பொது விற்பனைக்கு வருவதற்கு முன்னதாக லக்ஷன் கந்தசாமியின் விஐபி எக்ஸ்பிரஸூடாக ப்ரியோரிட்டி அடிப்படையில் நீங்கள் உங்களுக்கான லோட்களை ரிசர்வ் செய்து கொள்ளலாம். தாமதிக்காமல் அழைக்க முடியும் 416-888-8044. பிக்கோரிங்கில் புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள் ஆரம்ப விலை $650,000 HST ரீபேட் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. அதே வழியில் இந்த ஆரம்ப விலைக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பேக்யார்டுடன் கூடிய 1530 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற 2-story ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை கூட $685,000. $1,800 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை $712,000. $1,900 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை $722,000. இவ்வாறு பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டவுன் ஹவுஸ்களை பெற்றுக்கொள்ள முடியும். அனைத்து விலைகளிலும் இந்த அனைத்து வகையான அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறவையும் இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. லிமிடெட் எண்ணிக்கையிலான லோட்கள் மாத்திரமே இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் விலைகளோடு உங்களுக்கு கிடைக்கப்படுகின்றன. லிமிடெட் டைமுக்கு மாத்திரமே இந்த சலுகைகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. 2027 செப்டம்பரில் இந்த வீடுகள் இந்த டவுன் ஹவுஸ்களில் க்ளோசிங்கினை கொண்டிருக்கின்றன. லக்ஷன் கந்தசாமியை நீங்கள் அழைக்க முடியும். பொது விற்பனைக்கு வருவதற்கு முன்னதாக லக்ஷன் கந்தசாமியினுடைய விஐபி எக்ஸஸ் சூடாக கிடைக்கப்படுகின்ற ஒரு ப்ரையாரிட்டி ஆக்சஸ் ஆக இது காணப்படுகின்றது. 416-888-8044 $130,000 வரையில் புதிய வீடுகளை வாங்க நடைமுறைக்கும் HST இப்பொழுது அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி நீங்கள் உங்களுக்கான ஒரு இல்லத்தினையோ முதலீட்டினையோ கட்டுப்படியான விலையில் பெறக்கூடிய வாய்ப்பாக இந்த ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களின் விற்பனை பிக்கோரிங்கில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நேரடியாக நாங்கள் தகவல்களை எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக $650,000 ஆரம்ப விலையிலிருந்து உங்களுக்கான டவுன் ஹவுஸ்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 1530 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற பேக்யார்டுடன் கூடிய 2-story ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை கூட $685,000. அதே வழியில் பல்வேறுபட்ட அளவுகளில் 1800-1900 என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் இந்த டவுன் ஹவுஸ்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆரம்ப விலைக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அடையுங்கள் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044. 416-888-8044.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417 முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெறுமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50% அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. ஒரு பாடத்துக்கான கட்டணமாக $15, இரண்டு பாடங்களுக்கான கட்டணமாக $25 அறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கு விண்ணப்ப முடிவு தேதி May 31 ஆகும். 416-726-4417.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 4128.
3: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல. பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
5: Fantast Family Dental Clinic, 1001 Center Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefieldicum Idil. Ilavasa aalosnegalukku 416-299-1020.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில், மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
6: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham.
6: 416-461-6401.
7: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் May 21, 22, 23 தேதிகளில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான VIP லிஸ்டில் முன்கூட்டியே இணையுங்கள். லிமிடெட் இடங்களே உள்ளதால் தாமதிக்காமல் அகமத் தம்சின், 4378607002, 4378607002.

0: 6:04 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி டபுள் டபுள். 7 வரை இணைந்து கொள்ளலாம். 416-5-5-4-4-0-4-0 வெளியில் 12 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவது, 11 டிகிரி செல்சியஸ். நாளைய தினவெள்ளிக்கிழமை 13 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவது, 11 டிகிரி செல்சியஸாக இருக்கும். இன்று நள்ளிரவுக்கு பின் வாகன எரிபொருளின் விலை 8% குறைவடைய இருக்கின்றது. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் லாவண்யா. ரிஷி இல்லையா?
0: ரிஷி ப்ரோக்ராம்ல இல்ல.
1: ஆமாம், பரவாயில்லை. உங்களுக்கு வணக்கத்தை கூறிக்கொண்டு நான் விரும்பி கேட்கும், நான் சிவகுமாரன்.
0: சொல்லுங்க.
1: நான் விரும்பி கேட்கும் பாடல் சுக்கத்தங்கம் என்ற படத்தில் இருந்து ஹரிஹரன் சாதனா சத்கம் பாடிய என் ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு, என் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு என்ற இந்த பாடலை விரும்பி கேட்கின்றேன்.
0: சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி சிவகுமாரன், வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி.

0: 6:09 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி 77 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-5544-0 இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
1: நான் சாவுச்சேரி மாறன்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகம். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். நன்றி. சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: பழையப்பா படத்துல இருந்து சுத்தி சுத்தி வந்தீங்க பாட்டு.
0: சரி, எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-23
2: 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்தோடு சகலவிதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள். ப்ரோடி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம், 647-669-4663. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோட்கேஜ் பெற்று தருகிறார் ரவி ஆனந்தமணி. 647-669-4663. 647 ஓ மை ஹோம்.
3: Ajax Nissan and Infiniti il ippodu limited time 0% offers. 2026 Nissan Rogue S 0% lease for up to 3 years. 2026 Nissan Rogue Platinum 0% finance for up to 5 years. 2026 Nissan Leaf 0% lease and finance for up to 5 years. 2025 Infiniti QX50 0% finance and lease for up to 5 years. Athudan 2 years free oil changes. Ungal credit low aga irundalum vaahanam ondrai perum vaippulladhu. Tamilil pesa Moha Ahmed Lebi, 437-477-7960. 437-477-7960.
1: நீங்கள் ஒன்டாரியோ ஹெல்த் கேர் துறையில் ஒரு நம்பகரமான வேலையை தேடுகின்றீர்களா? இதோ உங்களுக்கான ஓர் அரிய சந்தர்ப்பம். JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ். நீங்கள் ஒரு குவாலிஃபைட் டயட்டரி எய்ட் அல்லது ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கராக இன்றைய அழையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான ஜாப் செக்யூரிட்டியுடன் கூடிய புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் JRS காலேஜ். 416-292-2455.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்சாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
6: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி.
7: 416-900-4599.
8: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
9: நீங்களும் இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
10: ஹலோ, வணக்கம் லாவண்யா. நான் பாபி கதைக்கிறேன். எப்படி இருக்கீங்க?
9: நல்ல சுகமா இருக்கிறோம். எப்படி இருக்கீங்க பாபி?
10: ஓ, நான் நல்லா இருக்கிறேன், தேங்க்ஸ். எங்க தனிச்சு போனீங்களா?
9: விட்டுட்டு போயிட்டார்.
10: ஓ,
9: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
10: எனக்கு காதல் தினம் படத்துல இருந்து என்ன விலை அழகே உன்ன விலைக்கு வாங்க வந்தேன் அந்த பாட்டு.
9: சரி, எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி பாபி, வணக்கம்.
10: நன்றி.

0: 6:26 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
1: சரவணன்.
0: எப்படி இருக்கீங்க சரவணன்?
1: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்க?
0: நாங்களும் நல்ல சோமா இருக்கிறோம். என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: கேட்கக்கூடிய பாடல் வந்து ஆகாச நிலவென்ற பாடல், மஞ்சத்தை என்ற திரைப்படம்.
0: சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி இணைந்து கொண்டதற்கு சரவணன். மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.
1: நன்றி. வணக்கம்.
0: பாடலுக்கு முன்னதாக லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்கள்.
2: புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் 130,000 டாலர் வரையில் HST ரீபேட்டின் அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி நீங்கள் பிக்கவிங்கள் புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் கோசுனை 650,000 டாலர்ஸில் இருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பினை லக்ஷன் கந்தசாமி தந்து கொண்டிருக்கின்றார். லிமிடெட் டைமுக்கு மாத்திரமே கிடைக்கப்படுகின்ற விசேட விலைகள், அதேவேளையில் லிமிடெட் எண்ணிக்கையிலான நோட்கள் மாத்திரமே இந்த ஸ்பேஸ் விலைகளோடு உங்களுக்கு கிடைக்கப்படுகின்றன. நீங்கள் தாமதிக்காமல் பயன்படுத்திக் கொள்ள முடியும். லட்சகந்த சாமியை தொடர்பு கொள்ள 416-888-8044 பப்ளிக் ரிலீஸுக்கு வருவதற்கு முன்னதாக லட்சகந்த சாமியினுடைய விஐபி எக்ஸ்பிரஸ் சூடாக நீங்கள் ப்ரையோரிட்டி அடிப்படையில் உங்களுக்கான இந்த லொட்களை ஏற்கனவே ரிசர்வ் செய்து கொள்ள முடியும் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. 2027 செப்டம்பர் மாதத்தில் இந்த டவுன் கோஸ்கள் கோசிங்கினை கொண்டிருக்கின்றன. பிக்கோரிங்கில் புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் கோஸ்கள் ஆரம்ப விலை 650,000 டாலர்கள் HST ரீபேட்டின் விலைகளில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. அதேவேளையில் வெக்கட்டுடன் கூடிய ஃப்ரீ ஹோல் 2-ஸ்டோரி டவுன் கோஸ்கள் 1530 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற இந்த டவுன் கோஸ்களின் ஆரம்ப விலை கூட 685,000 டாலர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 1800 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற டவுன் கோஸ்களின் ஆரம்ப விலை 712,000 டாலர்கள். 1900 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை 722,000 டாலர்கள். இவ்வாறு பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களை பெற்றுக்கொள்ள முடியும். எந்த விதமான மெயின்டெனன்ஸ் இல்லாத டவுன் ஹவுஸ். அதுவரையில் இந்த ஆரம்ப விலைக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. பொது விற்பனைக்கு வருவதற்கு முன்னதாக லட்சகந்த சாமியுடைய விஐபி அக்சஸ் ஊடாக கிடைக்கப்படுகின்ற சந்தர்ப்பமாக இது காணப்படுகின்றது. நீங்களும் அழைக்கலாம் உங்களுடைய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களை. பிக்கப் நீங்கள் சொந்தமாக கொள்வதற்கு 416-888-8044 இப்பொழுது 130,000 ரூபாய் வரையில் HST ரீபேட்டினை புதிய வீடுகளை வாங்குகிற அனைவருக்கும் அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த விடயத்தினை நீங்கள் சாதகமாக பயன்படுத்தி பிக்கொழுங்கள். 650,000 ரூபாய் ஆரம்ப விலையிலிருந்து ஒரு புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸினை சொந்தமாக கொள்ள முடியும். லிமிடெட் எண்ணிக்கையிலான நோட்கள் மாத்திரமே இந்த ஆரம்ப கட்ட விலைகளோடு உங்களுக்கு கிடைக்கப்படுகின்றன. லிமிடெட் சலுகையாகவே இது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பேக்யார்டுடன் கூடிய 1530 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற 2-ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை கூட 685,000 ரூபாய். 1800 ஸ்கொயர் ஃபீட் டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை 712,000 ரூபாய். 1900 ஸ்கொயர் ஃபீட் டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை 722,000 ரூபாய். ஆரம்ப விலைக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. லட்சகந்த சாமி நீங்கள் அழைக்க முடியும். 416-888-8044
3: நீங்கள் ஒரு ரெஸ்டோரன்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனினை பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
0: டொரண்டோவின் ரோஜர்ஸ் அரங்கத்தில் நிகழ்வுகளை பார்த்துவிட்டு திரும்புவோர் இலவசமாக டிடிசியில் பயணிக்கும் வசதிகள் இந்த கோடை காலத்திலும் வழங்கப்படுகின்றன. நிகழ்வுகளில் பங்கேற்றமைக்கான அனுமதிச் சீட்டுகளை காண்பித்து இந்த இலவச பயணத்தை மக்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ரசிகர்கள் வீடு திரும்புவதற்காக நம்பகரமான வழியாக இந்த இலவச பயண வசதிகள் இருக்கும் என டொரண்டோ நகர முதல்வர் ஒலிவியா ஜோ நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசின் மிகவும் எதிர்பார்ப்புக்குரிய அமைச்சரவை விரிவாக்கம் இன்று இடம்பெற்றுள்ளது. 23 அமைச்சர்கள் ஆளுநர் முன்னிலையில் பதவியேற்றதை அடுத்து அமைச்சர்களின் எண்ணிக்கை 33 அதிகரித்துள்ளது. இவர்களில் அமைச்சர் செங்கோட்டையனை தவிர இனி அனைவரும் புதியவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேவேளை திமுக கூட்டணியிலிருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணியை அமைத்துள்ள காங்கிரசுக்கும் 2 அமைச்சுகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் 74 ஆண்டுகளின் பின்னர் முதன்முறையாக தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைவதுடன் 59 ஆண்டுகளின் பின்னர் காங்கிரஸ் உறுப்பினர்கள் அமைச்சர்களாக பதவி வகிக்க உள்ளனர். அத்துடன் தமிழக அரசில் வரலாற்றில் முதன்முறையாக 4 பெண் அமைச்சர்கள் இம்முறை இடம்பெற்றுள்ளனர். அவினாசியின் 28 வயதான சட்டமன்ற உறுப்பினர் கமலி மிகவும் வயது குறைந்த அமைச்சராகவும் பதவியேற்றுள்ளார். இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவின் மட்டக்களப்பு விஜயம் தமிழ் மக்களுக்கு ஏமாற்றத்தையே தந்துள்ளதாக தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் இளைய தம்பி ஸ்ரீநாத் பாராளுமன்றத்தில் விசனம் வெளியிட்டுள்ளார். தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்ற அரசியல் தீர்வு தொடர்பாகவோ நீதி வழங்கல்கள் குறித்தோ மாகாண சபை தேர்தல்கள் பற்றியோ மட்டக்களப்பு விஜயத்தில் ஜனாதிபதி இக்கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை என்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
3: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: 6:37 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி டபுள் டபுள். இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் சந்தியா, எப்படி இருக்கிறீங்க?
1: நன்றி
0: வணக்கம்.

0: 6:47 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சியில் தொடர்வது லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்கள்.
1: புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் 130,000 டாலர் வரையில் HST ரீபேட்டின் அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி நீங்கள் பிக்கவிங்கில் உங்களுக்கான ஒரு இல்லத்தினையோ முதலீட்டினையோ கட்டுப்பாடையான விலையில் பெறக்கூடிய வாய்ப்பினை லக்ஷன் கந்தசாமி எடுத்து வந்து கொண்டிருக்கிறார். நேரடியாக நாங்கள் தகவல்களை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். 650,000 டாலர்கள் ஆரம்ப விலையிலிருந்து உங்களுக்கான புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோல் சொன்னினை நீங்கள் பிக்கரிங்கில் சொந்தமாக கொள்ள முடியும். லிமிடெட் எண்ணிக்கையிலான நோட்கள் மாத்திரமே இந்த ஆரம்பகட்ட விலைகளோடு உங்களுக்காக கிடைக்கப்படுகின்றன. லிமிடெட் டைம் சலுகையாக இது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த சாங்கோஸோடைய க்ளோசிங் 2027 செப்டம்பரில் வருகின்றது. பப்ளிக் ரிலீஸுக்கு வருவதற்கு முன்னதாக லக்ஷன் கந்தசாமியுடைய விஐபி எக்ஸஸ் சூடாக ப்ரையாரிட்டி அடிப்படையில் நீங்கள் உங்களுக்கான நோட்களை ரிசர்வ் செய்து கொள்ள முடியும். தாமதிக்காமல் அழைக்க 416-888-8044 குறிப்பாக பேக்யார்டுடன் கூடிய ஃப்ரீ ஹோல் டூ ஸ்டோரி டவுன் ஹவுஸ்கள் 1530 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கிற டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை கூட 685,000 டாலர்களாக இருக்கின்றது. 1800 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை 712,000 டாலர்கள். 1900 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை 722,000 டாலர்கள் என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் இந்த டவுன் ஹவுஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும். இந்த HST ரீபேட் இந்த விலைகளுக்கு உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற விலையில் இந்த விலைகளை பொறுத்தவரையில் அவற்றுள்ள அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றமையும் இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. 2027 செப்டம்பரில் இந்த வீடுகள் க்ளோசிங்கை கொண்டிருக்கிறது. நீங்கள் பிக்கரிங்கில் உங்களுக்கான புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை 650,000 டாலர் ஆரம்ப விலையில் சுத்தம் வைக்கக்கூடிய வாய்ப்பை லக்ஷன் கந்தசாமி எடுத்து வந்து கொண்டிருக்கின்றார். அழைக்கலாம் 416-888-8044 பப்ளிக் விற்பனைக்கு வருவதற்கு முன்னதாக லக்ஷன் கந்தசாமியுடைய விஐபி எக்ஸஸ் சூடாக ப்ரையாரிட்டியின் அடிப்படையில் நீங்கள் உங்களுக்கான இந்த டவுன் ஹவுஸ்களை ரிசர்வ் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பாக இந்த வாய்ப்பு காணப்படுகின்றது. என்ன சொன்னால் லிமிடெட் எண்ணிக்கையிலான நோட்கள் மாத்திரமே இந்த விசேட விலையில் ஆரம்பகட்ட விலைகளில் உங்களுக்காக கிடைக்கப்படுகின்றன. லிமிடெட் டைமுக்கு மாத்திரமே இந்த சலுகை வழங்கப்பட இருக்கிறமே இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. பிக்கோரிங்கில் புத்தகம் புதிய ஃப்ரீ ஹோல் டூ ஸ்டோரி டவுன் ஹவுஸ்கள் புதிய வீடுகளை வாங்குகிற அனைவருக்கும் 130,000 டாலர் வரையில் HST ரீபேட்டின் அரசாங்கம் வழங்குகிறது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இந்த ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களை நீங்கள் 650,000 டாலர் ஆரம்ப விலையில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமில்லாமல் பேக்யார்டுடன் கூடிய 1530 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்ட டூ ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை கூட 685,000 டாலர்களாக இருக்கின்றது. 1800-1900 என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டவுன் ஹவுஸ்களை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த விலைகளுக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அலையங்கள் லட்சம் கந்தசாமி 416-888-8044
0: 6:50 அந்த தகவல்களோடு நிறைவுக்கு வருகின்றது. இன்று ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி டபுள் டபுள் மீண்டும் நாளைய தினம் மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரை நீங்களும் இணைந்து கொண்டு பாடல்களை கேட்டு மகிழலாம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு ஜீவரஞ்சன் மற்றும் நிபாஜினி விடைபெற்று செல்வது லாவண்யா. இனிமையான வணக்கம் நேர்களே.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம்
1: 102.7. வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, Community Legal Services, 289-242-5450.
2: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லெமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTAக்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில், குட் லைஃப் ஃப்ளோரிங். 416-293-0550. 4162930550.
3: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம், அருள்மிகு வரசக்தி விநாயகர் மகோத்சவ விஞ்ஞாபனம் மே 16 காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 26 செவ்வாய் மாம்பழ திருவிழா, மே 27 புதன் வேட்டை திருவிழா, மே 28 வியாழன் மாலை சப்பர திருவிழா, மே 29 வெள்ளி காலை 11 தேர் திருவிழா, மே 30 சனி காலை 11 தீர்த்த திருவிழா, மே 31 ஞாயிறு பூங்காவனம், ஜூன் 1 திங்கள் வைரவர் மடை, ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம், 10-865 பேவியூ அவென்யூ, 905-883-9109.
1: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான, நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச்சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 பார்ட்ஸுடன் 5-10 லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லெஸ் வாடகீரர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 பார்ட்ஸுடனும் 5 லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
4: வீட்டில் செய்து தரப்படும் கல்யாண பலகாரங்கள். உங்கள் வீட்டு கல்யாண விழாவுக்கு தேவையான அரிய தரம், சிப்பி சோகி, லட்டு, பூந்தி, மஸ்கெட், முறுக்கு என அனைத்து பலகாரங்களும் மிகவும் தரமாக, சுவையாக, மலிவாக செய்து தரப்படும். அழகான பைகளில் பேக்கிங்கும் செய்து தரப்படும். அழையுங்கள். 647-962-1569.
5: RKS சலூன் வழங்கும் மகிழ்ச்சிகரமான அறிவித்தல். வாடிக்கையாளர்களின் வசதி கருதி RKS சலூன் தனது 6வது கிளையை ஸ்காப்ரோவிலே June 1 மகிழ்ச்சிகரமாக திறந்து வைக்க உள்ளனர். திறப்பு விழாவிற்கு அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். RKS சலூன் அண்ட் பாபா ஷாப், 5650 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், Unit 5, சைனீஸ் கல்ச்சுரல் சென்டர் முன்பாக. ஸ்காப்ரோ 6475395601. 6475395601.
6: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருது தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 அனுபவத்துடன். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம்.
5: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபிட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து 1 குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா, பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
1: உங்கள் சகலவிதமான மோர்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
7: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்றுத் தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோர்கேஜ் பெற முடியும்.
1: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோர்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்றுத் தருகின்றார்.
7: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்டாக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றித் தருகின்றார்.
1: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா. கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 416
8: 416-457-0651 கண்டிஷன்ஸ் அப்ளை.
2: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
3: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
2: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.

0: வீட்டுதான். ஆனா வீட்டு போற இடையில பல விஷயங்கள் உலகத்துல நடந்து கொண்டிருக்கு.
1: கலாய்க்கணும், அசிங்கப்படுத்தினா மட்டும் உங்களுக்கு தான் எங்க இருந்துதான் வருதுன்னு தெரியல. இந்த ஹியூமர் சென்ஸ் அப்படியே பொழந்துகிட்டு அருவி மாதிரி கொட்டுமே.
0: ஆனா எங்க நடக்குது, எப்படி நடக்குது, அட என்னதான் நடக்குது, சரி அதை எப்படித்தான் கேக்குறேன்னு ஜோசி கேக்க. இருக்கவே இருக்கு, கேட்டு பாருங்க. 7 மணியிலிருந்து 9 மணி வரை மண்டே டு ஃப்ரைடே ஈஸ்ட் எஃப்எம்ல ரெண்டு பேர் வருவாங்க.
2: மாப்ள நம்ம சங்க செயல்பட ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன்.
0: நம்ம விஷயம் மட்டுமில்லங்க, உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள நம்ம ஈஸ்ட் எஃப்எம்ல நம்ம ஊர் ஈவினே கேட்டு பாருங்க.
3: நம்ம எல்லாம் கிரியேட்டர் மாமா, புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம்.
4: நன்றி லாவணியா. நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மாலை வணக்கம் நிபாஜினி.
5: மாலை வணக்கம் ஜீவரஞ்சன். எப்படி இருக்கீங்க?
4: நல்ல சுகமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நானும் அதே போல் நல்ல சுகமா இருக்கிறேன்
4: சார். என்றும் வளமையான நிகழ்ச்சிகளை தாங்கி வர காத்திருக்கு நம்ம ஒரு ஈவினிங். எஃப்எம் 102.7 ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் .co ஊடகம் இணைந்திருக்கீர்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
5: அலுவலக தொடர்பு இலக்கம் 416-8241-2212 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com மின்னஞ்சல் ஊடகம் கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
4: சரி, தொடர்ந்து மணிந்து கொள்ள முடியும். வெளியே இப்பொழுது 13 டிகிரி செல்சியஸ், 11 டிகிரி செல்சியஸாக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது.
5: டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பின்பாகத்தில் வாகன இருப்பு நிலையை பார்த்தோம்னா இன்று நள்ளிரவு 12 மணி முதல் 8% குறைவடைய போகின்றது.
4: நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்ற முதல் பாடல் இது.
6: தரலாங்க சாங்க உள்ளார வந்த

எவண்டா மேல எவண்டா கீழ எல்லா உயிரையும் ஒண்ணா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடு. ஊரு நியாயம் இருந்து எதுக்கு வரிய அவன மதிப்பே அது ஏன் பழக்கம். காலை இழுத்து உயர்ற நினைச்சா கேட்ட பயசாரிடியா இடிக்கும்.

0: ஏழு மணி ஆறு நிமிடம் எஃப்எம் 102 தசமலூடாக ஸ்டெஃபன் தமிழில் நம்ம ஒரு வினிங் கேட்டுக்கொண்டிருக்கீர்கள். தங்கத்தமிழ் வாழ்த்தியோடு நாங்கள் இன்றைய நாளில் எழுந்து கொள்ள போகிறோம். இன்றைய நாளில் மருள் என்ற ஒரு தங்கத்தமிழ் வார்த்தையாக நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம்.
1: மருள் என்றால் குழப்பம், இல்லாவிட்டால் மயக்கம் என்றுதான் பொருள்படும். குறிப்பாக மனம் தெளிவின்றி குழம்பும் நிலையை குறிக்கும் ஒரு சங்ககால சொல்லாகத்தான் இருக்கிறது. எனவே இன்று நாங்கள் எடுத்து வந்த அந்த தங்கத்தமிழ் வார்த்தை மருள்.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7 தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
1: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 437-999-4450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 437-999-4450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
2: பிரிஷா லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன்.
3: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
2: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
3: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
2: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
3: 2225 மார்க்கம் Road, Suite 307-647-478-0144.
0: Ganga Textiles and Fashion Valangum Closing Sale. Sarees $400, Shalwars $500, Saree Blouse $5, Short Top from $5, Nighties from $10, Men's Shirts from $10, Kaapukal, Thodikal, Chains from $5. Innum Aangal Pengal Siruvar Sirumiyarukkana Eeralam Aadi Therivugal, Aabaranangal, Parasu Porutkal, Poojai Porutkal Anaithum Maaperum Malivu Vilaiyil. Ganga Textiles and Fashion Valangum Closing Sale, 2950 Birch Mount Road, Unit 5A, Birch Mount and Finch, 416-474-1016.
4: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாகமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க படம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
5: The station with the best music.
6: It's East FM.
7: It's East FM.
8: Feel the power. Feel the bass. 102.

0: நல்லதாய் நாலு விஷயத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். நல்லதாய் நாலு விஷயத்தில் நேரத்தை மாற்ற முடியாது, ஆனால் அதை எப்படி வாழ்கிறோம் என்பதை மாற்ற முடியும்.
1: அதாவது கடந்த காலத்தை திரும்ப பெற முடியாது, எதிர்காலத்தையும் நீங்க முழுமையாக கட்டுப்படுத்த முடியாது. இன்றைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க, இந்த நேரத்தை எப்படி பயன்படுத்துறீங்க என்பதுதான் வாழ்க்கையின் தரத்தை தீர்மானிக்கிறது. எனவே அதை தான் நாங்களும் எடுத்து வந்திருந்தோம்.
0: நல்லதாய் நாலு விஷயத்தை கடந்த 7 மணி 20 நிமிடம்

0: பாட்டு நாலு விஷயம் FM 102.7 East FM
1: East FM தமிழ் செய்திகள்.
2: டொரண்டோ பியர்சன் சர்வதேச விமான நிலையத்தில் கடந்த 2023 ஆண்டு இடம்பெற்ற பாரிய தங்க கடத்தல் முக்கிய சந்தேக நபரான விமான நிலைய ஊழியர் ஏற்கனவே காவல்துறையால் கண்காணிக்கப்பட்டு வந்தவர் என செய்திகள் வெளியாகியுள்ளன. குறித்த கடத்தலுக்கு முன்னதாகவே விமான நிலையத்தில் இடம்பெற்ற 3 போதை மருந்து கடத்தல் சம்பவங்களுடன் அந்த நபர் சம்பந்தப்பட்டுள்ளார். கனடாவின் மிகப்பாரிய விமான நிலையத்தின் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளுக்கு குற்றப்பின்னணியில் கொண்டவர்கள் எவ்வாறு அனுமதிக்கப்பட்டார் என்ற கேள்வினை இத்தகவல்கள் ஏற்படுத்தியுள்ளன.
3: தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய் ஆட்சியமைக்க ஆதரவளித்த கட்சிகள் அமைச்சரவையில் இணைய வேண்டும் எனும் அழைப்பினை தமிழக வெற்றிக் கழகம் பகிரங்கமாக விடுத்த நிலையில் ஆட்சியில் பங்கேற்பதாக விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகியன அறிவித்துள்ளன. அக்கட்சிகளின் தலா 2 உறுப்பினர்கள் தாவேக அரசுக்கு ஆதரவளித்திருந்தனர். இவ்விரு கட்சிகளும் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கின்றன. இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகளின் சட்டமன்ற உறுப்பினர் வன்னியரசுவும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சட்டமன்ற உறுப்பினர் ஷாஜஹானும் நாளை அமைச்சர்களாக பதவியேற்பார்கள் என ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது. ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சராக வன்னியரசுவும் சிறுபான்மையின் நலத்துறை அமைச்சராக ஷாஜஹானும் நியமிக்கப்படுவார்கள் என நம்பப்படுகிறது.
2: இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த விசாரணைகள் தற்போதைய அரசாங்கத்தால் திட்டமிட்டு திசை திருப்பப்படுவதாக பொதுஜன பெரமுனின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சே சாடியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னர் கைது செய்யப்பட்டிருந்த பிள்ளையானுடன் ராஜபக்சேகளை தொடர்படுத்த முயற்சிக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். மஹிந்த, நாமல் மற்றும் பசில் ஆகியோர் பிள்ளையானை சிறையில் நேரில் சந்தித்ததாக சட்டமா அதிபர் நீதிமன்றம் அறிவித்திருந்தார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
2: மிட்சுபிஷியில் மே 21, 22, 23 தேதிகளில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 அவுட்லாண்டர் மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிப்ட் கார்டு பரிசு. தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான VIP லிஸ்டில் முன்கூட்டியே இணையுங்கள். லிமிடெட் இடங்களே உள்ளதால் தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தாம்சி, 4378607002, 4378607002.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
4: விவாஹா டொராண்டோ, கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க விவாஹா டொராண்டோ.
5: எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல், ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன்,
4: பியூர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல.
5: கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாஹா டொராண்டோ.
4: மாக்கமேன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாஹா டொராண்டோ.
5: அழகு அழகு. 6477873784.
2: உங்கள் சகல விதமான காப்புறுதி தேவைகளையும் உங்களுக்கு பொருத்தமான முறையில் நிறைவேற்றி தருகின்றது பிரைட் விஷன் ஃபைனான்சியல் கார்பரேஷன். லைஃப், டிசபிலிட்டி, டிராவல், கிரிட்டிக்கல் மற்றும் சூப்பர்விசா இன்சூரன்ஸ்களுக்கும் RESP, RRSP மற்றும் ஏனைய இன்வெஸ்ட்மெண்ட்களுக்கும் நாடுங்கள். வர்ணா கணபதி பிள்ளை, 416-844-7390. 10-க்கும் மேலான நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்றி தகுதியான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்று தருகின்றார் பிரைட் விஷன் ஃபைனான்சியல் கார்பரேஷன். வர்ணா கணபதி பிள்ளை, 416-844-7390.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 7:43 எஃப்எம் 102.7 ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடகம் நம்ம ஒரு இனிங் கேட்டுக்கொண்டு கேகள். இந்த பொழுது நாங்கள் முதன்மை மூன்றோடு நாங்கள் இணைந்து கொள்ள போகிறோம். முதன்மை மூன்றில் பார்க்கின்ற பொழுது, அமெரிக்க அதிகாரி ஒருவர் கனடா தனது பாதுகாப்பு செலவினங்களை போதுமான அளவில் உயர்த்தவில்லை என்றும், வட அமெரிக்கா பாதுகாப்பில் நம்பகமான கூட்டாளி ஆக செயல்பட இன்னும் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படவில்லை என்றும் விமர்சித்திருப்பதாக செய்தி வெளியாகிறது. குறிப்பாக கனடா வாங்க திட்டமிட இருந்த போர் விமானங்கள் குறித்த நீண்டகால ஆய்வு நடத்தி தாமதப்படுத்துவதும் அமெரிக்காவுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியிருப்பதாக அவர் சொல்லியிருப்பதாக செய்திகள் வெளியாகிறது.
1: இதனால் அமெரிக்கா கனடா இடையிலான முக்கிய ராணுவ ஆலோசனை கூட்டங்களையும் தற்காலிகமாக நிறுத்தியிருக்கிறது. மேலும் கனடா தனது பாதுகாப்பு செலவை உயர்த்த வேண்டும் என்றும் கூட அமெரிக்கா வலியுறுத்தியிருக்கிறது. இதை பார்த்தீங்கன்னா கனடா பிரதமர் மார்க் கார்னி இதை பெரிய பிரச்சனையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்றும், நொராட் போன்ற பாதுகாப்பு ஒத்துழைப்புகள் தொடரும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இந்த விவகாரம் அமெரிக்கா கனடா உறவில் உருவாகி வரும் வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பு பதற்றத்தையும் வெளிப்படுத்துகிறது.
0: இதுவரை அமெரிக்க ஈரான் பேச்சுவார்த்தைகள் நின்ற நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் 26 வணிக கப்பல்கள் ஹாமோஸ் நீரிணை வழியாக ஈரான் அனுமதியுடன் பயணித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த கப்பல்கள் எண்ணெய் மற்றும் கொள்கலன் கப்பல்களும் அடங்கும் என்றும் சொல்லப்படுகிறது.
1: ஹாமோஸ் நீரிணையில் தற்போது முழு கட்டுப்பாட்டை வைத்திருக்கும் ஈரான் அங்கு செல்லும் கப்பல்கள் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து கட்டணங்களை செலுத்தி இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் நேரடி அனுமதி பெற வேண்டும் என்றும் கட்டாயப்படுத்தியிருக்கிறது.
0: இதனால் தான் அந்த எரிபொருளின் விலை சொன்ன குறைஞ்சிருக்கோ நிவாஜினி.
1: அதுவும் இருக்கலாம்.
0: ஆப்பிரிக்காவில் பரவி வரும் அரிய எபோலா வைரஸ் எதிரான தடுப்பூசி தயாராக இன்னும் 9 மாதங்கள் வரை காத்திருக்க வேண்டுமா என்று உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. தற்போது 600 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் சந்தேகப்படுவதுடன் 139 பேர் இருந்திருப்பதாகவும் சொல்லப்படுது. கொங்கோ மற்றும் உகாண்டா நாடுகளில் தான் தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது.
1: அது மட்டும் இல்லாமல் நிலைமையின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து சர்வதேச பொது சுகாதார அவசர நிலையை அறிவித்திருக்கிறதாம். இதற்கென அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசி அல்லது தனிப்பட்ட மருந்து இல்லாததே பெரிய சவாலாக இருக்கிறது. குறிப்பாக கிழக்கு ஆப்பிரிக்காவிற்கு சமீபத்தில் பயணம் செய்த ஒருவருக்கு இபோலா தொற்று இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் ஒன்டாரியோ சுகாதார அதிகாரிகளும் பரிசோதனை நடத்தியிருக்கிறார்கள். இது பாத்தீங்கன்னா ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைதானே தவிர ஷுவரான ஒரு கேஸ் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் மருத்துவமனையில் கடுமையான பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்பட்டதாகவும் அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆப்பிரிக்காவில் பரவி வரும் இபோலா நிலைமையை கனடா தீவிரமாக கண்காணித்து வருது. அது மட்டும் இல்லாமல் கொங்கோ மற்றும் உகாண்டாவுக்கான பயண எச்சரிக்கைகளையும் கனடா
0: வெளியிட்டிருக்கிறது.
1: போகாதீங்க, உங்களையும் இங்கேயும் வந்துடாதீங்க சொல்றாங்க.
0: முதன்மை மூன்றோடு இணைந்திருந்தோம். 7:46 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7 ஊடாக அளித்துக் கொண்டிருக்கிறது.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
1: பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
2: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
3: Sandhurst Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum, Middlefieldicum, Idayal. இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
4: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோர்ட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர் டுபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
5: ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் கோடைக்கால கால்பந்தாட்ட பயிற்சி பற்றிய அறிவித்தல் ஆரம்பித்து விட்டது. ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் கோடைக்கால கால்பந்தாட்ட பயிற்சிகள் டொரண்டோ பெரும்பாகத்தின் முன்னணி கால்பந்து அணிகளில் ஒன்றான ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் ரெப் டீம் மற்றும் ஹவுஸ் லீகிற்கான பயிற்சிகள் மாக்கம், ஸ்காப்ரோ, ஏஜாக்ஸ் பகுதிகளில் ஆரம்பித்து விட்டது. 5 வயது முதல் 17 வயது வரை அனைவரும் இணைந்து கொள்ளலாம். இன்றே அழையுங்கள். 416-450-5473 அல்லது 647-248-7252.
6: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட், செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-5656, 416-906-5656.